நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 22ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் நாள் இன்று வியாழக்கிழமை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5

நாலொரு குரல் அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அஃதில்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். குறளின் 170 அழுக்காராமை எனும் அதிகாரத்தில் இடம்பெற்ற இக்குறளின் விளக்கமானது, பொறாமைப்பட்டு பொறுமையுற்றவரும் உலகத்தில் இல்லை, பொறாமை இல்லாதவராய் மேம்பாட்டிலிருந்து நீங்கியவரும் இல்லை.

102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பீஜாமிர்தம் தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம்தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கும் பாசிகள் வழங்குபவர் முனைவர் ஜே ராஜமுருகன் அவர்கள். ஏழு 2 புதுவை புதுமை நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து புதுவை நுகர்வோர் எதிரொலியின் தலைவர் மற்றும் நுகர்வோர் சங்கங்களின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் எச் வீரசேகரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ சிறுநீரகத்தில் ஏற்படும் தொற்று குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே,

82 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி ரத்னா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம். 9:45 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறையால் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டு நிதியுதவி அளிக்கப்படும் நிகழ்ச்சி. 12:00 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:00 மெலடி மேஜிக். 12:00 வரலாற்றில் என்று.

மதியம் 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் காக்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1-2 ஹாய் ஸ்நேகிதியே. திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர் ஜே கங்கா. 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3 ஹலோ டாக்டர், இதில் முதியோர்களுக்கான சரும பராமரிப்பு குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தோல் மற்றும் பால்வினை நோயியல் துறையின் சிறப்பு மருத்துவர் மற்றும் துறைத் தலைவர் டாக்டர் எம் விஜயகுமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம்.

காலை 4 மணிக்கு சந்தீஷ் 2 சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல், 5 மணி முதல் 6:10 மணி வரை அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அந்துவான். 6:20 முதல் 7 மணி வரை, 7:02 முதல் 7:15 வரை, 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 MHz-இல் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7, 8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.

காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேர்லி இனி 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெற்ற ஒரு நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம்.

ஒன்பது மணிக்கு அரங்கிசை, அர்ச்சனா பரத்வாஜ், ஆர்த்தி பரத்வாஜ் ஆகியோரின் பாட்டு, டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், திருசேரி பி கௌஷிக் அவர்கள் மிருதங்கம், கே எஸ் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா, நிகழ்ச்சி சென்னையஞ்சல். கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம், தலைப்பு சுதந்திரம் தந்த பெருமிதம், நெறிப்படுத்துகிறார் வித்யா. 12 மணிக்கு வளமான பாரதம் நிகழ்ச்சியில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் கீழ் இயங்கும் புதுச்சேரி இந்திரா நகர் நோய் கடத்தி கட்டுப்பாட்டு ஆராய்ச்சி மையம் குறித்த சித்திரம், அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை, எஸ் சௌமியா அவர்கள் பாடியுள்ள நம்மாழ்வார் பாசுரங்கள். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் காக்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், திரைத்துறையில் பெண்கள், வழங்குகிறார் ஆர் ஜே சிவகங்காவதி. 2:15 என்று மினைவை, 2:55 வானிலை அறிக்கை, 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் டாக்டர் சிட்டிபாபு அவர்கள் வாசித்துள்ள வீணை இசை கேட்கலாம். மாலை 4 மணிக்கு கேளடி கண்மணி, திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை இளையராஜா, திரைக்கதை இயக்கம் வசந்த். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நட்பு என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணி முதல் 6:10 வரை, 7 முதல் 7:15 வரை, 8 மணி முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:58 வரை திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, மதிப்பு கூட்டல்கள் நேர்முகம், பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் ஏ கஸ்தூரி அவர்கள். மண்வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும், வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் நேர்முகம், பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடகமலர், மகனே மகனே நாடகம் எழுதியவர் சேலம் சங்கீத ரத்னம், அமைப்பு சிவமுருகையன், எஸ் ஜான்சன் அவர்கள், படைப்பு திருச்சி வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10 மணிக்கு குஷ்னஹாரின் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல். பதினோரு மணிக்கு நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 முதன்மை அலைவரிசையின் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15

இணைந்து ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

சேவை செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் நரசிங்கன்பேட்டை தேவாங்கூர் கீழ்வீதி அருள்மிகு திரௌபதியம்மன் கோவில் தீமிதி திருவிழா. திருவிழாவில் இன்று சக்கரவர்த்தி கோட்டை கர்ணமோட்சம் நடைபெறும்.

0: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
1: என்னடா சொல்ற?
0: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
1: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க வணக்கம் மக்களே.
3: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
4: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
5: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
4: கண்டிப்பா தேவையில்லை.
5: என்றும் அக்கறையுடன்
4: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
6: ஏய், இங்க நான் தான் கிங்.
7: இது எஃப்எம் ரெயின்போ 102.8, இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: உலகத்தையும் சுத்த வேணாம், உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர் பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா.
3: இவ்ளோ சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
5: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும்
6: என்ன தப்பு
5: பண்ணதே? நான் தான்
6: வெளியில போக
5: விடுற, வெளியே போக விடுறா.
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: சரித்திரம் படைத்த சாதனை பெண்கள், தொழில் முனைவோர்கள், நாடக கலைஞர்கள், பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள். ஹாய் ஸ்நேகிதியே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
0: ஹாய் ஸ்நேகிதியே,
8: ஹாய் ஸ்நேகிதியே.

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
0: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
1: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
0: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
0: இத கேளுங்க அண்ணா.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
3: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
4: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
5: நேர்லையிலும் சில நொடிகளில் தொடர்வது. இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சல்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.
2: தயக்கம் மயக்கம் என்ற இரண்டும் துணிச்சலற்ற தன்மையின் வெளிப்பாடுகள். சிறிய ஆலம் விதைக்குள் மறைந்திருக்கும் பெரிய ஆலமரத்திற்கு இணையானது துணிச்சல். ஒரு விவசாயி இருட்டில் காட்டுப்பாதையை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. அங்கிருந்த ஒரு ஞானி அந்த விவசாயிக்கு உதவியாக ஒரு லாந்தர் விளக்கை கொடுத்தார். இங்கிருந்து நகரம் எத்தனை மைல் என்று கேட்டார் விவசாயி. 10 மைல்கள் என்றார் ஞானி. 10 மைல்களா? இந்த லாந்தர் விளக்கு 10 அடிக்கு கூட பாதை காட்டாதே என்று புலம்பினார் விவசாயி. புறப்பட்டு போங்கள், எல்லாம் புலப்படும் என்றார் ஞானி. அந்த விவசாயி நடக்கத் தொடங்கினார். பிறகுதான் 10 அடிக்கு 10 அடி வெளிச்சம் தந்த லாந்தர் 10 மைல் தூரத்திற்கும் வெளிச்சம் தந்து கொண்டே இருக்கும் என்ற உண்மையை உணர்ந்தார். மிக பெரிய கட்டடம் ஒரு சிறிய செங்கல்லில்தான் தொடங்குகிறது. நாம் எதிர்கொள்ளப் போவது எதுவாகவும் இருக்கட்டும், மனத்தில் கலக்கமும் வேண்டாம், மயக்கமும் வேண்டாம். அரிய பிரச்சனைக்குரிய தீர்வு சிறிய அணுகுமுறையில்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களை உற்று நோக்குங்கள். துணிச்சல், திட்டமிடல், விடாமுயற்சி, கடின உழைப்பு, இறைபக்தி முதலிய படிகளில்தான் அவர்கள் ஏறி ஏற்றம் கண்டிருப்பார்கள். அமெரிக்காவை கண்டுபிடித்த கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிப்பதற்காக புறப்பட்டு போகவில்லை. பல ஆண்டுகள் முயற்சிக்கு பிறகு அரசர் ஒருவர் கொடுத்த கப்பலில் புறப்பட்டார். மேற்கே நிலப்பரப்பு ஒன்று உண்டு என்ற உள்ளுணர்வு கொலம்பஸை உந்தி தள்ளியது. தமது சகாக்களுடன் மேற்கு நோக்கி கடற்பயணம் மேற்கொண்டார். துணிச்சலான அவருடைய முயற்சியால் பல தடைகளை தாண்டினார். கடைசியில் உணவு கையிருப்பும் தீர்ந்தது. ஊரில் மனைவி மக்களுடன் மகிழ்ச்சியாக இருந்திருப்போம், எங்களை கூட்டி வந்து நடுக்கடலில் தள்ளிவிட்டீரே என்று எல்லாரும் கொலம்பஸை திட்டி தீர்த்தனர். இருந்தாலும் துணிவே துணை என்றிருந்தார் கொலம்பஸ். மறுநாள் காலை விடிந்தபோது நீர்க்காகங்கள் சில பறப்பதை பார்த்தார். சற்று நேர பயணத்திற்கு பின் தொலைவில் மரங்கள் நிறைந்த ஒரு நிலப்பரப்பு தென்பட்டது. அது ஒரு தீவு என்றுதான் கொலம்பஸ் முதலில் நினைத்தார். இறங்கி நடந்தபோது அங்கே வாழ்பவர்கள் செவ்விந்தியர்கள் என அறிந்தார். துணிச்சலும் அபாயத்தை எதிர்கொள்ளும் ஆற்றலும் விடாமுயற்சியும் இல்லாமல் இருந்திருந்தால் கொலம்பஸ் உலக வரலாற்றில் இடம்பெற்றிருக்க முடியாது. சாதகங்களை பாதகங்களாக ஆக்குபவர்கள் சாதாரண மனிதர்கள், பாதகங்களை சாதகங்களாக மாற்றுபவர்கள் துணிச்சல்காரர்கள், உலக வரலாற்றில் உலா வருபவர்கள். அழகான பூந்தோட்டத்தில் பட்டுப்பூச்சி கூடு ஒன்று இருந்தது. அந்த கூட்டில் சிறு துவாரம். கூட்டின் உள்ளே இருந்த புழு வெளியே வர தன் துணிச்சலை காட்டியது. கூட்டை விட்டு வெளியேறி அழகான வண்ணத்து பூச்சியாக உருமாறி சிறகடித்து பறந்தது. பட்டாம் பூச்சி தன் உடலை வருத்தித்தான் பூச்சி கூட்டிலிருந்து வெளிவர வேண்டும் என்பது இயற்கையின் நியதி. துணிச்சலுடன் கூட்டை விட்டு பட்டாம்பூச்சி வெளியேறியதால் அதன் உடல் பகுதியில் இருக்கும் திரவங்கள் இறக்கைகளில் பாய்கின்றன. இதனால் சிறகுகள் விரிகின்றன, பறக்கும் வலிமையை பெறுகின்றன. வேதனைகளை அனுபவித்தால்தான் புழு வடிவத்தில் இருந்து பட்டாம்பூச்சியாக மாற முடியும். கூட்டில் இருந்து சிறகடித்து ஆனந்தமாக பறக்க முடியும். துணிச்சல் இருந்தால்தான் வாழ்வில் வெற்றி பாய்ச்சல் இருக்கும். எண்ணி துணிக கருமம் என்ற வள்ளுவத்தை எப்போதும் நினைவில் கொண்டால் என்றும் வெற்றிதான், எப்போதும் மகிழ்ச்சிதான்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 6:15. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடி திங்கள் 28 நாள் வியாழக்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் பீஜாமிர்தம் தயாரித்தல் குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: காத்துமுத்த தேடிக்கிட்டு வீட்டுக்கு போனோம். வீட்டுல கேட்டா தோட்டத்துக்கு போயிருன்னு சொன்னாங்க. சரி, தோட்டத்துக்கு தான் போய் தேடி பாப்போம் எங்க இருக்காருன்னு. எங்கன்னா வேலை செஞ்சுன்னு இருப்பாரு. இதோ இருக்காரு.
2: என்னப்பா பண்ணிட்டு இருக்காங்க? யாரு? ஓ கருத்த முத்தா. கருத்த முத்தா, வீட்டுல கேட்டோம்னா ஏதோ மருந்து தயாரிக்க தோட்டத்துக்கு போயிருக்கிறேன்னு சொன்னாங்க. அதான் பயந்து போய் ஓட இந்த மண்ணா கருத்த முத்தா மருந்து தயாரிக்கிறேன்னா நாம வளர்க்கக்கூடிய பயிருக்கு மருந்து தயாரிக்கிறோம்ப்பா. நீ என்னமோ மருந்து எனக்கு தயாரிக்கிற மாதிரி வந்துட்டா? ஆமா ஆமா, நானும் பயந்து போயிட்டான். சரி சரி சரி, என்ன மருந்துப்பா? பேரல் பேரல நிக்குது, என்னப்பா இது? ஒண்ணு இல்லப்பா, பீஜ
3: தயார் பண்றேன்.
1: என்னது பீஜாமிரதமா?
3: ஆமாப்பா.
1: நான் பஞ்சாமிரதம் கேட்டுக்கிறேன், ஜீவாமிரதம் கேட்டுக்கிறேன், நீ என்ன பீஜாமிரதம் சொல்ற? என்னப்பா இது?
3: ஏப்பா கருத்தமுத்த, நாம பயிர் பண்ற நெல்லு, நிலக்கடலை, வாழை, கரும்பு, மஞ்சள், இது எல்லாத்துக்கும் விதை நேர்த்தி பண்றதுக்கு இந்த பீஜாமிரதம் ரொம்ப முக்கியம்ப்பா.
1: ஓஹோ.
3: ஆமாப்பா, விதை மூலியமா நோய் வராம இருக்கிறதுக்கு இந்த பீஜாமிரதம் அற்புதமான வழிய காட்டுதுப்பா.
1: ஓ அப்படியா கருத்தமுத்த? இந்த பீஜாமிரதம் நீ எப்படி தயார் பண்ற, உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம், கொஞ்சம் விவரமா சொல்லலாம்.
3: கருத்தமுத்த, பெருசா ஒண்ணும் கிடையாதுப்பா. இந்த பேரல் நிக்குது இல்ல,
1: ஆமா,
3: 20 லிட்டர் தண்ணி.
1: ஓஹோ.
3: அப்புறம் நாட்டு பசுமாட்டு சாணம் ஒரு 5 கிலோ.
1: ஓஹோ.
3: போட்ட சாணத்தை எடுத்துக்கணும்பா, சரியா? அப்புறம் நாட்டு பசுமாட்டு சிறுநீர் கோமியம்
1: சரி
3: ஒரு 5 லிட்டர். கோமியத்தை பொறுத்த அளவுக்கு 2-3 நாள் வச்சிருந்து நம்ம பயன்படுத்தினோம்னா அது ரொம்ப வீரியமா இருக்கும்பா. இது போக ஒரு சுண்ணாம்பு ஒரு 50 கிராம். அப்புறம் நாம எந்த நிலத்துல நம்ம இதெல்லாம் நம்ம பயன்படுத்த போறோமோ அந்த நிலத்துடைய மண்ணு, அந்த வரப்பு மண்ணுல இருந்து 1 கைப்பிடி.
1: ஓஹோ.
3: இத கொண்டு வந்து இதுல கலந்துக்கணும்பா.
1: சரி,
3: இப்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல
1: போறேன்.
3: இந்த சாணத்தை நேரடியா நம்ம தண்ணீர்ல கலந்து போடாம ஒரு சாக்கோ அல்லது ஒரு நல்ல ஒரு துணிப்பையிலையோ அந்த சாணத்தை போட்டு
1: சரி
3: அத ஒரு குச்சியில வச்சு கட்டி இந்த தண்ணியில அப்படியே மிதக்க விடணும்பா. அப்படியே லேசா ஆட்டினோம்னா அந்த சாணம் வந்து அப்படியே தண்ணியில கரைஞ்சி அதுல இருக்கக்கூடிய அந்த சாறு மட்டும் இறங்கிக்கிட்டே இருக்கும். இப்ப ஒரு 5-6 முறை நம்ம அப்படி செஞ்சோம்னா அந்த சாக்கோ அந்த பையுக்குள்ளாரே இருக்கக்கூடிய சாணத்துல சக்கை இருக்குல்ல,
1: ஆமா,
3: அது அங்கேயே தங்கிடும்.
1: ஓஹோ.
3: அந்த எசன்ஸ் எல்லாம் மட்டும் உள்ள இறங்கிடும். அப்ப அந்த கழிவை வந்து நம்ம வெளியில அப்புறப்படுத்தணும்பா. இப்ப மிச்சம் மீதி எல்லாம் இருக்கு இல்லையா,
1: ஆமா,
3: நாட்டு பசுமாட்டு கோமியம் ஒரு 5 லிட்டரு, சுண்ணாம்பு ஒரு 50 கிராம், இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து ஒரு 12 மணி நேரம் ஊற வைக்கணும்.
1: ஓஹோ.
3: அப்புறம் அதை வடிகட்டி எடுத்தோம்னா இந்த பீஜாமிரதம் தயார். அவ்வளவுதான்ப்பா. இத நம்ம வச்சுக்கிட்டு நம்ம நெல்லு தானியங்களை சிறிது நேரம் இந்த பீஜாமிரதத்துல ஊற வச்சு அப்புறம் விதைக்கலாம்.
1: ஓஹோ.
3: நல்லா முளைக்கும், விதை மூலியமா எந்த நோயும் வராது.
1: ஓஹோ.
3: நிலக்கடலை அப்புறம் பயிர் வகை பயிர்களையும் நாம ஊற வச்சு செய்யக்கூடாது, லேசா அது மேல அப்படியே தெளிச்சு நாம வந்து விதை நேர்த்தி பண்ணிக்கணும்.
1: சரி சரி சரி.
3: வாழை, கரும்பு, மஞ்சள் இதெல்லாம் பீஜாமிரதத்துல நம்ம கொஞ்சம் முழுக வச்சு அப்படியே எடுத்து அப்புறம் நடவு செய்யணும்.
1: ஓஹோ.
3: இப்படி செஞ்சா விதைகள் மூலியமா பரவக்கூடிய நோய் கிருமிகள் அழிக்கப்பட்டு பயிர் ஆரோக்கியமாவும் நல்ல வீரியமாவும் வளரும்பா. இதான நமக்கு வேணும்.
1: ஆமா,
3: அதனாலதான்ப்பா இந்த பீஜாமிரதத்தை தயார் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கும் சேர்த்துதான்ப்பா தயார் பண்ணிட்டு இருக்கேன்.
1: சரி சரி. நல்ல மகசூல் கிடைக்கலாம் கதை முத்தா?
3: நல்ல மகசூல் கிடைக்கும், உனக்கும் தர, நீனும் எடுத்துட்டு போய் பயன்படுத்து.
1: சரி சரி.
3: அது அந்தான பத்தியா? அதுதான் ஜீவாமிரதம்.
1: ஓ ஆமா, அது தெரியும்.
3: சரி, தெரியும்ல உனக்கு எப்படி தயார் பண்றது எனக்கு கொஞ்சம் நீ சொல்ல பாப்போம்.
1: கதமுத்தியா, தேவையான பொருட்கள் வந்து 200 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும்.
3: சரி, ஒரு பேரல்ல 200 லிட்டர் தண்ணி எடுத்தாச்சு.
1: 10 கிலோ நாட்டு பசுமாட்டு சாணம் எடுத்துக்கணும்.

0: சரி, 10 கிலோ சாணம், அப்புறம்
1: 10 லிட்டர் நாட்டு பசுமாட்டு சிறுநீர் எடுத்துக்கணும்.
0: சரி, பசுமாட்டு கோமியம் வந்து ஒரு 10 லிட்டர்.
1: ஆமா, 1 கிலோ வெள்ளம்,
0: ஓஹோ,
1: 1 கிலோ பயிர் மாவு,
0: பயிர் மாவு 1 கிலோ. சரி,
1: இது இல்லாம அந்த சாகுபடி செய்யறல நிலத்தின் வரப்பு மண்,
0: ஓஹோ,
1: அது ஒரு கைப்பிடிப்பா,
0: வரப்பு மண் ஒரு கைப்பிடி.
1: ஆமா,
0: சரி சரி சரி. கருத்தமுத்த, இந்த பீஜாமிரதத்துக்கு சாணம் புதுசா இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா?
1: ஆமா,
0: அதே மாதிரிதான் ஜீவாமிரதத்துக்கும் சாணம் புதுசா இருக்கணும், பழைய சாணம். ஏன்னா அதுல வந்து ஈயோ குலவியோ இல்ல வேற ஏதாவது பூச்சிகளோ முட்டையிட்டு இருக்கலாம், அப்புறம் அதுல புழு இருக்கலாம்.
1: ஆமா,
0: அதனால மாடு போடுது இல்ல சாணம், புது சாணம், அதான் எடுத்து நம்ம பயன்படுத்தணும். ஆமா ஆமா ஆமா, அதை எடுத்து தான் பயன்படுத்தணும். சிறுநீர் மட்டும் 1-2 நாள் வச்சிருந்த சிறுநீர் கூட நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். ஏன்னா அது வெளியில வைக்க வைக்க அதனுடைய வீரியம் அதிகம்.
1: ஆமா,
0: அப்புறம் ஒரு பேரல்ல இதெல்லாம் கலந்து 2 நாள் வச்சிருந்து அப்புறம் எடுத்து பயன்படுத்தினோம்னா கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம்ப்பா. ஆமா, முழுமையான பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நிழல்ல காற்று போகுமாறு ஒரு சணல் சாக்கு அல்லது வந்து நல்ல ஒரு துணியை போட்டு நல்லா மூடி வச்சுக்கணும்ப்பா. காத்தோட்டமும் இருக்கணும், அதே நேரத்துல ஒரு கொசு முதற்கொண்டு உள்ள போயிடக்கூடாது, அதுல கவனமா இருக்கணும்பா. இல்லனா ஈ கொசு எல்லாம் போய் அதுல போய் முட்டை
1: விட்டுறோம்,
0: அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லாம வச்சுக்கணும். காலையில மாலையில நம்ம வந்து இத கொஞ்சம் திறந்து ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு வலது புறமா கொஞ்சம் கலக்கி கலக்கி விடணும். இந்த மாதிரி கலக்கி கலக்கி விட்டுட்டு இருந்தோம்னா நாம வந்து தீர்ற வரைக்கும் இந்த ஜீவாமிரதத்தை பயிருக்கு பயன்படுத்தலாம். ஊட்டம் கொடுக்கறதுல இந்த மாதிரி வேற எதுவுமே இல்லன்னு கூட சொல்லலாம்ப்பா.
1: அதுதான்ப்பா,
0: பாசன நீரோட கலந்து கூட கொடுக்கலாம். இலை வழி தெளிப்பனாவும் பயன்படுத்தலாம்ப்பா. ஆமா, இளம் பயிரா இருந்ததுன்னா 1 லிட்டர் தண்ணீருக்கு 50 மில்லி அப்படிதான் நம்ம பயன்படுத்தணும், இல்லைன்னா செடிக்கு ஆபத்தாயிடும். கொஞ்சம் வளர்ந்த செடி, பெரிய செடியா இருக்குன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி. இந்த அளவுல இந்த ஜீவாமிரதத்தை கலந்து நம்ம தெளிக்கணும். வளர்ச்சி ஊக்கின்னு இப்ப கடையில எல்லாம் விக்கிறாங்க.
1: ஆமாமா,
0: அதுல வந்து ஜிப்ரலிக் ஆசிடு, அப்புறம் நாப்தலின் அசிட்டிக் அமிலம், இதுதான் இருக்குது. இந்த ரெண்டுமே இந்த ஜீவாமிரதத்துல ரொம்ப அருமையா இருக்குதுப்பா. அதனால பயிர்களுடைய வளர்ச்சியில ஒளி சேர்க்கை நல்லா நடந்து நமக்கு நல்ல மகசூல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஜீவாமிரதத்தையும் நான் தயார் பண்ணிட்டு இருக்கேன், அதையும் உனக்கு தர்றேன்.
1: கதமுத, இந்த ஊட்டம் கொடுக்கும் ஜீவாமிரதனுடைய தேவையான பொருட்கள் சொன்னா பட்டுன்னு அந்த செய்முறையில நீ கரெக்டா சொல்லிட்டு பாடி.
0: ஆமாப்பா, ஏன்னா இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டோம்னா நாம செய்யறதும் ஈஸி, அதை பயன்படுத்துறதும் ஈஸி. கருத்தமுத்த, நீ என்ன தேடி வருவன்னு எனக்கு நல்லா தெரியும்பா.
1: எப்படி சொல்ற கருத்தமுத்த?
0: பொதுவா இந்த நேரத்துக்கு உன்னை தேடி நான் வந்திருப்பேன்.
1: ஆமா,
0: நான் இன்னைக்கு வரலன்னு நீ என்ன தேடி வருவன்னு எனக்கு தெரியும். அதனால நான் தோட்டத்துக்கு வந்த உடனே அந்த மல்கோவா மாம்பழம் இருக்கு பாரு, மரத்துல
1: காட்சி அடி தொங்குது, கண்கொள்ளா காட்சியா இருக்கு பாக்குறதுக்கு.
0: பா, 2 பை பறிச்சு வச்சிட்டேன், 1 பை உனக்கு எடுத்துட்டு போய்
1: சரியா
0: நீ வீட்டுல கொடுத்து எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க.
1: ஓ சந்தோஷம்.
0: கருத்தமுத்த, உனக்கு 1 பை மாம்பழம் யாந்திரமா கொடுத்தேன்.
1: ஆமா கருத்தமுத்த, எப்பயுமே 1 கிலோ 2 கிலோ தான் தருவா, இன்னைக்கு 1 பை குடுத்துக்கற. ஏன்,
0: 1-2 மாம்பழம் தான் நீ சாப்பிடணும், பாக்கி எல்லாம் வீட்டுல இருக்கவங்களுக்கு குடுக்கறதுக்காக தான்.
1: சரி கருத்தமுத்த, 1-2 சாப்பிட்டா தான் உடம்பு நல்லதுங்கற.
0: ஆமாப்பா, 1-2 சாப்பிட்டா ஒண்ணும் செய்யாதுப்பா.
1: சரி சரி சரி,
0: தினமும் 1 மாம்பழம் சாப்பிட்டீங்கன்னா உடம்புல ரத்த ஓட்டம் ரொம்ப சீராயி நரம்பு தளர்ச்சி எல்லாம் வராதாம்ப்பா, உடல் நல்ல வலுவடையும். மாம்பழத்துல வந்து ரத்தத்துல உள்ள நச்சு கிருமிகளை அழிக்கும் ஆற்றல் கூட இருக்குதாம்ப்பா. எப்பா, பருவ காலத்துக்கு ஏத்த மாதிரி இயற்கை என்ன நம்மள சாப்பிட சொல்லுதோ அதான்ப்பா நம்ம சாப்பிடணும்.
1: நீ சொன்னது கரெக்ட்பா. காத்துமுத, அப்ப புறப்பட்டுமா?
0: சரிப்பா, போயிட்டோப்பா, பைய மறந்துடாத, எடுத்துட்டு போயிடு.
1: இல்ல இல்ல, மாம்பழம் மச்சா விட்டுருவா.
0: சரிப்பா சரிப்பா, போயிட்டோப்பா.
1: சரி காத்துமுத.
2: உழவர்களுக்கான செய்திகள். இதுவரை பீஜாமிரதம் தயாரித்தல் குறித்து காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு

0: தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில அரசு தொடங்கியுள்ளது. நீலகிரி தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே இதனை தெரிவித்தார். மாநில அரசுடன் இணைந்து பழங்குடியினரின் குடியிருப்பு பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பழங்குடியினர் மேம்பாட்டு மையங்கள் மூலம் தமிழகத்தில் பழங்குடியினர் சுய உதவிக் குழுக்களுக்கு தேசிய பழங்குடியினர் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கடன்களும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். உயர்கல்விக்கான உதவித்தொகைகள், ஆராய்ச்சிக்கான ஊக்கத்தொகைகள் போன்றவையும் பழங்குடியின மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாக திரு துர்காதாஸ் உய்கே கூறினார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், மாநிலத்தில் புதிய ரயில் பாதை அமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கரூர் திண்டுக்கல் மற்றும் திருச்சி கரூர் இடையே இரட்டை ரயில் பாதை திட்டங்களுக்கான ஆய்வுகள் நிறைவு பெற்று திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஈரோடு கரூர் இரட்டை ரயில் பாதை திட்டத்திற்கு அண்மையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அவர், காட்பாடி வேலூர் விழுப்புரம் இடையே இரட்டை ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கான கள ஆய்வுகள் நிறைவடைந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அரக்கோணம் காட்பாடி ஈரோடு இடையே 3வது மற்றும் 4வது ரயில் பாதை அமைப்பதற்கான இறுதி ஆய்வுகள் நிறைவடைந்து திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இதுவரை 1900 கிலோமீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். தற்போது மாநிலம் முழுவதும் 961 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை பணிகள் பல்வேறு கட்டங்களில் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளில் நெடுஞ்சாலை பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் சென்னை பெங்களூரு விரைவு சாலை, சென்னை துறைமுகம் மதுரவாயில் உயர்மட்ட சாலை உள்ளிட்ட பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். தருமபுரி சேலம் இடையே தொப்பூர் கணவாய் பகுதியில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் 45% நிறைவடைந்துள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி சுட்டிக்காட்டினார். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் பல்வேறு திட்டங்களின் மூலம் 7659 வீடுகள் அல்லது மனைகள் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இம்மாதம் 21ஆம் தேதி முதல் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் விற்பனைக்கு தயாராக உள்ள 854 வணிக கடைகளுக்கு மின் ஏலத்திற்கான விண்ணப்பங்களை இம்மாதம் 25ஆம் தேதி முதல் பதிவேற்றம் செய்யலாம் என்றும் மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவதற்கு கடனுதவி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் கடன் பெற்று சிறுதானியங்கள், உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனம் நடத்தி வருவதாக தேனியைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என்னோட பேர் வந்து வெங்கடேஷ் குன்ராஜ். நான் வந்து சுக்காங்கல்பட்டி தேனி மாவட்டம் கேவிகேல ஒரு ட்ரைனிங் போய் அட்டன் பண்ணேன்.

0: அவங்க வந்து எனக்கு வந்து இந்த ஸ்கீமை பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உணவு சார்ந்த தொழில் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. ஸோ அவங்க கைடன்ஸில் எனக்கு வந்து பிஎம்இஜிபி லோனை பற்றி தெரிய வந்தது. அப்ளை பண்ணேன் லோனுக்கு. ஸோ எனக்கு வந்து 10 லட்ச ரூபா லோனை வந்து சாங்ஷன் ஆச்சு. சிறுதானியங்கள் வச்சுட்டு ஹெல்தி ஸ்நாக்ஸ் பண்ணுறோம், மால்ட்ஸு, ஹெல்தி லட்டுஸு, நம்ம வீட்டு முறைப்படி சுத்தமான ஆரோக்கியமாக நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். இந்த மாதிரி சின்ன சின்ன நிறுவனங்கள் தொழில் தொடங்குறதுக்கு பிஎம்இஜிபி, பிஎம்எஃப்எம்இ போன்ற அந்த லோன் எல்லாமே வந்துட்டு எங்களை மாதிரி ஒரு புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. ஸோ இதன் மூலம் நாங்களும் சரி, இங்க கிராமப்புற மக்கள் அவங்களுக்கும் சிறப்பான ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்க முடியுது.
1: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் ஆடிப்புறம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவின் 7ஆம் நாளான நேற்று ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண கோலத்தில் காட்சியளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் 108 வைணவ ஸ்தலங்களில் முக்கியமான ஒன்றாகும். இங்கு ஆண்டுதோறும் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரமான ஆடிப்பூரம் நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படும் ஆடிப்பூர திருவிழா புகழ் பெற்றதாகும். கடந்த 6ஆம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கிய இத்திருவிழாவின் ஒவ்வொரு நாள் இரவும் ஸ்ரீ ரங்கமன்னார் ஸ்ரீ ஆண்டாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திரு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். இந்நிலையில் விழாவின் 7ஆம் திருநாளான நேற்றிரவு ஆண்டாள் மற்றும் ரங்கமன்னார் கோவிலில் இருந்து புறப்பட்டு மாடவீதியில் வழியாக கிருஷ்ணன் கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் இரவு நேரத்தில் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண கோலத்தில் இருக்க அவளது மடியில் ரங்கமன்னார் சயன திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நாளை காலை 8:45 மணிக்கு நடைபெறவுள்ளது. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
1: தமிழகத்தில் நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் நோவோரோசியஸ்க் துறைமுகத்தின் மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 முக்கிய தானிய ஏற்றுமதி முனையங்கள் சேதமடைந்தது. காங்கோ நாட்டில் பரவி வரும் எபோலா வைரஸ் நோய் தொற்றால் இதுவரை 2000 மேற்பட்டோர் உயிரிழந்ததாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட் லூயிஸில் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்துடன் இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார். ஹரியானாவில் மாநில அளவிலான HIV தொற்று விழிப்புணர்வு முகாமை அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி பஞ்ச்குலாவில் தொடங்கி வைத்தார். ரயில் ஒன் செயலியில் நாள்தோறும் சராசரியாக 10 லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்படுவதாக இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. CBSE 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் +2 துணைத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தவர்கள் இன்று பிற்பகல் முதல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் ஊராட்சியில் மத்திய பட்டு வாரியம் சார்பில் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் 316 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திருமதி சரண்யா நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வட்டம் நாயக்கனூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 112 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு ரவிக்குமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னையில் வெள்ளிவாக்கம் சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட 94 மற்றும் 95வது வட்டங்களில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேப்பாக் அணி 16.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவை நெல்லை அணியையும் திருப்பூர் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில அரசு தொடங்கியுள்ளது. நீலகிரி, தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: நேரம் 6:55, 3 நொடிகள். நேர்கள் கேட்கவிருப்பது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
4: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: மின்னிடும் வைர நகைகளுடன் பொன் நகைகள்.

0: ராம் தங்க நகை மாளிகை, விதவிதமான வெள்ளி கல்யாண சீர்வரிசைகளுக்கு ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி பாண்டிச்சேரி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கும் பாசைகள். வழங்குபவர் முனைவர் ஜி ராஜமுருகன் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே. பாசிகள் ஆல்கே என்பது ஒளிச்சேர்க்கை செய்ய எளிய தாவரத்தை போன்ற உயிரினங்களாகும். இவை பெரும்பாலும் ஏரிகள், குளங்கள், ஆறுகள், சதுப்பு நிலங்கள், கடல்கள் மற்றும் பிற நீர்நிலைகளில் வாழ்கின்றன. நீர்வாழ் சூழல் அமைப்பில் முதன்மை உற்பத்தியாளர்களாக செயல்பட்டு ஒளிச்சேர்க்கை மூலம் உணவை தயாரித்து ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. உலகில் உற்பத்தியாகும் ஆக்சிஜனில் குறிப்பிடத்தக்க அளவு பாசிகளால் உருவாக்கப்படுகிறது. இதனால் மீன்கள் மற்றும் பிற நீர்வாழ் உயிரினங்கள் சுவாசிக்க தேவையான கரைந்த ஆக்சிஜன் கிடைக்கிறது. மேலும் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சி புவி வெப்பமடைதல் மற்றும் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை ஓரளவு குறைக்க உதவுகின்றன. பாசிகள் நீர்வாழ் உணவு சங்கிலியின் அடிப்படையாகவும் செயல்படுகின்றன. நுண்ணுயிர்கள், மிதவை உயிரினங்கள், சிறிய மீன்கள் மற்றும் பல நீர்வாழ் உயிரினங்கள் பாசிகளை உணவாக பயன்படுத்துகின்றன. அதே நேரத்தில் நீரில் அதிகமாக இருக்கும் நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி நீரை இயற்கையாக சுத்திகரிக்கின்றன. சில வகை பாசிகள் கன உலோகங்கள் மற்றும் பிற மாசுபடுத்தும் பொருட்களையும் உறிஞ்சி நீரின் தரத்தை மேம்படுத்துகின்றன. இதன் மூலம் நீர்வாழ் உயிரினங்கள் வாழ ஏற்ற சூழல் உருவாகி உயிரியல் பன்முகத்தன்மை பாதுகாக்கப்படுகிறது. மேலும் பாசிகள் உயிர் உரம், மருந்து தயாரிப்பு, உணவுப் பொருட்கள் மற்றும் பல தொழில்துறை பயன்பாடுகளிலும் முக்கிய இடம் பெறுகின்றன. பாசிகள் சுற்றுச்சூழலுக்கு பல நன்மைகளை அளித்தாலும் அவை அளவுக்கு அதிகமாக வளரும் போது பல்வேறு பாதிப்புகளையும் ஏற்படுத்துகின்றன. நீரில் நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் அளவு அதிகரிக்கும் போது பாசிகள் வேகமாக பெருகி நீரின் மேற்பரப்பை முழுமையாக மூடுகின்றன. இந்த நிலை பாசி பெருக்கம், ஆல்கல் ப்ளூம் எனப்படுகிறது. சில பாசிகள் நச்சுப் பொருட்களை உற்பத்தி செய்வதால் குடிநீர் மாசுபடுவதோடு மனிதர்கள் மற்றும் கால்நடைகளின் உடல் நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. மேலும் நீரின் நிறம் மாறுதல், துர்நாற்றம் உருவாகுதல் மற்றும் நீரின் தரம் குறைதல் போன்ற விளைவுகளும் காணப்படுகின்றன. பாசிகளின் வளர்ச்சி வெப்பநிலை, சூரிய ஒளி, நீரின் pH, உப்புத்தன்மை, கரைந்த ஆக்சிஜன், நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் அளவு, நீர் மாசுபாடு மற்றும் நீரோட்டம் போன்ற சுற்றுச்சூழல் காரணிகளால் பாதிக்கப்படுகிறது. இக்காரணிகள் சமநிலையில் இருந்தால் பாசிகள் இயற்கையான அளவில் வளர்ந்து சுற்றுச்சூழலுக்கு நன்மை செய்கின்றன. ஆனால் இவை மாறுபடும் போது பாசிகளின் அதிகப்படியான வளர்ச்சி நீர்வாழ் சூழ்நிலை அமைப்பின் சமநிலையை பாதிக்கிறது. எனவே பாசிகளின் நன்மைகளை பாதுகாத்து தீமைகளை தவிர்க்க ரசாயன உரங்களை அளவோடு பயன்படுத்துதல், தொழிற்சாலை மற்றும் வீட்டு கழிவு நீரை சுத்திகரித்து வெளியேற்றுதல், ஏரிகள் மற்றும் குளங்களை பாதுகாத்தல், நீரின் தரத்தை தொடர்ந்து கண்காணித்தல், பிளாஸ்டிக் மற்றும் பிற கழிவுகளை நீர்நிலைகளில் கொட்டாமல் இருத்தல் மற்றும் பொதுமக்களிடையே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மிகவும் அவசியமாகும்.
3: நேயர்கள் இதுவரை ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் கேட்டீர்கள். சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கும் பாசிகள், வழங்கியவர் முனைவர் ஜே ராஜமுருகன் அவர்கள்.
4: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி புதுச்சேரி.
0: ட்ரெண்டிங் டிசைன்ஸ்க்கு மாறுங்க, ராம் தங்க நகை மாளிகையில உங்க பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க, வைர நகைகள் வாங்க வந்து பாருங்க ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி பாண்டிச்சேரி.
3: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேணி பழனி. விடுதலை போராட்ட காலத்தில் மக்களின் விடுதலை உணர்வை தூண்டிய வந்தே மாதரம் தேசபக்தி பாடல் இன்றுடன் நாட்டின் அடையாளத்தை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசபக்தி பாடலின் 150 ஆண்டை குறிக்கும் வகையில் மத்திய கலாச்சார அமைச்சகம் சார்பில் நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற ஹர்கர் திரங்கா பைக் பேரணியில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை நூலை வெளியிட்டார். இளைஞர்கள் தேசத் தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பயின்று விக்சித் பாரத் இலக்கை எட்டுவதில் வலுவாக பங்களிக்க வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டார். கடந்த ஜூலை மாதத்தில் சில்லறை விலைகளின் அடிப்படையிலான பணவீக்கம் வருடாந்திர அடிப்படையில் 4.45% அதிகரித்துள்ளது. சில்லறை விலை பணவீக்கம் ரிசர்வ் வங்கியின் 4% இலக்கிற்கு அதிகமாக இருப்பது தொடர்ச்சியாக இது 2வது மாதமாகும். அரசியல் சாசனத்தில் கேரளா என்ற பெயரை கேரளம் என்று மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வெளிநாட்டு நன்கொடைகளின் ஒழுங்குமுறை தொடர்பான சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்ற நிலைக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒப்புதல் அளித்துள்ளன. மீன் பதிரீடு மற்றும் மீன் ஏற்றுமதிக்கான முக்கிய கேந்திரமாக புதுச்சேரியை மேம்படுத்தும் நோக்கிலான மீன்வள தடமறிதல் திட்டம் குறித்து வங்காள விரிகுடா நாடுகளுக்கு இடையிலான மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் இயக்குநர் டாக்டர் கிருஷ்ணன் மற்றும் துறை சார்ந்த நிபுணர்கள் நேற்று முதலமைச்சர் திரு ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேசினர். மீன்வளத்தை நிலையான அடிப்படையில் திட்டமிட்டு நிர்வகிக்கவும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் பெருமளவில் உதவக்கூடிய இத்திட்டத்தை விரிவாக மதிப்பீடு செய்து அடுத்தகட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:30.
3: நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து புதுவை நுகர்வோர் எதிரொலியின் தலைவர் மற்றும் நுகர்வோர் சங்கங்களின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் ஹெச் வீரசேகரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
4: வணக்கம் ஐயா.
5: வணக்கம் ஐயா.
4: பொதுவா சார், நுகர்வோர் வழக்கு அப்படின்னாவே வந்து அதுக்கு குறிப்பிட்ட காலத்துல முடியும், 90 நாட்களில் முடிப்பாங்க அப்படின்லாம் வந்து சமுதாயத்தில் ஒரு பேச்செல்லாம் இருக்கு. ஆனா நமக்கு சாதாரண ஒரு சிவில் கேஸோ அதெல்லாம் கோர்ட்டுக்கு போனா வந்து பல வருடங்கள், 10 வருடம், 20 வருடம் கோர்ட்டுக்கு போய் சொத்தே அழிஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்றவங்கலாம் இருக்காங்க.
5: இல்லைங்க ஐயா, அது வந்து இதுக்கு முன்ன நடந்திருக்கு. இதுக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு காலதாமதம் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம நேரத்தையும் வீணாக்கிக்கிட்டு பொருளையும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு காலப்பகுதி இருந்தது. ஆனா நுகர்வோர் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கு 90 நாட்களுக்குள் முடிவுக்கு வந்துடணும், அதுக்கேற்ற சட்டம் இப்போ இருக்கு. இன்னொன்று, அந்த நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது அவங்க ஒரு வழக்கறிஞரை வச்சு தான் வாதாடணுன்றது இல்லை, தனிப்பட்ட அந்த குறிப்பிட்ட நபரே நீதிமன்றத்தில் அவரே ஆஜராகி தன்னுடைய வழக்கை நீதிமன்றத்துக்கு முன்ன வைக்கலாம். அதனால அந்த வழக்கு நீண்ட நாளுக்கு கொண்டு போகாம 90 நாட்களுக்குள் முடிக்கப்படணும்னு சொல்றது சட்டம்.
4: இப்ப சிவிலோ இல்ல கிரிமினல் வழக்குலயோ ஒரு நீதிபதி அவருக்கான அதிகாரம் இருக்குல்ல, அந்த மாதிரியான அதிகாரம் இந்த நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதிக்கு உண்டா, இல்ல அதிகார பகிர்வுல இவருக்கு எப்படி?
5: அதிகாரம் மற்ற நீதிபதிகளுக்கு எப்படி வழங்கப்பட்டிருக்கோ அதே அளவு அதிகாரம் இந்த நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் இருக்கு. புதுச்சேரியில குறிப்பா சுவாமி பிள்ளை தோட்டத்துல இந்த நீதிமன்றம் இருக்கு. இவங்க கிட்ட நீங்க நேரடியா ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாலே போதும், அவங்க கேஸை வந்து விசாரிச்சு எவ்வளவு சீக்கிரம் முடிவு பண்ணணுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா முடிவு பண்ணி நீதி கிடைக்கிறதுக்கு உதவி செய்யறாங்க.
4: செலவு எப்படி சார், ரொம்ப செலவாகுமா இல்ல வந்து?
5: இந்த நுகர்வோர் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் செலவே கிடையாதுங்க.
4: கோர்ட்டு வெள்ள பேப்பர்ல எழுதி கொடுத்தா கூட கேஸ் ஆக்கிவாங்களா?
5: கண்டிப்பா. உங்களுடைய பாதிக்கப்பட்டவங்களுடைய குறை என்னவோ அந்த குறைய ஒரு வெள்ளத்தாள மனுவாக எழுதி நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிச்சாங்கன்னு சொன்னா அதையே அவங்க வந்து எடுத்துக்கிட்டு நீதியை வழக்காட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வழக்கு அதிகபட்சமாக 90 நாட்களுக்குள் முடிக்கப்படும்.
4: சார், இப்ப வழக்கறிஞர் வச்சு நடத்த முடியல அப்படின்னா இலவச சட்ட உதவி எல்லாம் உண்டா?
5: இலவச சட்ட உதவின்னு சொல்றதுக்கு இங்க இடம் இல்லைங்க ஐயா. ஏன்னா பாதிக்கப்பட்ட நபரே நேரடியாக வழக்குக்கு ஆஜராகலாம்.

0: அதனால அவரே தன்னை வழக்கறிஞராக கொண்டு போயிடலாம். அப்படி இருக்கும் பொழுது வழக்கினுடைய சாராம்சம் என்னவோ அதை எடுத்து சொல்றதுக்குள்ள திறமை இருந்தா போதும்.
1: இப்போ பொதுவாக சார், இப்போ நுகர்வோர் வந்து ஒரு எலக்ட்ரானிக் குட்ஸோ இல்லை வீட்டு ஹோம் அப்ளையன்ஸோ வாங்குறாங்கன்னா இப்போ வந்து நிறையா கேரண்டி வாரண்டி எல்லாம் சொல்கிறாங்க கடைக்காரங்க. ஆனால் வாங்கி முடித்த பிறகு நம்ம கடையில் போய் ஏதாவது சொன்னோம்னா, இங்கே வராதிங்க, சர்வீஸ் சென்டர் இருக்குது, ஃபோன் நம்பர் வேணால் சொல்கிறோம், அங்கே போய் பார்த்துங்கன்றாங்க. இப்போ வாங்கினவங்கள்ட்ட தானே சார் நம்ம போய் கேட்க முடியும். ஆனால் எல்லாருமே இப்போ சர்வீஸ் சென்டருக்கு அனுப்பிடுறாங்க. நுகர்வோர் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்?
0: ஐயா, கேரண்டி அப்படிங்கிறதுக்கும் வாரண்டி அப்படிங்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பொருளை வாங்கும் போது அதுக்கு எத்தனை வருஷம் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டி கார்டு கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா, எந்த பொருளுக்கா இருந்தாலும் நுகர்வோர் கண்டிப்பா அந்த கேரண்டி கார்டு வாங்கணும். அதுல குறிப்பிட்ட சில விவரங்களை பதிவு செய்யணும். என்ன டேட்ல அதை வாங்கினாங்க, எந்த கடையில வாங்கினாங்க, அந்த கடைக்காரனுடைய முத்திரை, அவருடைய விலாசம் போன்ற எல்லா விவரங்களையும் அதுல பதிவு பண்ணணும். பதிவு பண்ணிட்டு இந்த கேரண்டி பீரியடுக்கு இடையில அதுல ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதை கொண்டு போய் கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னா, கேரண்டி பீரியடுக்கு உள்ள அந்த பொருள் பழுதாச்சுன்னு சொன்னா அந்த பொருளையே அவங்க திருப்பி கொடுக்கணும்,
1: மாற்றி தரணும், புது பொருளா கொடுக்கணும்.
0: ஆமா, புது பொருளே கொடுத்துடணும். அதுக்குதான் பேரு கேரண்டி. வாரண்டின்னு சொல்லி சொல்றது, குறைபாடுகள் ஏற்படும் பொருட்கள் உற்பத்தி செய்யும் பொழுது அதுல சில குறைபாடுகள் ஏற்படும். அந்த குறைபாடுகளை கட்டணமின்றி சரி செய்து கொடுக்கறதுக்கு பேர் தான் வாரண்டி. அந்த வாரண்டி பீரியடுக்கும் கேரண்டி பீரியடுக்கும் வாரண்டி கார்டையும் கேரண்டி கார்டையும் நுகர்வோர் கண்டிப்பா வாங்கிக்கிட்டாங்கன்னு சொன்னா அது அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்.
1: வாங்கின அந்த பொருள் இருக்குல்ல சார், ஒரு ஹோம் அப்ளையன்ஸ், அதுல வந்து வாரண்டின்றப்ப நம்ம எதுவும் முழுமையா எல்லாத்துக்கும் வாரண்டின்னு நினைச்சு வாங்கிட்டு வந்துடுறோம். திரும்ப ஒரு பிரச்சனை பண்ண, ஏங்க இந்த பார்ட்டுக்கு கிடையாதுங்க, மோட்டருக்கு அதுக்கு கிடையாதுங்க, இதுக்கு தாங்க உண்டு, அதுக்கு உண்டு அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம டீட்டெயிலா எல்லாத்தையும் படிக்கிறது இல்லையே சார்.
0: அதுக்கு கண்டிப்பா படிக்கணும் சார். அதாவது கேரண்டி கார்டுல அந்த கேரண்டிக்கு உள்ள நிபந்தனைகள் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வாரண்டி கார்டுலயும் எந்தெந்த நிபந்தனைக்கு உட்பட்டு அந்த வாரண்டி செய்யப்படும் சொல்றது பிரிண்ட் பண்ணி இருப்பாங்க. பிரிண்ட் பண்ணலன்னு சொன்னா அது வாங்குறது தப்பு. அந்த வாரண்டி கார்டையும் கேரண்டி கார்டையும் வாங்கி அதுல சொல்லி இருக்கக்கூடிய விவரங்களை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க போயிட்டு கடைக்காரர்கிட்ட எந்த கடையில நீங்க வாங்கினீங்களோ அந்த கடையில நீங்க அதை கேட்டீங்கன்னு சொன்னா அவங்க அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கணும்.
1: இப்போ ஒரு வெற்றி கதை சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
0: ஒரு தவறான அறுவை சிகிச்சை. விழுப்புரத்தை அடுத்த விநாயகபுரம் சேர்ந்த மாரிமுத்துன்னு சொல்றவரு தனியார் பஸ் கண்டக்டர். அவரு தன்னுடைய வலது காலில் வீக்கம் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அறுவை சிகிச்சைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு போயிருக்காரு. அவரை பரிசோதித்த டாக்டர்ஸ் அந்த காலுக்கு அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்திருக்கிறாங்க. ஆனா எதிர்பாராத விதமா என்ன ஆச்சுன்னு சொன்னா, முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில நடந்த விவரம் தான் இது. அதுல எலும்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை 4 பேர் கொண்ட குழு அந்த சிகிச்சை செஞ்சிருக்கிறாங்க. சம்பவத்தன்று ஆபரேஷன் தியேட்டர்ல பணியில் இருந்த டாக்டரும் நர்ஸ் மற்ற உதவியாளர்கள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, அவருக்கு வலது காலில் செய்ய வேண்டிய அறுவை சிகிச்சைக்கு பதிலாக இடது காலில் செஞ்சிட்டாங்க. அப்போ அது ஒரு மிகப்பெரிய குற்றம் இல்லைங்களா? அப்போ அந்த பாதிக்கப்பட்ட நபர் கோர்ட்டுக்கு போனார். நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போயிட்டு புகாரை தெரிவித்ததுக்கு அப்புறம் நுகர்வோர் நீதிமன்றம் அந்த தவறை உறுதி செஞ்சு அவருக்கு மருத்துவர்கள் அங்கே உதவியாக இருந்தவங்க மேலே துறை ரீதியான நடவடிக்கையும் பாதிக்கப்பட்ட நபருக்கு நஷ்டஈடும் பெற்றுக் கொடுக்கப்பட்டு.
1: இதுல வந்து நுகர்வோர் கேஸ் போட்டதுனாலதான் இந்த வெற்றி அவருக்கு கிடைச்சிருக்கு.
0: கண்டிப்பா, அவரு டாக்டருக்கு மேல போயிட்டு என்ன செய்யறது தெரியாம நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சைபுத்தன்மையோட விட்டு இருந்தார்னு வச்சுங்க, இவருக்கு நடந்தது மற்றவங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அதனால இடது காலா வலது காலா என்ன மருத்துவ சிகிச்சை அவருக்கு தேவைப்படுதுன்னு சொல்றது உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தானே அதை செய்யணும். அதை செய்யல சொல்லும்போது தப்புதாங்களே.
1: இப்ப இது போக சார், இப்ப சாதாரணமா நம்ம ஒரு பொது இடத்துக்கு போறோம், ஒரு பஸ்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், அங்க பாத்தீங்கன்னா நிறைய சேவை குறைபாடு இருக்கு சார். ஏசி பஸ்ன்ட்டு போறோம், ஏசியே இருக்க மாட்டேங்குது, வேர்த்து கொட்டுது, கேட்டா அது 2 நாளா சரியா வேலை செய்யலங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் வந்து நம்ம சரி நம்ம பொறுத்துக்கிட்டு இறங்கி போயிடும் சார். நீங்க சொல்றது மாதிரி பார்த்தா இதெல்லாம் கேஸ் போட்டு நம்ம வந்து அது ஒரு பிரச்சனையாக்கி நம்ம மூலமா மற்ற பயணிகளுக்கும்
0: இதே ஒரு கேஸ் இங்க இருக்கு. அரசு பஸ்ல ஏசி வேலை செய்ய

0: அதனால இழப்பீடு வழங்குறதுக்காக நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது திருநெல்வேலியில மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு போகக்கூடிய ஏசி பஸ்ல இவங்க பயணம் செஞ்சிருக்காங்க. பயணம் செய்யும் பொழுது ஏசி பஸ்ஸுக்கு உள்ள கட்டணத்தை வசூல் பண்ணிருக்காங்க, ஆனா பஸ்ல ஏசி வேலை செய்யல. அப்போ அந்த பயணம் செஞ்ச ராஜேஷன் சொல்லக்கூடியவர் இந்த விவரத்தை அந்த போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாளர்கிட்ட புகார் செஞ்சிருக்கார். அப்ப அந்த புகார் செஞ்சவரு தான் வாங்கின பஸ் டிக்கெட்டு, என்ன தேதியில பயணம் செஞ்சாரு போன்ற எல்லா விவரங்களையும் வச்சு செஞ்சிருக்கிறாரு. சாதாரண பஸ் கட்டணத்தை விட இந்த பஸ்ல கட்டணம் 37 ரூபாய் கூடுதலாக ஏசி பஸ் சொல்றதுக்காக வாங்கி இருக்கிறாங்க. ஏசி பஸ்ல ஏசி வேலை செய்யலன்னு சொல்லும் பொழுது அவருக்கு அது சேவை குறைபாடு இருக்கு இல்லைங்களா, அந்த அடிப்படையில அவர் வந்து பயணத்தின் போது அவர் அவதிக்கு உட்பட்டாரு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணி அவரு கேஸ் கொடுத்திருக்கிறாரு. அப்படி கேஸ் கொடுத்ததுனால ராஜேஷன் சொல்லக்கூடிய அந்த பொது மேலாளர் அவருக்கு உரிய விதத்துல பதிலளிக்காததுனால அவர் மேல நடவடிக்கை எடுத்து அவருக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க, இவருக்கு நஷ்ட ஈடு கொடுத்திருக்காங்க.
1: இப்ப சாதாரணமா சார், நம்ம பஸ் வந்து ரிசர்வ் பண்ணி போறோம், ஒரு 2 மணி பஸ்ன்னு வச்சீங்க, நாம கரெக்டா 2 மணிக்கு போயிடுறோம், பார்த்தா பஸ் இல்ல, அங்க விசாரிச்சோம்னா இல்லங்க ஃபுல்லா நிரம்பிட்டு பஸ் எடுத்துட்டாரு அப்படின்னா நம்ம ரிசர்வ் பண்ணிருக்கோம், அந்த டைத்துக்கு தானே சார் எடுக்கணும். எப்படி சார் 10 நிமிஷம் 5 நிமிஷம் முன்னாடி எடுக்கிறாங்க, அது எப்படி நம்ம இது பண்றோம்?
0: கண்டிப்பா எடுக்க கூடாது சார்.
1: அதுக்காக நம்ம நுகர்வோர் நீதிமன்றம்
0: கண்டிப்பா போகலாம். அது இங்க இந்த ஏசி பஸ்ல ஏசி வேலை செய்யலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாருங்களே, அவரே அந்த காரியத்தை செஞ்சிருக்காரு. ஏன்னா இவரு வந்து பஸ் ரிசர்வ் பண்ணி தான் போயிருக்காரு, ரிசர்வ் பண்ணி போயிட்டு கரெக்டா டைம்ல எடுத்துட்டாங்க. ஆனா அவர் பயணிச்ச அன்னைக்கு ஏசி பஸ்ல ஏசி வேலை செய்யல, அதுக்காக அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. சில சந்தர்ப்பங்கள்ல என்ன ஆயிடுதுன்னு சொல்லி சொன்னாக்கா, டிரைவரும் கண்டக்டரும் சேர்ந்து கூடுதல் கட்டணம் வாங்குறதுக்காக குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னடியாக பஸ் எடுத்துடுறது சில இடங்கள்ல நடக்குது. அப்படிப்பட்ட தவறுகள் நடக்கும்போது அதுக்கும் இப்படிப்பட்ட நடைமுறைகள் பின்பற்றப்படலாம்.
1: ஒரு நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகி நம்ம நியாயத்தை பெறலாம்.
0: அந்த ஷெட்யூல்டு டைம்ல அவங்க வந்து பஸ் இயக்கல அப்படின்றதுக்கு ஆதாரத்தோட அவரை அதை செஞ்சாங்கன்னு சொன்னா அதுக்கான தீர்வு கிடைக்கும்.
1: இவ்வளவு நேரம் நுகர்வோரின் வெற்றி கதைகள் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க சார். நுகர்வோர் ஆகிய நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்ட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி ஐயா, வணக்கம்.
2: இதுவரை நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து புதுவை நுகர்வோர் எதிரொலியின் தலைவர் மற்றும் நுகர்வோர் சங்கங்களின் கூட்டமைப்பின் பொது செயலாளர் ஹெச் வீரசேகரன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
3: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
4: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
5: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
4: கண்டிப்பா தேவையில்லை.
5: என்றும் அக்கறையுடன்
4: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
6: ஊரையும் சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
7: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
6: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
7: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
6: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: நேர்களிலும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள்:

0: சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் மொரீஷியஸ் பிரதமரை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். பாகிஸ்தான் விமானப்படை பலூச்சிஸ்தான் சூரப் மாவட்டத்தில் நேற்று நடத்திய தாக்குதலில் 30 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி இச்சட்ட திருத்த மசோதாவை முன்மொழிந்தார். நாட்டின் சுரங்கத்துறையை மேலும் பயனுள்ளதாகவும் முதலீட்டுக்கு உகந்ததாகவும் அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் மாற்றுவதற்கு இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. முன்னதாக மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு ஒப்புதல் வழங்கப்பட்ட இம்மசோதாவிற்கு மாநிலங்களவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இம்மசோதா மூலம் அரசியல் சாசனத்தின் முதலாவது பட்டியலில் கேரளா என்ற பெயருக்கு மாற்றாக கேரளம் என்று பெயர் மாற்றம் செய்வதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. இம்மசோதா குறித்து விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய், கேரளா என்ற பெயரை கேரளம் என்று மாற்றுவதற்கு மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்து கேரள சட்டப்பேரவையில் 2024 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். மலையாளத்தில் அம்மாநிலத்தின் பெயர் கேரளம் என்றும் ஆனால் அரசியல் சாசனத்தில் கேரளா என்று இடம்பெற்றுள்ளதால் இந்த பெயர் மாற்றம் குறித்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாக திரு நித்யானந்த ராய் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இதுவரை 1900 தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். தற்போது மாநிலம் முழுவதும் 961 தொலைவிற்கு சாலை பணிகள் பல்வேறு கட்டங்களில் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு கடந்த 5 நெடுஞ்சாலை பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் சென்னை பெங்களூரு விரைவுச் சாலை, சென்னை துறைமுகம் மதுரவாயில் உயர்மட்ட சாலை உள்ளிட்ட பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். தருமபுரி சேலம் இடையே தொப்பூர் கணவாய் பகுதியில் சாலை மேம்பாட்டு பணிகள் 45% நிறைவடைந்துள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். தேசிய கல்வி உதவி திட்டத்தை நடப்பு கல்வியாண்டு முதல் அடுத்த 5 நீட்டிப்பது குறித்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கல்வித்துறை உயரதிகாரிகளுடன் விவாதித்தார். நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட இத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே இதனை தெரிவித்தார். மாநில அரசுடன் இணைந்து பழங்குடியினரின் குடியிருப்பு பகுதிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பழங்குடியினர் மேம்பாட்டு மையங்கள் மூலம் தமிழகத்தில் பழங்குடியினர் சுய உதவிக் குழுக்களுக்கு தேசிய பழங்குடியின நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கடன்களும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். உயர்கல்விக்கான உதவித்தொகைகள், ஆராய்ச்சிக்கான ஊக்கத்தொகைகள் போன்றவையும் பழங்குடியின மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாக திரு துர்காதாஸ் உய்கே கூறினார். இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட் லூயிஸில் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்தை சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து இருவரும் விவாதித்தனர். இருநாட்டு கடற்படை இடையே பயிற்சி பரிமாற்றங்கள், தகவல் பரிமாற்றங்கள், திறன் மேம்பாட்டு முயற்சிகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் கடற்படை தெரிவித்துள்ளது. மொரீஷியஸ் காவல்துறை மற்றும் கடலோர காவற்படைக்கு இந்திய கடற்படையின் சார்பில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் என்று அட்மிரல் சுவாமிநாதன் மொரீஷியஸ் பிரதமரிடம் உறுதியளித்ததாகவும் கடற்படை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி

0: திரைப்படத்தை ஹர்கர் திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக கடற்படை மற்றும் விமானப்படையின் இசை நிகழ்ச்சி கேரளாவில் இன்று நடைபெறுகிறது. திருவனந்தபுரம், கண்ணூர், கொச்சி ஆகிய இடங்களில் இந்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இசை மூலம் தேசிய ஒற்றுமையை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டு இது நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த இசை நிகழ்ச்சிகள் இன்று மாலை 6 மணிக்கு தொடங்கும் என்று அவர் மேலும் கூறுகிறார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தேர்வு முடிவுகளை மாணவர்கள் www.results.digilocker.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானாவில் மாநில அளவிலான HIV தொற்று விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி பஞ்ச்குலாவில் தொடங்கி வைத்தார். இப்பிரச்சாரம் அக்டோபர் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நாட்டின் பாதுகாப்பான 15 மாவட்டங்கள் பட்டியலில் ஹரியானாவின் குருக்ஷேத்ரா மற்றும் கைத்தல் மாவட்டங்கள் இடம்பெற்றுள்ளதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். HIV தொற்றுக்கு எதிரான நடவடிக்கையை உரிய விழிப்புணர்வு, சரியான தகவல் ஆகியவற்றின் மூலம் மட்டுமே மேற்கொள்ள முடியும் என்று ஹரியானா முதலமைச்சர் கூறினார். ரயில் ஒன் செயலியில் நாள்தோறும் சராசரியாக 10 லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்படுகிறது. மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில் ஒன் செயலியில் 4,76,00,000 அதிகமான பதிவிறக்கங்கள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பாகிஸ்தான் விமானப்படை பலூச்சிஸ்தான் சூரப் மாவட்டத்தில் நேற்று நடத்திய தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். இதுகுறித்து பலூச்சிஸ்தான் குடியரசு குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தான் ராணுவமும் விமானப்படையும் இணைந்து சூரப் மாவட்டத்தின் குத்தர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் குண்டு வீசியதாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் உயிரிழப்புகளும் பொதுமக்களின் சொத்துகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் மேலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள மக்களும் அதிகாரிகளும் தடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தை அடுத்து பலூச்சிஸ்தான் மக்களின் உயிர்களையும் அடிப்படை உரிமைகளையும் பாதுகாக்க சர்வதேச சமூகம் தலையிட வேண்டும் என்று பலூச்சிஸ்தான் குடியரசு குழு கேட்டுக் கொண்டுள்ளது. வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக ஒடிஷா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் குறிப்பிட்டுள்ளது. கர்நாடகா, கிழக்கு உத்தரப்பிரதேசம், குஜராத், கேரளம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் பொலிவியாவின் ஏரியாஸ் ஜெபாலிஸ் இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேப்பாக் அணி 16.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவை நெல்லை அணியையும் திருப்பூர் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. உலக அலைச்சறுக்கு போட்டி தமிழகத்தின் மாமல்லபுரத்தில் நேற்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் மொரீஷியஸ் பிரதமரை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். பாகிஸ்தான் விமானப்படை பலூச்சிஸ்தான் சூரப் மாவட்டத்தில் நேற்று நடத்திய தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் சிறுநீரகத்தில் ஏற்படும் தொற்று குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சிறுநீர் தொற்று அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். சிறுநீர் தொற்று என்பது நம் உடம்பில் சிறுநீரக பாதையில் எங்கு வேண்டுமானாலும் வரலாம். உதாரணத்திற்கு சிறுநீர் பையிலிருந்து ஆரம்பித்து சிறுநீரகம் வரைக்கும் கிருமி பாதிப்பு ஏற்பட்டாலும் அது சிறுநீர் தொற்று என்று தான் நாம் சொல்லுவோம். அந்த சிறுநீர் தொற்று வந்து யூஸ்வலா வந்து ஃபீமேல்ஸ்க்கு காமன், ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சிறுநீர் கழிக்கிற பாதை வந்து சிறிதாக இருக்கிறதுனால கிருமிகள் பரவுவதற்கு ஈஸியாக இருக்கும். அதனால காமனா வந்து ஃபீமேல்ஸ்க்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுங்கிறது காமனான இது. அதனால ஆண்களுக்கு வரவே வராதுன்னு அவங்களுக்கும் சிறுநீர் தொற்று வந்து கண்டிப்பா வரும். சிறுநீர் தொற்றுல என்ன பிரச்சனைனா நம்ம கவனிக்காம விட்டோம்னா அது உயிருக்கே ஆபத்தாகக்கூடிய அளவிற்கு வாய்ப்பு இருக்கு. யூரோசெப்சிஸ் சொல்லுவோம். எப்படி நமக்கு வந்து இப்ப கோவிட் தொற்றுலாம் வந்தப்போ ஐசியு வென்டிலேட்டர் இதெல்லாம் தேவைப்படுதோ, அதே மாதிரி சிறுநீரக தொற்று வந்து நாம் கவனிக்காம அப்படியே விட்டோம்னா பரவ ஆரம்பிச்சதுன்னா அது உடல் முழுக்க கலந்து ஐசியு யூரோசெப்சிஸ் கோமா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால சிறுநீரக தொற்று அப்படிங்கறத அலட்சியமா விடக்கூடாது, அதை உடனடியா நம்ம வந்து கவனிச்சு பார்க்கணும். இதுக்கு என்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னா நம்ம யூரின் போகும்போது எரிச்சல், யூரின்ல பிளட் மைல்டா வர்றது, இது எல்லாமே சிறுநீர் வந்த உடனே உடனே கழிக்கணும்னு தோன்றது, ஆனா சிறுநீர் கழிக்கணும்னு தோணும் ஆனா வந்து சிறுநீர் வராது, அதெல்லாம் வந்து சிறுநீர் தொற்றுக்கான அறிகுறிகள் தான். சிறுநீர் தொற்றை பொறுத்த வரைக்கும் மெயின் வந்து நமக்கு வந்து ஸ்டோனுக்கு எப்படி டீஹைட்ரேஷனோ அதே மாதிரி சிறுநீர் தொற்றுக்கும் ஒன்னு ஹைஜின், லோக்கல் ஹைஜின் இல்லைன்னா நம்மளுடைய டீஹைட்ரேஷன், தண்ணீர் குடிக்காம இருக்கும் போது அந்த யூரினரி கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதனாலையும் கிருமி வரும். யூஸ்வலா வந்து சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு இது வந்து மலக்குடல் தான் இந்த கிருமி பரவும். கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு இது காமனா வரும், ஏன்னா கான்ஸ்டிபேஷன்ல இருக்கிற அந்த மலக்குடல் துகள்கள் வந்து யூரினரி ட்ராக்ட்ல பரவுறதுனால இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்து வரும். இன்ஃபெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன வகையான இன்ஃபெக்ஷன் கிருமிங்கிறத கண்டுபிடிக்கலாம். கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் மூலமா அதை கண்டுபிடிச்சு அதுக்கான மாத்திரையை சாப்பிடலாம். சில சமயம் வந்து குறிப்பா டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ் இவங்களுக்கு வந்து ரொம்ப காமனா வரும், ஏன்னா அவங்க வந்து யூரின்ல வந்து அவங்க சுகர் எக்ஸ்கிரீட் ஆகும், அதனால சுகர் பிரிட்ஜ் யூரின்ங்கிறது கண்டிப்பா கிருமி வளர்றதுக்கான ஒரு மீடியம் மாதிரி. ஸோ அதனால அங்கே வந்து திரும்ப திரும்ப நம்ம மாத்திரை கொடுத்தா கூட கேட்காம வந்துட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெக்கரண்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப காமன். இன்ஃபெக்ஷனுக்கு மாத்திரை சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் டயபெட்டிக்கும் ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஒரு 140-150 அந்த ரேஞ்சில் நம்ம வந்து மெயின்டைன் ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோலில் வச்சுருந்தா தான் அந்த இன்ஃபெக்ஷனும் வந்து நமக்கு கண்ட்ரோல் ஆகும். யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு எங்கே வேண்டுமானாலும் வரலாம்னு சொன்னேன். நீர்பையில் வரலாம், கிட்னியில் வரலாம். கிட்னியில் வரும்போது அது கிட்னி வந்து சீழ் வச்சு போய் கிட்னியை எடுக்கக்கூடிய ஆபத்தும் இருக்கு. இந்த ரெக்கரண்டா இன்ஃபெக்ட் ஆகிறதுனால என்ன ஆகும்னா அந்த சிறுநீரகம் பாதிக்கப்படுறது கூட மட்டும் இல்லாமல் அந்த சிறுநீரகம் தான் நம்ம உடம்புல உள்ள பிபியை கண்ட்ரோல் பண்ணுது, ரெனினாங்கியோடென்சின் மெக்கானிசம். ஸோ ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் அது மாதிரி வரும்போது கிரானிக் பைலோநெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கிட்னி டேமேஜ் ஆகி அதனால இருக்கும்போது அதனால வந்து நமக்கு ஹைப்பர் டென்ஷன் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அது ஒன் ஆஃப் த ரீசன் ஆகும் அது ரெக்கரண்டா இருக்கும் போது. அது மாதிரி அந்த கிரானிக் பைலோநெஃப்ரைட்டிஸ்ல நம்ம உடம்புல வந்து ரத்த அணுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு எரித்ரோபாய்டின் அப்படிங்கிற ஒரு என்சைம் சுரக்கணும், அதை உற்பத்தி பண்றதே கிட்னி தான். ஸோ இந்த மாதிரி கிரானிக் பைலோநெஃப்ரைட்டிஸ் இல்ல கிட்னி டேமேஜ் ஆனவங்க இவங்களுக்குலாம் வந்து அனிமியா இருக்கும், அதுக்கு காரணம் இதுதான். கிட்னி இன்ஃபெக்ஷன் வராம நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்ம வந்து டீஹைட்ரேஷன் இல்லாம இருக்கணும், ஹெல்த்தி ஃபுட்ஸ் சாப்பிடணும், யூரின் வந்து முடிஞ்ச வரைக்கும் அசிடிக்கா இல்லாம பாத்துக்கணும். குறிப்பா தண்ணி குடிச்சாலே போதும், நம்ம தண்ணி ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் தண்ணி குடிச்சாலே அதை வந்து மெயின்டைன் பண்றது. இன்ஃபெக்ஷன் இருக்கும் போது இயர்லியா ட்ரீட் பண்ணணும், அதை வளர விட்டுட்டு ட்ரீட் பண்ணா சரி வராது. ஓவரா ஆன்டிபயோட்டிக் சாப்பிடறதும் ப்ராப்ளம் தான். நம்ம நிறைய ஆன்டிபயோட்டிக் போட்டோம்னா ரெசிஸ்டன்ட் ஆயிடும், கிருமி வந்து அதுக்கு எதிர்ப்பு சக்தி உருவாகிடும் கிருமிக்குள்ளே. அப்போ வந்து ரொம்ப எந்த மாத்திரை போட்டாலும் கேட்காத அளவுக்கு செப்சிஸ், அதுவும் அந்த போற அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அதனால நம்ம எது இருந்தாலும் மருத்துவர் ஆலோசனை பெற்று சரியான டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த வியாதியை நம்ம குணப்படுத்திடலாம். நன்றி.
0: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் சிறுநீரகத்தில் ஏற்படும் தொற்று குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: டைம் கரெக்டா 7:31 ஏழு நொடிகள் ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சூப்பரான குட் மார்னிங் சொல்லிக்கிட்டு வணக்கம் மக்களே நிகழ்ச்சிக்காக நான் உங்க ஆர்ஜே ஆஷா வந்தாச்சு. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்கப்படுது இல்லையா, சோ அந்த வகையில இன்னைக்கு எஃபி க்வெஸ்சன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில கடல்சார் நிர்வாகத்தை டிஜிட்டல் மயமாக்குவதற்காக தொடங்கப்பட்ட டிஜிட்டல் தளம் எது? இந்தியாவில கடல்சார் நிர்வாகத்தை டிஜிட்டல் மயமாக்குவதற்காக தொடங்கப்பட்ட டிஜிட்டல் தளம் எது? உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா நம்மளோட ஆகாஷ்வாணி எஃபி பேஜ் குள்ள போயிட்டு வணக்க மக்களே போஸ்ட் கீழே உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுங்க. சோ நிகழ்ச்சியோட லாஸ்ட் யார் யாரெல்லாம் வந்து கரெக்டான ஆன்சர் அமைச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். சோ நிகழ்ச்சியில கூடவே உங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் நியூஸும் வந்து காத்துட்டு இருக்கு. சோ தொடர்ந்து கேளுங்க இதே ஃபோம் ரெயின்போ புதுவை 102.8.

எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
1: இந்தியாவில கடல்சார் நிர்வாகத்தை டிஜிட்டல் மயமாக்குவதற்காக தொடங்கப்பட்ட டிஜிட்டல் தளம் எது அப்படின்றதுதான் கேள்வி. சோ உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரியும் அப்படின்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி FB பேஜ் குள்ள போயிட்டு வணக்க மக்களே போஸ்ட் கீழே உங்களோட ஆன்சர்ஸ் சென்ட் பண்ணுங்க.

0: சும்மா கீழ்
1: தேசிய வங்கிகள் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் அது. வாடிக்கையாளர் சேவை பணியாளர் பிரிவுல

உத்தரப்பிரதேசத்துல 1713, கர்நாடகாவில் 1414, மகாராஷ்டிராவில் 1051, மேற்கு வங்கத்தில் 946, தமிழ்நாட்டில் 675 இடங்களும் மொத்தம் பாத்தீங்கன்னா 11403 காலி இடங்கள் இருக்கு. சோ இதுக்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். வயது வரம்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21/8/2026 தேதிப்படி 20 முதல் 28 வயதுக்குள்ள இருக்கணும். பிரிலிமினரி எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. சோ ஆன்லைன் மூலமா நீங்க விண்ணப்பிக்கணும்னா, விண்ணப்ப கட்டணமா பொது பிரிவினருக்கு 850, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 175 ரூபாயும் செலுத்தணும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 21 தேதிதான். சோ உங்களுக்கான வெப்சைட் அட்ரஸ் சொல்ற, IBPS.in என்ற இணையதள முகவரியில் எல்லா விவரங்களும் இருக்கு. சோ அதுல போயிட்டு விசிட் பண்ணிக்கோங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க

0: நகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
1: உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
2: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
1: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
2: தினமும் காலை 8-2 உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
1: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
3: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
4: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
5: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
4: கண்டிப்பா தேவையில்லை.
5: என்றும் அக்கறையுடன்
4: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: வணக்கம் மக்களின் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 7:46:30 ஆகுது.

0: விகிதமும் அதிகரிக்குதாம்.
1: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
0: கண்டிப்பா தேவையில்லை.
1: என்றும் அக்கறையுடன்
0: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8. தெரிஞ்சுக்கலாம். பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க.
2: த்ரிஷா இந்த படத்தோட எந்தெந்த முன்னைகள் தான் சூப்பரா இருப்பாங்க. பட் அதுல ஹீரோ கொஞ்சம் சுமாரா தான் இருப்பாரு.
3: ஏய், நீ என்ன சந்தன ஃபானா?
4: தேங்க்ஸ்.

2.8ல வணக்க மக்களை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு செய்தி. இந்திய விமான நிலைய ஆணையத்துல காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஜூனியர் எக்ஸிகூட்டிவ்ல 129, மேனேஜர் பிரிவுல சிவில்ல 145, நிதியில 34, ஆபரேஷன்ஸ்ல 28, எலக்ட்ரிக்கல்ல 16, தீயணைப்புல 14 உட்பட மொத்தம் 389 பணியிடங்கள் வந்து காலியாயிருக்கு. இதுக்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஇ, பிடெக், சட்டம், எம்பிஏ, சிஏ முடிச்சிருக்கணும். வயது வரம்பு என்ன அப்படின்னா 7/9/2026 உள்ளபடி 18 முதல் 27 வரை மற்றும் 18 முதல் 32 வரை இருக்கணும். தேர்ச்சி முறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வும் இருக்கு. விண்ணப்பிக்கும் முறை நீங்க ஆன்லைன் மூலமா தான் விண்ணப்பிக்கணும். சோ உங்களுக்கான வெப்சைட் அட்ரஸ் சொல்றேன், aai.aero அப்படின்ற இணையதளத்துல முழு விவரங்களும் இருக்கு. சோ நீங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த மாதம் 7ஆம் தேதி.

வணக்க மக்களின் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவில கடல்சார் நிர்வாகத்தை டிஜிட்டல் மயமாக்குவதற்காக தொடங்கப்பட்ட டிஜிட்டல் தளம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். கரெக்டான ஆன்சர் வந்து இ சமுத்திரா, அதாவது மின்னணு சமுத்திரா அப்படின்றது ஆன்சர். யார் யாரெல்லாம் வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன், நெமிலி நந்தகுமார், லாஸ்பேட்டை சுகந்தி, அன்புராணி சென்னையிலிருந்து புவனகிரி சுமதி பாபு, கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ் ஷியாமலா, அஸ்வினி ஆனந்த், மன்வீத் ரமேஷ், செஞ்சி சிங்காவரம் கலைவாணி கனிஷ்மா, புலுவபாளையத்திலிருந்து ஆனந்த முருகன், ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், பிரபு வீரா ராஜபாளையம், மதுரா கொளத்தூர் பாலு, சென்னை செந்தில் முருகன் விளக்கப்பாடி கடலூர், பி எஸ் சுரேஷ், அந்தோணி ராஜ் சென்னை, பெரியவளையம் ரவிச்சந்திரன், மதுரை ஷோ சண்முகசுந்தரம், குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன், எரவாஞ்சேரியிலிருந்து ஷாகுல் ஹமீத் ஹரிஹரன், இவங்க எல்லாருக்குமே நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகள்.

0: நேர்களை தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024-25 ஆண்டுக்கான சங்கீத நாடக அகாடமி உதவித்தொகை மற்றும் விருதுகளை 115 கலைஞர்களுக்கு இன்று புதுடில்லியில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் வழங்குகிறார். இந்நிகழ்ச்சியில் மத்திய கலாச்சார அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், இணையமைச்சர் திரு ராவ் இந்தர்ஜித் சிங் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக மசோதா 2026 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இம்மசோதா கூட்டுறவு வளர்ச்சியில் ஈடுபட்டுள்ள எந்தவொரு நிறுவனத்திற்கும் மாநகராட்சியில் இருந்து நிதியை வழங்க இச்சட்டம் மாநில அரசுகளை அனுமதிக்கிறது. அரசியல் சாசனத்தில் கேரளா என்ற பெயரை கேரளம் என்று மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வெளிநாட்டு நன்கொடைகளின் ஒழுங்குமுறை தொடர்பான சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற நிலைக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒப்புதல் அளித்துள்ளன. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் இருந்து

செல்லும் அரியாங்குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மணவெளி, சுப்பையா நகர், கலைஞர் நகர், பூங்கொடிபுரம், திருமால் நகர், பூங்காவனம் கார்டன், சுடலை வீதி, பெரியார் நகர், இந்திரா நகர், சோழபுரம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. வடக்கு வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கிடைத்துள்ளது. கர்நாடகா, கிழக்கு உத்தரப்பிரதேசம், குஜராத், தமிழ்நாடு, காரைக்கால், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளம், கோவா மற்றும் ராஜஸ்தானில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் ஆந்திரா, மேற்கு வங்கம், உள் கர்நாடகா, தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் ஆகியவை அடுத்த மாதம் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை புதுடெல்லியில் உள்ள அருண்ஜேட்லி மைதானத்தில் 3 போட்டிகள் கொண்ட டி20 சர்வதேச கிரிக்கெட் தொடரை ஆப்கானிஸ்தான் நடத்தும் என உறுதிப்படுத்தியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03 25 நொடிகள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை வித் மீ ஆர்ஜே மேக்ஸ் நிலையத்திலிருந்து. நம்ம புதுவை நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஆர்ஜே நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற நிறைய விதமான ஏரியாக்களுக்கு போய் நிறைய விதமான விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எந்த ஆர்ஜே எந்த ஏரியால இருந்து பேச போறாங்க, என்ன விதமான புது இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு பாக்கலாம்.
2: ஹலோ, வணக்கம் மக்களே. ஃப்ரம் ரெயின்போ 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி எங்க வந்திருக்கேன் அப்படின்னா, ஆர்ஜே ரத்னா புதுச்சேரி முருகப்பாக்கத்துல இருந்து ரொம்ப சுவாரஸ்யமா ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பரம் இடைவேளை.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
3: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: புதுச்சேரி முருங்கப்பாக்கத்துல இருந்துதான் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா. சோ இன்னைக்கு முருங்கப்பாக்கத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல விவசாயத்துக்கு ரொம்ப பேர் போன ஒரு பகுதியா தான் இங்க முருங்கப்பாக்கம் வந்து இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா மாறி போய் ஒரு பருப்பருப்பான சிட்டி சாயல்ல தான் முருங்கப்பாக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ எல்லா அடிப்படை வசதிகளும் நிறைந்த முருங்கப்பாக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா மக்கள் ரொம்ப பரபரப்பா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம காலை வேலை இல்லையா, சோ ரொம்ப பரபரப்பா இருக்காங்க. ஸ்கூலுக்கு கிளம்பணும், ஆபீஸ் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோடே பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரே டிராபிக்கா இருக்கு. சோ அந்த பரபரப்புலயும் நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க ரெடியா இருக்காங்க. பேசிடலாம், வணக்கம். அவங்க பேசல வியோலி ரெமி, எங்கிட்டதான் உங்க பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரெமி, ரெமி, ரெமி, ரெமி, சூப்பரா இருக்கு உங்க பேரு. நீங்க எத்தனை வருஷமா முருங்கப்பாக்கத்துல இருக்கீங்க?
5: 10 வருஷமா இருக்கீங்க.
2: உங்களுடைய சொந்த ஊர் எது? கடலூர். கடலூர். கடலூர்ல இருந்து முருங்கப்பாக்கத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. வரக்குள்ள எப்படி இருந்துச்சு? மிஸ் பண்ணீங்க உங்களுடைய சொந்த ஊர்?
5: ரொம்பவே மிஸ் பண்ணோம்.
2: ரொம்பவே மிஸ் பண்ணீங்க. பாண்டிச்சேரி ஒரு சூப்பர் பிளேஸ் இல்லையா?
5: ஓகே.
2: ஃபர்ஸ்ட் நீங்க பாண்டிச்சேரிக்கு வந்த உடனே அதை முருங்கப்பாக்கல பாண்டிச்சேரிக்கு வந்து எங்க போயிட்டு விசிட் பண்ணீங்க?
5: பீச்சு தான் கூட்டு போவாங்க எங்க வீட்டுக்கு.
2: யார கேட்டாலும் அந்த பீச்சு தான்ப்பா. சரி,
5: பாண்டிச்சேரி பீச் தான் ஃபேமஸ் தான்.
2: சரி, உங்க ஊரை வந்து அதாவது கடலூரை வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி பாண்டிச்சேரியில எந்த ஒரு பீச்?
5: சர்ச்சு தான் மெயினா.
2: அடிக்கடி

0: நம்ம எங்க வீட்டுக்கு எதிர்க்கே சர்ச் இருக்குது.
1: எதிர்க்கே சர்ச் இருக்கு.
0: சேவியர் சர்ச். என்னென்ன
1: பிடிக்கும் முருங்கப்பா?
0: மேக்ஸிமம் அவ்வளவு போக மாட்டோம் வெளியே எங்கேயும், போனா பீச்சு கூட்டு போவோம்.
1: பெரிய பெரிய வீடுகள் இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா அந்த பெரிய முக்கனிகளையும் விளைவிக்கிற மாதிரி எல்லார் வீட்லயும் பாத்தீங்க அப்படின்னா மாலை இருக்கு, தென்னை இருக்கு, மா இருக்கு, அந்த மாதிரி மாமரங்கள் இருக்கு. சோ உங்க வீட்டு வாசல்ல கூட மாமரங்கள் இருக்கு இல்லையா?
0: மாமரங்களா? எங்க மாமியார் சின்ன அப்பலருந்தே மாமரம் வச்சுக்கிறாங்க. மாமியார் நிறைய மரம் வச்சுக்கிறாங்க. வீடு கட்டணும் எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. வெட்டிட்டு இப்ப வீடா கட்டி விட்டாங்க. அப்ப நிறைய மரமே இருந்துச்சு. அப்பல இருந்து ஒரு ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க இந்த மரம்.
1: இப்ப நீங்க இருந்த பகுதி கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலத்துல விவசாயங்கள் நிறைந்த பகுதியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நெல் எல்லாம் அதிக அளவு வந்து முருங்கை பக்கத்துல விளைவிச்சது. பக்கத்துல இருக்கிற ஒதியம்பட்டு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு விவசாய பகுதி. அதுக்கும் அந்தாண்ட அப்படியே போயிட்டோ இருந்தோம் அப்படின்னா கொம்பாகம் அந்த விலியனோடு சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பழமையான ஒரு பகுதியா இருக்கு.
0: எனக்கு அது பத்தி அவ்வளவா தெரியாது. அர்ஜுன்தான் தெரியும்.
1: இப்ப வந்து பத்து கடலூர் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு?
0: அது நல்ல
1: பாத்தீங்களா மக்களே? அவங்க ஊரு சொல்லக்குள்ள வாய்ஸும் பாத்தீங்கன்னா பிரைட்டா வருது. பேசவும் கொத்து கூட பாத்தீங்கன்னா பிரைட் ஆயிடுச்சு. பிறந்த அந்த ஊர்லங்க எப்படினாலும் உட்க முடியாதுல்ல. 10 வருஷம் ஆனாலும் பிறந்த ஊரை வந்து மறக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. உங்க பேர் வந்து எமின்னு நான் வந்து இன்னில இருந்து கூப்பிட போறேன்.
0: எமி இல்ல ரெமி. அது ஃபேமிலி நேம் எங்க ஹஸ்பண்ட் நேம் வீட்டு வந்து ரெமி. என்ன ஆக்சுவலா வியோலி தான் என் பேரு. இங்க எங்க ஹஸ்பண்ட் பேருனால ரெமின்னு கூப்பிடுறது. ஃபேமிலி நேம் வியோலி தான் கூப்பிடுவாங்க.
1: வியோலி
0: எல்லாருமே இங்க வியோலி தான் கூப்பிடுவாங்க.
1: என்ன படிச்சிருக்கீங்க வியோலி?
0: பிஏ முடிச்சுக்கிறேன்.
1: பிஏ முடிச்சிருக்கேன்.
0: நல்லா
1: இருந்துச்சு. காலையில பாத்தீங்க அப்படின்னா ஹரிபட்டி அப்படியே கலப்புற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கு. இன்க்ளூடிங் இந்த மண்டே பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா இருக்கும். சோ இந்த சண்டே குஞ்சு மண்டே அதே மாதிரி லாங் லீவ்க்கு அப்புறம் ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அந்த பீரியட் எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க?
0: டென்ஷனா தான் இருக்கும். பசங்களை கலப்புறதுக்கு கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கும்.
1: பசங்களை எப்படி இருக்கும்?
0: அப்புறம் ஃப்ரீ ஆயிடுவோம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஆஷஸ்ல வீட்டை பராமரிக்க
1: வேண்டியதான்.
0: வீட்டு வேலையா
1: வந்து பேசுங்கன்னு சொன்னவனே ரவிக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனா சூப்பரா பேசுறாங்க. சோ மக்களை தொடர்ந்து நம்ம முருங்கை பாக்கத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏபம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம
2: முருங்கை பாக்கத்தை பத்தி ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம ஆர்ஜே ரத்னா வேற லெவல்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
5: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இன் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
6: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை? நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்குதான் அந்த அர்ச்சனை.

0: காரணம்.
1: நேரம் 8:13:25 எஃப் எம் ரெயின்போ புது 102.8 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவாய்.
2: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
3: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
4: அப்படியே பேசிட்டாலும்
2: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
5: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
3: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
2: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
5: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
3: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லாம் சமூகம் ரெயின்போக்கு

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை வித் மீ ஆர்ஜே மேக்ஸ் அண்ட் ஆர்ஜே ரத்னா. ஆர்ஜே ரத்னா முருங்கப்பாக்கத்துல இருந்து வேற லெவலான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர்கிட்ட பேசி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய நிறைய விஷயங்கள் முருங்கப்பாக்கத்தை பத்தி நமக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஒரு விளம்பரம் வருது, விளம்பரத்தை தொடர்ந்து ரத்னா கிட்டே போயிட்டு இன்னும் யார் நம்ம கிட்ட பேச போறா, என்ன விதமான புது புது இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க போறீங்கன்னு ஈகரா கேட்க ரெடியா இருப்போம். தயாரா இருங்க, விளம்பரத்தை தொடர்ந்து ஆர்ஜே ரத்னா உங்ககிட்ட முருங்கப்பாக்கத்தை பத்தி வேற லெவல்ல பேச போறாங்க.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல நம்ம புதுவை நிகழ்ச்சிய கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரி முருங்கப்பாக்கத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா. முருங்கப்பாக்கத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம புதுச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்துல பயணம் போறோம் அப்படின்னா முருங்கப்பாக்கத்துக்கு நம்ம வந்து ரீச் ஆயிடலாம். கடலூர் சாலையிலதான் முருங்கப்பாக்கம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப பழமையான பாரம்பரியமான முருங்கப்பாக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா கைவினை கிராமம் அப்படிங்கிற பேரையும் பெருமையையும் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒரு காலத்துல விவசாயம் வந்து ரொம்ப பேர் போன முருங்கப்பாக்கம் இன்றைக்கு பார்த்தாலும் பாத்தீங்க அப்படின்னா முருங்கப்பாக்கம் மெயின் ரோடு அதை சார்ந்து, அதுக்கப்புறம் உள்ள போனோம் அப்படின்னா ஒரு பச்சை பசேன்னு சூழ்நிலையில தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த பழமை மாறாம கொஞ்சம் சிட்டி சாயலையும் இருக்கு, கொஞ்சம் கிராமப்புற சாயலையும் இருக்கு அப்படின்னு சொல்லணும் முருங்கப்பாக்கம். சோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சின்னொரு பூவே படம் பார்த்திருக்கோம் இல்லையா, அந்த குயிலி. சோ அவங்கள மாதிரி ஒரு ஃபீல் குடுக்கற மாதிரி ஒருத்தவங்க கிட்ட இப்போ நம்ம பேச போறோம். வணக்கம், உங்க பேசலுங்க.
3: என் பேர் ஷீலா. ஷீலா எப்படி இருக்கீங்க மேம்?
2: நல்லா இருக்கோம், நல்லா இருக்கீங்க. உங்க கூட பேசக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஏறுற மாதிரி இருக்கு. ஒரு சிரிச்ச முகமா இருக்கீங்க இல்லையா. சோ அதனால சொல்லுங்க, எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க மேம்?
3: 54 வருஷமா இங்க இருக்கேன்.
2: அதாவது பிறந்து வளர்ந்த ஊர் முருங்கப்பாக்கம்.
3: நாங்க முருங்கப்பாக்கத்துல இருக்கும்போது நிறைய நெல்லு விளையிற இடம் நிறைய இருந்தது. இப்ப வந்து எல்லாமே பிளாட் போட்டு எல்லாம் வீடுகளும் ஆயிடுச்சு.
2: நெல்லு மட்டும்தான் விளைவிச்சாங்களா, வேற என்ன?
3: நெல்லு மட்டும்தான் விளைஞ்சது.
2: ஃபெஸ்டிவல் டைம்ல முருங்கப்பாக்கம் நீங்க இருந்து அந்த சின்ன வயசுல எப்படி இருக்கும்?
3: நல்லா இருக்கும், நல்லா விளையாட்டு போட்டி இருக்கும். நம்ம வீட்டு எதிரில சர்ச்சு, சவரியார் சர்ச் இருக்கு, அங்க விளையாட்டு போட்டி நடக்கும்.
2: பொங்கல் ஃபெஸ்டிவல் சோ இந்த மாதிரியான டைம்ல எப்படி? ஏன்னா நெல் விளைஞ்ச இடம் இல்லையா, சோ பொங்கல் சோ இந்த மாதிரி எல்லாம் எப்படி இருக்கும்? அப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா போக்குவரத்து அந்த வண்டி ஃபெஸ்டிவல் அந்த அளவுக்கு இருக்காது. சோ கட்டவண்டி, இந்த மாட்டு வண்டி, சோ இதுல எல்லாம் வந்து பயணிச்சு இந்த வில்லியனூர் வரைக்கும் பயணம் பண்ணி போயிருக்காரு. சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த நெல்லு வளைஞ்ச இடம் இல்லையா, இந்த பொங்கல் டைம் இதெல்லாம் பாக்கக்குள்ள இந்த இடம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், நல்லா மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க சின்ன வயசுல அதெல்லாம் பாத்துருப்பீங்க?
3: ஆமா, நானும் பாத்துருக்குறேன். வண்டியில மாடு கட்டிட்டு இந்த பொங்கல் வைக்கிறது, கோயில்ல பொங்கல் வச்சு எல்லாம் கிராண்டா செய்வாங்க, எல்லாம் ஒன்னும் சந்தோஷமா இருக்கும். இப்பதான் அதைதான் பாக்க முடியுது.
2: சின்ன வயசுல நிறைய விளையாட்டுகள்லாம் இருக்கும். 90 கிட்ஸ கேட்டா கூட தெரியும், நிறைய விளையாட்டு அவங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப இருக்கிற எல்லாம் தெரியறது இல்ல. சோ என்ன மாதிரி விளையாட்டெல்லாம் நீங்க மிஸ் பண்றீங்க, உங்க பசங்களுக்கு அதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்து?
3: முன்னாடி எல்லார் வீட்லயும் வாசல் தோடோன்னு ஒண்ணு இருக்கும், அங்க நிறைய தென்னை மரங்க எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மரத்தை சுத்தி கோகோ விளையாடுவோம். அப்புறம் கோடு போட்டு ரோட்ல வாசல்லயே கோகோ விளையாடுவோம். சுங்கரக்கான காய் பல்லாங்குழி விளையாடுவோம். பாலு விளையாடுவோம். கிரிக்கெட் எல்லாம் நல்லா இருக்கும், பிள்ளைங்க எல்லாம் விளையாடுறத பார்த்து நல்லா இருக்கும்.
2: அந்த பால் கிரிக்கெட் மட்டும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. இப்போ நீங்க சொல்ற அந்த சுங்கரக்கா பல்லாங்குழி எல்லாம்
3: இல்ல இல்ல.
2: உங்க பசங்க நீங்க பார்த்து வியந்த விஷயங்கள், ஐயோ நான் வந்து இந்த காலத்துல இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைச்ச விஷயங்கள் ஏதாவது?

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:31, 5 நொடிகள் ஆயிட்டு இருக்கு.

0: என்ன இப்ப எல்லாம் படிப்பு படிப்புன்னு எல்லாம் படிப்பு பக்கம் படிப்புல போயிட்டாங்க. எங்க பிள்ளைங்க படிப்புலாம் எங்க எனக்கு மூணு பிள்ளைங்க, பெரிய பொண்ணு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கிறாங்க எம்டெக் முடிச்சுட்டு, ரெண்டாவது பொண்ணு எம்டெக் முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனில இருக்காங்க, மூணாவது தம்பி எம்எஸ்சி முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு இதுல ஐடி கம்பெனில
1: பெரிய பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லக்குள்ள எனக்கு வியப்பா இருக்கு. ரொம்ப எங்க இருக்காங்க சொல்ல போனா
0: எங்கயாவது ஒரு ஊருக்கு போகணும், இந்த ஊரை நான் சுத்தி பாக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த ஊரை சூஸ் பண்ணுவோம்? நாங்க எங்க வீட்டுக்காரு மெல்சி ஆர்மில இருந்தாரு, அவர் கூட வந்து டெல்லி போயிருக்கோம், பஞ்சாப் போயிருக்கோம், ஒரு வெளியூருக்கு போயிட்டு ஐயோ நம்ம பாண்டிச்சேரி நம்ம சொந்த ஊரை வந்து மிஸ் பண்றோமே அப்படின்னு ஃபீல் பண்ண தருணங்கள் இருக்கு. டெல்லியில 96 போகும்போது தனியா போய் அங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் ஒரு 10 திரும்ப நம்ம ஊருக்கு வந்துட்டோம். கேட்ட கேள்விக்குலாம் அப்படியே சிரிச்ச முகத்தோட நச்சு நச்சுன்னு பதில் சொன்னாங்க. சோ நிறைய விஷயங்கள் நம்ம முருங்க பாக்கத்த பத்தி தெரிஞ்சுக்கலாம். மக்களே தொடர்ந்து இணைஞ்சிருங்க FM Rainbow 102.8 இது நாம புதுவை.

0: நேரம் 8:42, 34 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை வித் மீ. ஸ்டுடியோல இருந்து ஆர்ஜே மேக்ஸ் அண்ட் ஆர்ஜே ரத்னா. ஆர்ஜே ரத்னா வேற லெவல்ல முருங்கை பக்கத்தை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் அங்கிருந்தே நமக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஆர்ஜே ரத்னா கிட்டே போவோம். இப்ப யார் பேச போறா, என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு பாப்போம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8. முருங்க பாக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கூட பேசுறதுக்கு ஒருத்தவங்க ரெடியா இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், என் பேர் சகாய தேவராஜ், முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் முன்னாள் ரயில்வே ஊழியர்.
1: ராணுவம் அப்படின்னு சொல்லக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு, அந்த யூனிஃபார்ம் போட்டாலே இந்த ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் அப்படியே அந்த வார்ம் அப், அந்த தனித்துவம் அப்படிங்கிறது, இவங்க மிலிட்ரியில இருந்திருப்பாங்களோ, இவங்க போலீஸா இருந்திருப்பாங்களோ, இவங்க வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருந்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி இந்த தனித்துவம் உங்களை பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு சார். எதனால வந்து உங்களுக்கு ராணுவத்துல போயிட்டு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து?
2: முதல் காரணம், என்னுடைய தந்தையும் ராணுவத்தில் இருந்தாரு, என்னுடைய மூத்த சகோதரரும் ராணுவத்தில் இருந்தாரு, அதனால நாம்பளும் ராணுவத்துல பணிபுரியலான்ட்டு ஒரு ஆசை வந்தது. மற்றபடி நாட்டுக்காக சேவை செய்யவும் அந்த உடையும் அந்த ரைஃபிளையும் பிடிச்சின்னு பார்க்கும்போது நம்மளும் அது போல செய்ய முடியாதா செய்யக்கூடாதா என்ற ஆர்வத்துல போய் சேர்ந்தோம் 1984.
1: நீங்க பார்த்து நிறைய பேர் ஐயோ எனக்கும் வந்து சேரணும்னு ஆசையா இருக்கு அப்படிங்கிற உங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்க.
2: அது என்னுடைய மகனே கேட்டாதான் அவனுக்கு போக அனுமதிக்க எனக்கு விருப்பம் இல்ல.
1: சர்வீஸ்ல இருந்தீங்க
2: 24 வருடம் இருந்தோம். பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க, ஆனுவல் லீவ் மட்டும்தான் 2 மாசம் கொடுப்பாங்க. அப்பாவும், அப்பா இறந்துட்டாரு அதுக்கும் வர முடியல, அக்கா இறந்துட்டாங்க அதுக்கும் வர முடியல, அது போல நிறைய மிஸ் பண்ணிருக்கோம்.
1: வீட்டுல எப்படி சார் நீங்க மிலிட்ரி சேர்ந்து வந்திருக்கீங்க, இப்போ வீட்லயும் அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கீங்களா பசங்க கிட்ட, இல்லன்னா ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்பாவா இருப்பீங்களா?
2: இல்ல, அது பழக்கம் என்னன்னா காலையில எழுந்திருக்கணும், சுத்தம் பண்ணணும், சுத்தமா இருக்கணும், வீடு டைம் கீப் அப் பண்ணணும், அதுதான் எங்களுடைய அடிப்படை. அது போல இங்க வீட்டுல கொடுத்தா எல்லாரும் என் மேல எல்லாரும் கோபத்தில் தான் இருப்பாங்க.
1: 24 வருஷம் வந்து அதே இதுல இருந்துட்டு அப்படியே பழக்கம் வந்து வீட்லயும் வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு
2: அதே அந்த உடம்பு அந்த ருட்டைன் ஒர்க் இருந்தாதான் நம்மளுடைய பிசிக்கல் ஒழுங்கா இருக்குன்ட்டு அதை கடைபிடிச்சுக்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல.
1: காலையில என்னென்ன வார்ம் அப் எல்லாம் பண்ணுவீங்க, எக்ஸசைசஸ் இதெல்லாம் இன்னும் கண்டினியூ பண்றீங்களா?
2: காலையில வாக்கிங் போறோம், மற்றபடி வீட்டு வேலை அது போய் செய்துங்கிறோம், உடற்பயிற்சி அப்படி ஒரு 10 நிமிஷம். ஆமா,
1: முருங்கப்பாக்கம் உங்களுடைய சொந்த ஊர்ல?
2: இல்ல இல்ல, நான் என் மனைவி ஊரு முருங்கப்பாக்கம், நான் விழுப்புரம் பக்கத்துல.
1: எப்படி ஃபீல் பண்றீங்க முருங்கப்பாக்கம் அண்ட் பர்டிகுலரா பாண்டிச்சேரி?
2: பாண்டிச்சேரி நல்ல இடம் தான், நல்லா இருக்கும், சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் பல இருக்குன்னு, ஆரவில் பீச், இங்க முருங்கப்பாக்கத்துல கைவினை பொருட்கள் செய்யற

0: இருக்கு, போட் ஹவுஸ் இருக்கு, பாக்குறதுக்கு நல்ல வீட்டாண்ட ஆத்து ஓரமா வீடுங்க நிறைய இருக்குது.
1: படகு சவாரி செய்யற மாதிரி அந்த மேங்க்ரோவ்ஸ் வந்து படகு சவாரி போறது, நீங்க அதுல போயிருக்கீங்களா?
0: படகு சவாரி ஃபேமிலியோடவும் போயிருக்கோம், நாங்களும் போய் தனியாகவும் போயிருக்கோம். டிக்கெட் போட்டுட்டு உள்ள போயிட்டு இருக்கோம் கடன் வர. இப்பொழுது இங்க வந்து முருங்கப்பாக்கத்துல புனித சவேரியார் ஆலயம் இருக்கு. அது வந்துட்டு இப்ப நூற்றாண்டு விழாவுக்காக அடுத்த 2027 மே மாதம் கொண்டாடுவாங்க. அதுக்கு உண்டான தயாரிப்புகள் ஆலயத்துல செய்து கொண்டிருக்காங்க, பெயிண்டிங் பிளஸ் எக்ஸ்டென்ஷன் எல்லாம்.
1: கேட்ட கேள்விக்கு கொஞ்சம்

0: கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் கிட்ட நெருங்க போகுது அப்படின்னா.
1: இப்பொழுது இங்க வந்து முருங்கப்பாக்கத்துல புனித சவேரியார் ஆலயம் இருக்கு. அது வந்துட்டு இப்ப 100 ஆண்டு விழாவுக்காக அடுத்த 2027 மே மாதம் கொண்டாடுவாங்க. அதுக்கு உண்டான தயாரிப்புகள் ஆலயத்துல செய்து கொண்டிருக்காங்க. பெயிண்டிங் பிளஸ் எக்ஸஷன் எல்லாம்
0: பேசுறீங்க. கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் கூட பேச தட்டாமா நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணாங்க நேர்கி. தொடர்ந்து இணைஞ்சுருங்க ஃப்ரம் ரெயின்போ ஆன்சர் 2.8 இது நம்ம புதுவை
2: எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 நம்ம புதை கேட்டுட்டு இருக்கீங்க. விளம்பரத்தை தொடர்ந்து சூப்பரான பாடல் வருது. மறுபடியும் ஆர்ஜி ரத்னா கிட்ட போயிட்டு என்ன மறுபடியும் பேச போறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நேரம் 8:52 55 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம புதிய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கிட்ட நாம வந்துட்டோம். ஆர்ஜே ரத்னா வேற லெவல முருங்கு பாக்கத்துல சூப்பரா நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்காக வாங்கிட்டு இருந்தாங்க. நிறைவா என்ன சொல்ல போறாங்க, யார்கிட்ட பேச போறாங்க, என்னன்றதெல்லாம் அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: புதுச்சேரி முருங்க பாக்கத்துல வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. முருங்கப்பாக்கம் ஒரு பழமையான ஒரு விவசாயம் நிறைந்த ஒரு பகுதி, இன்னமும் அந்த நெஞ்சில இருக்கு, அந்த மனசுல இருக்கு, ஒரு பூர்வி போத்தன மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. எஸ் முருங்கப்பாக்கம் பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல சங்கரபரணியார் இருக்கு. அது வந்து இன்னமும் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த சுற்றுலா தலமா விளங்கிறதுக்கு ஒரு மேங்க்ரோஸ் படகு சவாரி வந்து இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பழமையான கைவினை பொருட்கள்லாம் நிறைய செஞ்சு இங்க வந்து கைவினை கிராமமாவே முருங்கை பாக்கம் வந்து பேர் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்க திரௌபதி அம்மன் கோவில் வருஷத்துக்கு ஒரு நாள் வர்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமான ஒரு திருவிழாவாகவும் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு பழமையான அம்மன் கோயில் இருக்கு, அது வந்து முருங்கை பாக்கத்துல தீமிதி திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். அமாவாசைகள்ல பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க வருஷத்துல ஒரு முறை. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு விழாவா பார்க்கப்படுது. நேரிலே நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம முருங்க பாக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அப்போ ரெயின்போ புதுவை 102.8 நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் இசையோட உங்களை சந்திக்கும் வரை இசையுடன் பாய் ரத்னா.
0: ஆர்ஜி ரத்னா ரொம்ப சூப்பரா நிறைவு பகுதியிலிருந்து நமக்காக நம்ம புதுவிலிருந்து ரொம்ப சூப்பரா நிறைய விஷயத்த கொண்டு வந்தாங்க. ரொம்ப சூப்பரா இன்னைக்கான நம்ம புதுவி போச்சு. இதே மாதிரி நாளைக்கான நம்ம புதுவி ஷோல வேற ஒரு ஆர்ஜி வேற ஏரியிலிருந்து உங்களை வந்து தொடர்பு கொள்வாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம புதுவிலிருந்து டாடா பாய் பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே மேக்ஸ்.

0: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: கப்பல் கடல்ல போயிட்டு இருக்கு, புயல் சூறாவளி அலையெல்லாம் பெருசு பெருசா ரொம்ப உயரமா உண்டாவது. கடுமையான காற்றுலேயும் வேகமான அலைகள்லேயும் சிக்கி அந்த கப்பல் தடுமாறுது, திசை மாறி போச்சு, எந்த பக்கம் போயிட்டுருக்குறோம்னே தெரியல. அந்த கப்பலை செலுத்திக்கிட்டு இருந்த மாலுமி ரொம்ப சாமர்த்தியமாக செயல்பட்டார். தன்னுடைய அறிவாற்றலையும் திறமையையும் முழுமையாக பயன்படுத்தினார், அந்த கப்பலை கட்டுப்படுத்தினார். மெதுவாக அந்த சூறாவளியிலிருந்து கப்பலை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டார். மாலுமின்னு ஒருத்தர் இருந்ததுனால அந்த மரக்கலம் காப்பாற்றப்பட்டது. மாலுமின்னு ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த கப்பலோட கதி என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு கோபக்காரனுடைய நிலைமையும் அப்படித்தானா? கோபக்காரன்கிறவன் ஒரு மாலுமி இல்லாத மரக்கலம் அப்படிங்கிறார் நபிகள் நாயகம். கொந்தளிக்கிற கடலில் கொடுமையான அலைகளின் உச்சியில் அல்லல் படுகிற மரக்கலத்தை விட மோசமானது கோபக்காரனின் நிலைமை அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அது மாதிரி இதுன்னு சொல்லலை, அதை விட மோசம் இது அப்படிங்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு கப்பல் கடலில் தடுமாறினா அதை சரிப்படுத்த மாலுமி இருக்கிறார். அவர் தன்னுடைய சாமர்த்தியத்தினால் அதை கட்டுப்படுத்தி சரியான வழிக்கு கொண்டுட்டு வந்துடுவார். ஆனால் கோபக்காரனுடைய நிலைமை அப்படி இல்லை அப்படிங்கிறார் நபிகள் நாயகம். மனித மனம் ஒரு மரக்கலம், அறிவு அதில் இருக்கிற மாலுமி. மாலுமி மரக்கலத்தை வந்து செலுத்துகிறான், அவனுக்கு கட்டுப்பட்டு அது ஓடுது. ஆனால் கோபக்காரன்கிற மனுஷங்கிட்ட அறிவுங்கிற மாலுமி சரியாக வேலை செய்ய மாட்டான்.

0: ஏன்னா கோபம் அந்த மாலுமியின் கண்களை அவிச்சிரும், காதுகளை கேட்காமல் பண்ணிவிடும். கண்ணையும் காதையும் மூடிவிட்டு கப்பலை ஓட்டுனா எப்படி ஓட்டுறது? அதனால் கோபக்காரன் மாலுமி இல்லாத மரக்கலம். இடி மின்னலில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற கப்பல் மாதிரி கஷ்டப்படுறான். பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? உனக்கு கெடுதல் பண்ணவனுக்கும் நீ நன்மையே செய், எவருடைய விருப்பு வெறுப்பையும் பொருட்படுத்தாதே. பரம எதிரிக்கும் நீ நன்மை செய்ய ஆரம்பித்தா உன்னுடைய தூய நிலையை பார்த்துட்டு அவனும் உனக்கு நெருக்கமான நண்பனாக ஆயிடுவான். இதுதான் பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கிறது. புனித குரான் சொல்கிறது என்ன? தீமையை நன்மையை கொண்டே நீர் தடுத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். செல்வந்தர் ஒருத்தர்கிட்ட ஒரு சிறுவன் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா, பெரியவர் அவனை கூப்பிட்டு நீ நேராக போய் ஒரு ஆட்டில் உள்ள ரொம்ப நல்ல பகுதி எதுவோ அதை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னாரான். இவன் போனான், ஒரு ஆட்டு உடம்பில் இருந்த நாக்கு இருதயம் இது ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தானான். பெரியவர் வாங்கி பார்த்தார். அதுக்கப்புறம் இப்போ நீ போய் இன்னொரு ஆட்டில் இருக்கிற ரொம்ப கெட்ட பகுதி எதுவோ அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னாரான். இவன் போய் எடுத்துகிட்டு வந்தான். அவன் கையில் இருந்தது மறுபடியும் அதே மாதிரி நாக்கு இருதயம் இது ரெண்டும் தான். என்னது இப்பவும் அதையே கொண்டுட்டு வந்திருக்கிறே அப்படின்னாரான் பெரியவர். இவன் சொன்னானான், ஒரு உடம்பில் உள்ள ரொம்ப நல்ல பொருளும் இது தான், ரொம்ப கெட்ட பொருளும் இது தான் அப்படின்னானான். இளம் வயசில் இப்படி பதில் சொன்னவர் தான் பேரறிஞர் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள். கோபப்படாமல் இருந்தால் இது ரெண்டும் நல்லா வேலை செய்யும், கோபப்பட்டால் இது ரெண்டும் மோசமாக வேலை செய்யும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த தகவல். கோபம் வந்துட்டால் நாம் என்ன செய்கிறோங்கிறது நமக்கே தெரியாது. ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனார் அவசர அவசரமாக, டாக்டர் எனக்கு இப்போ கடுமையான கோப வெறி, எனக்கு கண்ணு மண்ணு ஒன்றும் புரியல, உடனடியாக அதை கட்டுப்படுத்தணும், உடனே இதுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னார். அந்த டாக்டரும் உடனே ஒரு மாத்திரையை கொடுத்து இதை உடனே போடுங்க நான் தண்ணி கொண்டுகிட்டு வரேன்னு உள்ளே போனார். தண்ணியோடு திரும்பி வந்தார். இவர் சொன்னார், டாக்டர் நீங்கள் கொடுத்த மாத்திரை ரொம்ப பெருசாக இருந்தது, இருந்தாலும் கஷ்டப்பட்டு முழுங்கிட்டேன்னார். டாக்டர் சந்தேகத்தோடு மேசையை பார்க்குறார். பார்த்தா மாத்திரை அங்கேயே இருக்குது, பேப்பர் வெயிட்ட காணலை.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேணி பழனி. நீட் வினாத்தால் கசிவு விவகாரத்தில் போராட்டத்தின் போது ஏற்பட்ட சம்பவங்கள் குறித்து விரிவாக விவாதிக்க தயாராக இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு மீண்டும் கடிதம் எழுதியிருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தலைமையில் அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் 2026-27 முதல் 2030-31 நிதியாண்டு வரை தேசிய வழிமுறைகள் மற்றும் தகுதி உதவித்தொகை திட்டத்தை தொடர்வதற்கான முன்மொழிவு குறித்து விவாதிக்கப்பட்டதாக திரு ஜோஷி சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலை தேர்வு இம்மாதம் 21 தேதி முதல் 23 தேதி வரை புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் பல்வேறு தேர்வு மையங்களில் நடைபெறவுள்ளது. இத்தேர்வுக்கான நுழைவுச்சீட்டை தேர்வர்கள் recruitment.py.gov.in என்னும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று புதுச்சேரி அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கழிநீர் அம்மன் கோயில் தேர் திருவிழா நாளை நடைபெறவுள்ளது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து தொடங்கி வைக்கின்றனர். அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐயப்பன் தலைமையில் பாதுகாப்பு மற்றும் அத்தியாவசிய ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் அரியாங்குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மணவெளி, சுப்பையா நகர், கலைஞர் நகர், பூங்கோடிபுரம்

திருமால் நகர், பூங்காவனம் கார்டன், சுடலை வீதி, பெரியார் நகர், இந்திரா நகர், சோழபுரம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. நைஜீரியாவில் லாகோஸில் நடைபெற்ற காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் போட்டியின் மூன்றாவது நாளான நேற்று பல்வேறு சீனியர் தனிநபர் போட்டிகளில் இந்திய வாள்வீச்சு அணி 3 தங்கம், 1 வெள்ளி மற்றும் 1 வெண்கல பதக்கங்களை வென்றது. இதன் மூலம் இந்திய அணியின் ஒட்டுமொத்த பதக்கங்களின் எண்ணிக்கை 8 தங்கம், 7 வெள்ளி மற்றும் 14 வெண்கலம் உட்பட 29 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம். நேர்கிற டைம் கரெக்டா 9:43:44 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி நேர் விருப்பம். வாட்ஸ்அப் வழி உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது, உங்க பெயர், உங்க ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இது தெளிவா டைப் பண்ணி 7598510505 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சோ, நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் பாடல் கேட்டிருக்காங்க, துள்ளாத மனமும் துள்ளும் இந்த படத்துல இருந்து. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமகிருஷ்ணன் கொழும்பம் கொண்டான்ல இருந்து. சோ, அவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர ஹர சூரிய ஹர.
1: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை. டைம் கரெக்டா 9:15:35 ஆகுது. நிகழ்ச்சியில அடுத்ததா சென்னை கோவூர் சூரியமூர்த்தி மெசேஜ் பண்ணிருக்காங்க. இவங்களோட விருப்ப பாடல் வாரணம் 1000 படத்துல இருந்து வருது, கேட்டுட்டு வாங்க.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நிகழ்ச்சி நடந்ததா கோவை வடவெளியிலிருந்து லூயிஸ் செல்வராஜ் வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய விருப்ப பாடல் கழுகு படத்துல இருந்து வருது, கேட்டுட்டு வாங்க.

0: ஏய், இங்க தாதா கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேருவீதி, புதுச்சேரி.
5: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. டைம் கரெக்டா 9:31:11 ஆகுது. நிகழ்ச்சியில அடுத்ததா ஓட்டில இருந்து சுரேஷ் வந்து வாட்ஸ்அப் கொடுத்திருக்காங்க. இவங்களுடைய விருப்ப பாடல் டிசம்பர் பூக்கள் படத்துல இருந்து வருது, கேட்டுட்டு வாங்க.

நேர்விருப்பம் நிகழ்ச்சி தான் இப்ப ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா அரும்பாவூர் சிற்பி வந்து வாட்ஸ்அப் கொடுத்திருக்காங்க. இவங்களோட விருப்ப பாடல் வெற்றி கொடி கட்டு படத்துல இருந்து வரதை கேட்டுட்டு வாங்க.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேர்விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு தருந்ததுக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவாக பணக்காரன் படத்துல இருந்து பாடலை கேட்க போறீங்க. இந்த பாடல விருப்ப பாடலா தெரிவிச்சிருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சிமங்கலம் சரவணன் அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் மற்றும் சோனாட்சி சிவகுமார் கூத்தப்பாக்கத்திலிருந்து.

0: at the workplace, for example, what am I doing? How do I want to see myself after 10 years? Are my goals unrealistic? And my colleague is doing well, but am I at that level that I should have those goals? What these actions bring to me? So these are some of the questions that help us to realize how I am moving on with my life. So besides my own self, I would rather emphasize that the value system, how, what makes me comfortable, whether being competitive is what makes me happy, or whether accepting the life how it comes makes me help. At the workplace, what gives me satisfaction, and whether I'm connecting with others while I'm working, while I'm burdened with the work. So what is required is to identify a time when you can be with your own self, just 10 minutes. And that will help to maintain balance, to know yourself, because you are different. Each individual is different. Each individual's goals should be different. And we need to prioritize. We need to say no. We need to refuse. With my peers, if they are insisting that try this substance, so which is very common. Most important and last but not the least is that if we feel that things are not moving right, we need to seek a professional help, whether it is a health center, it's a district hospital, or it's a private setup. Thank you.
1: You had been listening to a talk on mental health and access to justice, care and human dignity by Dr. Rachna Bhargava, Professor Clinical Psychology, AIIMS Delhi. This talk was part of a webinar organized by the Department of Justice.
2: நேயர்கள் இதுவரை சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறையால் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டு நிதி உதவி அளிக்கப்படும் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி இச்சட்ட திருத்த மசோதாவை முன்மொழிந்தார். நாட்டில் சுரங்கத்துறையை மேலும் பயனுள்ளதாகவும் முதலீட்டிற்கு உகந்ததாகவும் அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மாற்றுவதற்கு இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மாநிலத்தில் புதிய ரயில்பாதை அமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட் லூயிஸில் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம் குலத்துடன் இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார். இருநாட்டு கடற்படையிடையே பயிற்சி பரிமாற்றங்கள், தகவல் பரிமாற்றங்கள், திறன் மேம்பாட்டு முயற்சிகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் கடற்படை தெரிவித்துள்ளது. மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE 12 வகுப்பு துணைத் தேர்வு 2026 முடிவுகளை அறிவித்துள்ளது. மாணவர்கள் தங்களது தேர்வு முடிவுகளை டிஜிலாக்கர் போர்ட்டல் மூலம் அறிந்து கொள்ளலாம். 2026-27 கல்வியாண்டிற்கான இளங்கலை நீட் படிப்புகளில் சேர்வதற்கான புதிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இல்லந்தோறும் மூவர்ண கொடி பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக செனப் ஆற்றில் மூவர்ண கொடி படகு பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேசபக்தி பேரணிகள், கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இப்பிரச்சாரம் வேகமெடுத்து வருகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேப்பாக் அணி 16.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவை நெல்லை அணியையும் திருப்பூர் திருச்சி அணியையும் எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

நேரம் 10:03 48 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். இந்த நிகழ்ச்சியில நான் உங்களுக்காக சூப்பர் சூப்பரான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். நீங்க கால் பண்ணி நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும்னா என்ன பண்ணணும்? மொபைல் போனை எடுங்க, 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. உங்களுக்கான சுவாரஸ்யமான கேள்விகளோட நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில வரப்போற சூப்பரான கேள்வி என்ன, முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்திய கடற்படை தினம் என்னைக்கு கொண்டாடப்படுது, அதாவது இந்திய கடற்படை தினம் எப்பொழுது அப்படின்றதான் கேள்வி. சரியான கேள்வியை ஏன் கூட கால் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்கள்.

0: நேரம் 10:10 22 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 கெட் செட் கோ கேட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே மேக்ஸ் கூட. சூப்பரான கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம், இந்திய கடற்படை தினம் எப்பொழுது அப்படின்றது. அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்காக நம்ம கூட ஒரு காலர் இணைகிறாங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், மேட்ச் சாருக்கு வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: வில்லியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா?
0: நலம் நலம் நலம் அறிய ஆவல். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், உங்க ஆசீர்வாதத்துல.
0: நீங்க தான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணும். அப்படியே வந்த உடனே ஒரு போன் ஒன்னு போட வேண்டியது.
1: கடற்படை தினம் எப்போது கொண்டாடுறதுன்னு கேட்டீங்க.
0: ஆமா,
1: December 4 சார்.
0: வாவ், சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள், வாய்ப்பு. நன்றி
0: நன்றி நன்றி சார், கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி சார்.
1: நன்றி சார்.
0: நேர்களே, நீங்களும் இந்த மாதிரி நான் கேட்குற கேள்விக்கு சூப்பர் ஆன்சர் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? மொபைல் ஃபோன் எடுங்க, 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்கு என்ன க்வெஸ்சன் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேவி டே எந்த ஆப்ரேஷனை நினைவு கூறுகிறது? அதாவது நேவி டே எந்த ஆப்ரேஷனை நினைவு கூறுகிறது அப்படின்றதான் அடுத்த கேள்வி. கேள்விக்கான சரியான விடையை 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணி ஏன் கிட்ட சொல்லுங்க. சூப்பரான பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

White check.

0: मोदी हर परिवार को घर में बिजली बनाकर वही बिजली बेचकर कमाई का एक और साधन देना चाहता है.
1: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in

எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில சூப்பரா ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், என்ன கேள்வினா, இந்திய கடற்படை தினம் எந்த ஆபரேஷனை நிறைவு கூறுகிறது அப்படின்றதுதான். மறுபடியும் சொல்றேன், இந்திய கடற்படை தினம் எந்த ஆபரேஷனை நினைவு கூறுகிறது அப்படின்றதுதான் கேள்வி. கேள்விக்கான சரியான பதில என் கூட ஷேர் பண்றதுக்காக கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு தான். சூப்பரான பாடல் வருது, கேட்டுட்டு டயல் பண்ண மறந்துடாதீங்க.

0: ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ வித் மீ ஆர் ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில் சூப்பரா கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். என்ன கேள்வினா, நேவி டே எந்த ஆபரேஷனை நினைவு கூர்கிறது அப்படின்றத அந்த கேள்வி. அந்த கேள்விக்கு சரியா ஆன்சர் சொல்றதுக்கு நம்மளோட காலர் ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேக்ஸ், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் சந்திரசேகர் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன்.
2: ஓகே சார், கேள்வி என்னன்னு கேட்டீங்களா?
3: ஆமா ஆமா, இதுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆபரேஷன் ட்ரைடன்ட். இதை ஞாபகப்படுத்துற மாதிரிதான், ஒவ்வொரு ஆண்டும் December 4 இந்தியன் நேவி டே அப்படிங்கறது கொண்டாடுறோம். இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, 1971 இந்தோ பாகிஸ்தான் வார் இருந்தது இல்லையா, அதுல சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன்ஸ் அப்படிங்கறத கராச்சி ஹார்பர்ல நடத்திய வீரர்களினுடைய அந்த நினைவாக தான் அந்த ஆபரேஷன் ட்ரிடென்ட் அப்படிங்கறத நினைவு கூர்ந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கறதும் ஒரு கூட

0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சந்திரசேகர் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி.
1: தேங்க்யூ சார், பை.
0: கால் தேங்க்யூ சோ மச் சார். நேர்களே, ரொம்ப சூப்பர் ஆன்சர் சொல்லியிருந்தாரு. இதே மாதிரி நீங்களும் நாங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லணும்னா என்ன பண்ணணும்? மொபைல் போன் எடுத்து 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில அடுத்ததான் உங்களுக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, INS விக்ராந்த் எந்த வகை கப்பல் அப்படின்றதான் கேள்வி. மறுபடியும் சொல்றேன், INS விக்ராந்த் எந்த வகை கப்பல் அப்படின்றதுக்கான பதிலை என் கூட கால் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நிகழ்ச்சி கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில சூப்பரான கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம். என்ன கேள்வின்னா, INS விக்ராந்த் எந்த வகை கப்பல் அப்படின்றதான் கேள்வி. அதுக்கு பதில் சொல்ல சூப்பரான காலர் ஒருத்தங்க இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நான் ஆஜயபுரத்துல இருந்து பாலராமன் பேசுறேன் சார்.
0: பாலராமன் சார், கேள்வி என்னன்னு பாத்தீங்களா?
1: கேள்வி பார்த்தேன் சார்.
0: INS விக்ராந்த் எந்த வகை கப்பல் அப்படின்றதான் கேள்வி. என்ன சார் ஆன்சர்?
1: ஏர்கிராஃப்ட் கேரியர் சார்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார், ரொம்ப அருமையா சரியான விடையா சொல்லிட்டீங்க.
1: வாழ்த்துக்கு நன்றி சார்.
0: நன்றி நன்றி சார், ரொம்ப சூப்பரா ஆன்சர் பண்ணிருந்தாங்க நேயர். நீங்களும் இந்த மாதிரி உங்களோட ஆன்சர்களை எங்க கூட பகிர்ந்து நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு தான். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் கேள்வி என்னன்னா, INS விக்ராந்த் எப்போது கமிஷன் செய்யப்பட்டது அப்படின்றதான் கேள்வி. INS விக்ராந்த் எப்பொழுது கமிஷன் செய்யப்பட்டது அப்படின்ற கேள்விதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. பாடலை தொடர்ந்து சூப்பரான பதிலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க.

0: கெட் செட் கோ கேட்டுருக்கீங்க வித் மீ ஆர்ஜே மேக்ஸ் கூட. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் சரியா 10:33 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் சூப்பரான கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். என்ன கேள்வினா, ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்ற ஐஎன்எஸ் விக்ராந்த் எப்பொழுது கமிஷன் செய்யப்பட்டது அப்படின்றதான் நம்மளோட கேள்வி. பதில் சொல்றதுக்காக சூப்பரான காலர் ஒருத்தங்க இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு சார், கேள்வி என்னன்னு கேட்டீங்களா?
1: ஆமா சார், ஐஎன்எஸ் விக்ராந்த் முதல் லான்ச் பண்ணது செப்டம்பர் 2, 2022.
0: சூப்பர் சூப்பர் சார், 2022 அப்படிங்கறது தான் சரியான விடை.
1: செப்டம்பர் 2 முதல் விமானம் தாங்கி போற கப்பல் இதான் சார்.
0: ஓகே ஓகே ஓகே,
1: கிட்டத்தட்ட 30 விமானங்கள், அதாவது விமானமும் கிரையப்படுற வரை இந்த கப்பல்ல இயக்க முடியும்.
0: ஓகே ஓகே ஓகே சார், கால் பண்ணி ஆன்சர் பண்ணமைக்கு மிக்க நன்றி சார். சரியான பதில் சொன்னமைக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி.
0: நேர்களே, பாபு சார் ரொம்ப சூப்பரா ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஐஎன்எஸ் விக்ராந்த் எங்கு கட்டப்பட்டது அப்படின்றதா கேள்வி. ஐஎன்எஸ் விக்ராந்த் கப்பல் எங்கு கட்டப்பட்டது அப்படின்றதா கேள்வி. கேள்விக்கு சரியான விடைய 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணி ஏன் கூட பகிர்ந்துக்கோங்க, சரியான ஆன்சர் சொல்லுங்க. சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: நேரம் 10:40. நேரம் 10:40, 29 நொடிகள் ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்க கேட்டுட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில INS விக்ராந்த் எங்கு கட்டப்பட்டது அப்படின்றது தான் நாம கேள்வியா கேட்டிருந்தோம். அதுக்கு பதில் சொல்றதுக்காக காலர் ஒருத்தங்க இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: காலை வணக்கம் ஆர்ஜே மேக்ஸ்.
0: காலை வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முகசுந்தரம்.
0: சண்முகசுந்தரம் சார், கேள்வி என்னன்னு
1: சொல்லிட்டு கேட்டீங்களா? எங்க
0: கட்டப்பட்டிருக்கு
1: சரியான விடை கொச்சின் ஷிப்யார்ட்.
0: அருமை, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரியா கால் பண்ணி சூப்பரான ஆன்சர் சொல்லிருக்கீங்க. சரியான விடை சொன்னதுக்கு வாழ்த்துக்கள் சார்.
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றி
0: நன்றி நன்றி சார். நேர்களை, நீங்களும் இந்த மாதிரி சரியான பதில் சொல்லணும், சூப்பரா இந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு. எங்கப்பா அதுக்குள்ள கிளம்புறியா? இல்ல இல்ல, அடுத்த கேள்வியை சொல்லிட்டு தானே கிளம்புவேன். அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, INS சூரத் எந்த வகை கப்பல்? INS சூரத் அப்படின்றது எந்த வகையான கப்பல்? டெஸ்ட்ராயரா, சப்மரைனா, ஏர்கிராப்ட் கேரியரா, இல்ல பெட்ரோல் வெசலா அப்படின்றது? இதெல்லாம் எந்த வகையான கப்பல் INS சூரத் அப்படின்றது தான் இப்போ நம்ம உங்ககிட்ட கேட்குற கேள்வி. சரியான விடைய கால் பண்ணி எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே மேக்ஸ் கூட. நேரம் சரியா 10:45 42 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில கேள்வி கேட்டிருந்தோம், என்ன கேள்வினா INS சூரத் எந்த வகை கப்பல் அப்படின்றதுதான் நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்த அந்த சூப்பரான கேள்வி. அதுக்கு சரியான பதில் சொல்றாங்களா வரும் காலர்? வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நானும்
0: ஓகே மேடம். கேள்வி என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்களா?
1: கேட்டா சார்.
0: ஓகே, INS சூரத் எந்த வகை கப்பல்?
1: ஸ்டீல் வழிகாட்டப்பட்ட ஏவுகணை நாசகார கப்பல். இது என்ன இருக்கு நான் படிச்சேன், தெரியல ரைட்டு தப்பான்னு.
0: ஓகே ஓகே ஓகே, நீங்க ட்ரை பண்ணீங்க. சரி ஓகே, INS சூரத் அப்படின்றது எந்த வகை கப்பல்னா டெஸ்ட்ராயர் வகை கப்பல். ஓகேங்களா? ஓகே மேடம், கால் பண்ணாமைக்கு மிக்க நன்றி மேடம்.
1: தேங்க்யூ சார்.
0: ஓகே நேர்களே, INS சூரத் அப்படிங்கிறது டெஸ்ட்ராயர் வகையான கப்பல். நீங்களும் இவங்கள மாதிரி கால் பண்ணி சரியான பதில் எங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770. சூப்பரான பாடல் வருதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அடுத்த கேள்வி என்னன்னா INS நீல்கிரி எந்த வகை கப்பல்? INS நீல்கிரி எந்த வகை கப்பல் அப்படிங்கறதான் அடுத்த கேள்வி. சரியான பதில கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு.

நேரம் 10:52:13 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புது 102.8 நீங்க கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில சூப்பரான கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தேன், INS நீல்கிரி எந்த வகை கப்பல் அப்படின்றத கேட்டிருந்தேன். சரியான விடை ஃப்ரிகேட். INS நீல்கிரின்றது ஃப்ரிகேட் வகை கப்பல்.

நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்கான சூப்பரான கேள்வி வருது. என்ன கேள்வின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேவி டே 2025 ஆப்ரேஷனல் டெமான்ஸ்ட்ரேஷன் எங்கு நடந்தது? நேவி டே 2025 ஆப்ரேஷனல் டெமான்ஸ்ட்ரேஷன் எங்கு நடந்தது அப்படின்றது தான் அடுத்த கேள்வி. சரியான விடைய கால் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770. வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியோட கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வினா, நேவி டே 2025 ஆபரேஷனல் டெமான்ஸ்ட்ரேஷன் எங்கு நடந்தது அப்படின்றதான் கேள்வி. நிகழ்ச்சியில பதில் சொல்றதுக்காக கால் ஒருத்தங்க இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், புதுவில இருந்து ஆசை தம்பி.
0: வணக்கம் சார், கேள்வி என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்களா?
1: கேட்டோம் சார்.
0: ஓகே, பதில்
1: என்ன? தமிழுக்கும் அமுதி என்று பேர், எங்கள் தமிழ் இந்த தமிழ் எங்க ஆர்ஜே சூப்பர் மேக்ஸ் என்று பேர்.
0: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ சார். ஏதோ புகழற மாதிரி ஏதோ பண்றீங்க, ஆனா என்னன்னா என்னால கண்டுபிடிக்க முடியல
1: சார். எங்க அன்பு ஆர்ஜே.
0: தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார். ஆசை
1: தம்பி சார், திருவனந்தபுரம்.
0: திருவனந்தபுரம், சரியான பதில் சரியான பதில் சார். வாழ்த்துக்கள் சார்.
1: தேங்க்யூ சார்.

0: தேங்க்யூ தேங்க்யூ, கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி சார்.
1: நன்றி சார்.
0: நேர்களே, இதோட நம்மளோட கெட் செட் கோ கேம் ஷோ நிறைவு பெறுது. நிறைய பேர் கால் பண்ணி சூப்பரான ஆன்சர்ஸ் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. நிறைய பேர் கால் ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் கவலையப்படாதீங்க, தினமும் கரெக்டாக காலையில் 10 மணிக்கு நம்மளோட எஃப்எம் ரெயின்போ புது 102.8 கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி இருக்கு. அதுலேயும் நீங்கள் கால் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இன்றைக்கி லைன் கிடைக்காதவங்களுக்கு நாளைக்கு லைன் கிடைக்கும். இதோட நான் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு நிகழ்ச்சியை முடிவிட்டு கிளம்புறேன். ஏன்னா ஆர்ஜே ஆஷா அடுத்த நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு வழி விடுப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு என்ன தள்ளிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதோட அடுத்த நிகழ்ச்சியில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே மேக்ஸ்.

0: ஏய், இங்க தாதா கிங்கு. கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு இன்று புதுடெல்லியில் உள்ள சப்தர்ஜங் விமான நிலையத்தில் இல்லந்தோறும் மூவர்ணக்கொடி பிரச்சாரத்தின் கீழ் மூவர்ணக்கொடி யாத்திரையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இம்முயற்சிக்கு பொதுமக்கள் அளித்த அபரிமிதமான வரவேற்பு குறித்து மிகுந்த பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைவதாக கூறினார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக தேசிய நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இதுவரை 1900 கிலோமீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். மேலும் தற்போது மாநிலம் முழுவதும் 961 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை பணிகள் பல்வேறு கட்டங்களில் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. முன்னதாக மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு ஒப்புதல் வழங்கப்பட்ட இம்மசோதாவிற்கு மாநிலங்களவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இம்மசோதா மூலம் அரசியல் சாசனத்தின் முதலாவது பட்டியலில் கேரளா என்ற பெயருக்கு மாற்றாக கேரளம் என்று பெயர் மாற்றம் செய்வதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. மலையாளத்தில் அம்மாநிலத்தின் பெயர் கேரளம் என்றும், ஆனால் அரசியல் சாசனத்தில் கேரளா என்று இடம்பெற்றுள்ளதால் இப்பெயர் மாற்றம் குறித்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் குறிப்பிட்டார். லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பெய்சோலோ நியாசிந்தி இன்று 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். அவர் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்திக்கிறார். இந்தியாவிற்கும் லைபீரியாவிற்கும் இடையிலான நெருங்கிய உறவுகளை மேலும் வலுப்படுத்த அவரது இப்பயணம் ஒரு வாய்ப்பாக அமைகிறது என்று வெளியுறவு அமைச்சக சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளது. புதுச்சேரி நகரப்பகுதிகளுக்குள் கனரக வாகனங்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து கோரிமேடு காவலர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. காலை 7 மணி முதல் 10 மணி வரையும் மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரையும் கனரக வாகனங்கள் நகரப்பகுதிக்குள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

நேர்களே, டைம் கரெக்டா 11:03 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். நான் உங்க ஆர்ஜே ஆஷா. நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் உங்களுக்காக தேவா படத்திலிருந்து பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
2: வெல்கம் பேக் FM ரெயின்போ 102.8 ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்க மெலடி மேஜிக் ஷோல. அடுத்ததா உங்களுக்காக இளையராஜா இசையில வாலி வரிகள்ல ஜானகி இளையராஜா இணைந்து பாடிய பாடல் எல்லாமே ராசாதான் படத்திலிருந்து வருது. கேட்டுட்டு வாங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக SP பாலசுப்ரமணியம் ஜானகி இணைந்து பாடிய பாடல் கர்ணா படத்திலிருந்து வருது, கேட்டுட்டு வாங்க.

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
0: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
0: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
0: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
6: நேயர்களே, நமது முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி மதிப்பு கூட்டல்கள் நேர்முகம் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் ஏ. கஸ்தூரி அவர்கள். மண்வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் நேர்முகம் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ். சுரேஷ் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

மியூசிக் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 11:33:40 ஆகுது. நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக அவதாரம் படத்திலிருந்து இளையராஜா இஸ் ஜானகி இனி இது பாடிய பாடல்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக வைரமுத்து வரிகள்ல கே.எஸ். சித்ரா, உன்னிகிருஷ்ணன் இணைந்து பாடிய பாடல் ஆசைப்படத்துல வருது, கேட்டுட்டு வாங்க.

0: ஏய், இங்க தாதா கிங்.
1: இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
2: எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
3: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபா, தோத்து போச்சு.
2: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
4: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
2: பின்றாங்கப்பா,
5: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
6: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையெல்லாம் சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
7: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
8: வெளியில போக
7: விடுற வெளியே போக விடுற
2: அதிரதுல.
9: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
3: வெள்ளி மேஜிக் நிகழ்ச்சியோட நிறைவாக முத்து படத்துல இருந்து பாடல்.
4: கொக்கு சீவ கொக்கு ஒரு கெண்ட மீன கண்டு வெறத்தாடி சிரிச்சான்.

0: நேயர்களை தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024-25 ஆண்டிற்கான சங்கீத நாடக அகாடமி உதவித்தொகை மற்றும் விருதுகளை 115 கலைஞர்களுக்கு இன்று புதுடெல்லியில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் வழங்குகிறார். இந்நிகழ்ச்சியில் மத்திய கலாச்சார அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், இணையமைச்சர் திரு ராவ் இந்தர்ஜித் சிங் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதா மேலதிக ஆய்விற்காக கூட்டு நாடாளுமன்ற குழுவிற்கு அனுப்புவதற்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒப்புதல் அளித்துள்ளன. இம்மசோதா வெளிநாட்டு பங்களிப்பு சட்டம் 2010 மேலும் திருத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. வெளிநாட்டு பங்களிப்புகளின் பயன்பாட்டை வெளிப்படைத் தன்மையுடனும் பொறுப்புணர்வுடனும் பயன்படுத்துவதே இம்மசோதாவின் நோக்கமாகும். மக்களவை காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கிய மழைக்கால கூட்டத்தொடர் 25 நாட்கள் நடைபெற்ற 19 அமர்வுகளுக்கு பிறகு இன்று நிறைவடைந்தது. புதுச்சேரியில் வரும் 15ஆம் தேதி நாட்டின் 80வது சுதந்திர தின விழா நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு சுதந்திர தின விழா இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு நடைபெற்றது. இதில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர், காவல்துறையினர், தேசிய மாணவர் படை மாணவர்களின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி மாநிலம் மற்றும் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெறும் கடற்கரை சாலையில் ட்ரோன்கள் பறக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் IRBN பிரிவில் காலியாக உள்ள காவல் உதவி ஆய்வாளர் பணியிடங்களை நேரடி நியமனத்தின் மூலம் நிரப்புவதற்கான உடல் தகுதி தேர்வு மற்றும் உடல் திறன் தேர்வு ஆகியவை இன்றும் நாளையும் கோரிமேடு காவலர் மைதானத்தில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று August 13 இந்த நாளில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை உங்களிடம் பகிர்வதற்காக நான் உங்கள் ஆர்ஜே மேக்ஸ். வரலாற்று நிகழ்ச்சியில் முதலாவதாக திரிபுரா இணைப்பு. இந்தியாவுடன் இணைவதற்கான ஒப்பந்தத்தில் திரிபுரா சார்பில் மகாராணி காஞ்சன் பிரபா தேவி August 13, 1947 அன்று கையெழுத்திட்டார். ஆனால் முழுமையான திரிபுரா இணைப்பு October 15, 1949 தான் நடைமுறைக்கு வந்தது. ஆகையினால திரிபுரா இணைப்பு தினத்தை August 13, 1947 நாம் கொண்டாடுறோம். சூப்பரான பாட்டு வருதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு மற்றும் ஒரு வரலாற்று நிகழ்ச்சி தகவலோட பாடலுக்கு பின்பு நான் உங்களை சந்திக்கிறேன்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள் 50, 100, 250 அரை கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 12:11 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் செய்தி என்னன்னா, பிரிட்டிஷ் படைகள் வெளியேற்றம். இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் ராணுவம் வெளியேறுவது குறித்து ஜவஹர்லால் நேரு August 13, 1947 அன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டார். இந்த அறிவிப்பை தொடர்ந்து முதல் பிரிட்டிஷ் படை August 17, 1947 அன்று பம்பாயிலிருந்து வெளியேறியது.

நேரம் 12:17 22 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இந்திய திரையுலகின் முதல் பெண் சூப்பர் ஸ்டார், ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சூப்பர் ஸ்டார், தமிழ் தெலுங்கு மலையாளம் மற்றும் இந்தி திரையுலகில் தனது தத்ரூபமான நடிப்பாலும் அழகாலும் கோடிக்கணக்கான ரசிகர்களை வென்ற லெஜண்ட் ஸ்ரீதேவி பிறந்த நாள் இன்று.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

ஸ்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது 1913 ஆங்கிலேயரான ஹாரி பியர்ஸ்லி என்பவரால் துருப்பிடிக்காத எஃகு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டுபிடிக்கப்பட்டது. உலக தொழில்துறையில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திய நாள் இன்று 13 ஆகஸ்ட் 1913.

நேரம் 12:23:55 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ பொது 102.8 நீங்கள் கேட்டுட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். ஆயிரத்தி 1913 ஆங்கிலேயரான ஹாரி ஃபியர்ஸ்லி என்பவரால் துருபிடிக்காத எஃகு ஸ்டெயின்லெஸ்

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

நேரம் 12:29 28 ஆய்கிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று. இந்த நாள் ஒரு சிறப்பான நாள், ஏன்னா பன்னாட்டு இடதுகை பழக்கமுடையோர் நாள் இன்று. இன்டர்நேஷனல் லெப்ட் ஹேண்டர்ஸ் டே. உலக மக்கள் தொகையில் இடது கையை பயன்படுத்துபவர்களின் தனித்துவத்தை கொண்டாடும் நாள் இன்று.

நேரம் 12:35:36 ஆகிட்டு இருக்கு. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியோட கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா வரும் தகவல் என்னன்னா, 2015 உத்தரப்பிரதேசத்தில் சாதனை மரநடுகை, அதாவது August 13, 2015 அன்று உத்தரப்பிரதேச அரசு மாநிலத்தின் பசுமை பரப்பை அதிகரிக்க ஒரே நாளில் லட்சக்கணக்கான மரங்களை நடும் பெருமுயற்சியை ஊக்குவித்த நாள் இன்று. இந்த தகவலோட இன்றைய வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி நிறைவு பெறுது. மீண்டும் வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி நாளை FM Rainbow 102.8 கேட்கலாம்.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்லோ நியான்டி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று நிறைவடைந்தது. இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவித்தார். மாநிலங்களவையில் சுரங்க மற்றும் கனிமங்கள் சட்டத்திருத்த மசோதா நிறைவேறியது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை நடவடிக்கைகளும் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இதற்கிடையே இந்த கூட்டத்தொடரில் 12 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கூட்டத்தொடரில் மாநிலங்களவையின் செயல்பாடுகள் 39% இருந்தது என்று கூறினார். மக்களவை செயல்பாடுகள் 19% இருந்தது என்றும் திரு கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கடந்த 2 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை இன்று புதுதில்லியில் வழங்கினார். இசை, நடனம், நாடகம் போன்ற துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 115 பேருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் வெற்றி நாட்டு மக்களின் தேசப்பற்றையும் ஒற்றுமையும் எடுத்துரைப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டு நலனுக்கே முதல் முன்னுரிமை என்ற அடிப்படையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக குஜராத் முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் காந்தி நகரில் உள்ள தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய அவர், 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட இல்லங்களில் தேசிய கொடி ஏற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த இயக்கத்தின் கீழ் 1000க்கும் மேற்பட்ட பேரணிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு புபேந்திர பட்டேல் கேட்டுக் கொண்டார். லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்லோ நியான்டி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து அவர்

0: பேச்சு நடத்தவுள்ளார். இந்தியா லைபீரியா இடையேயான இருதரப்பு உறவை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. சென்னையில் நடைபெற்ற வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, இதன் மூலம் 100,000+ மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று கூறினார். தமிழக மீனவர்கள் 9 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை 350+ மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் ஒரு மீன்பிடி விசைப்படகையும் அதிலிருந்த 9 மீனவர்களையும் எல்லை தாண்டி இலங்கை கடற்பகுதியில் மீன்பிடித்ததாக கூறி அவர்களை கைது செய்து மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களிடம் முதற்கட்ட விசாரணை முடித்துக் கொண்டு மேல் நடவடிக்கைக்காக மீனவர்களை படகுடன் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ராமேஸ்வரம் மீனவ மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களையும் அங்கு உள்ள விசைப்படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ சங்க நிர்வாகிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: மத்திய பிரதேசத்தில் 43,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகளை ஈர்க்க வகை செய்யும் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் 15,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார். மகாராஷ்டிராவில் வாடகை கார் ஓட்டுநர்கள் மராத்தி மொழி தெரிந்திருப்பதை கட்டாயமாக வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவை கொண்டுவர அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. மும்பையில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பிரதாப் சர்நாயக், ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் மராத்தி மொழியை கற்றுக்கொள்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது என்று கூறினார். இதற்கான கால அவகாசம் நாளை மறுநாள் முடிவடைவதை அவர் சுட்டிக்காட்டினார். மராத்தி மொழி தெரியாத ஓட்டுநர்களின் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்வதற்கான அம்சங்கள் இந்த சட்ட திருத்தத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் திரு பிரதாப் சர்நாயக் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் 20வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக வரும் 20ஆம் தேதி முதலமைச்சர் இல்லத்தை முற்றுகையிடப் போவதாக மாணவர் அமைப்புகள் அறிவித்துள்ளன. மாணவர்கள் போராட்டம் காரணமாக மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்திற்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து மேற்கு வங்கம் பங்களாதேஷ் கடற்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒடிஷாவில் பெய்து வரும் கனமழை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தின் சில பகுதிகளில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளிலும் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இந்தியாவின் சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாட விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கான சிறப்பு பிரகடனத்தை அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி நாளை மறுநாள் சுதந்திர தினத்தை இந்தியா தினமாக கொண்டாட இந்த பிரகடனத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் 2 தங்கம் மற்றும் 1 வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்தியா மகளிர் குழு பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 13 தங்கம், 8 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11

21-8 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் யூலியா யோஸ்பின் சுசாந்தோவை வென்றார். இப்போட்டியில் தஸ்னிம் மிர், தன்வி பற்றி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோரும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் அணி வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தியா மலேசியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. 5 போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் முதல் 4 ஆட்டங்களிலும் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. கெய்ன்ஸ் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 3வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் வெற்றி பெற்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இன்று தொடங்கியது. பேட்மிண்டன் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து 9வது இடத்தில் உள்ளார். பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் லியாம் பிராடியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்டோ நியாண்டி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: கையெழுத்தாகின. லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்டோ நியாண்டி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: August 1947 भारत के इतिहास का वो रक्त रंजित दिन जब देश का विभाजन हुआ और लाखों लोगों ने इस बंटवारे की त्रासदी से विभाजन के कारण लोगों को अपना घर परिवार जमीन और संपत्ति भी छोड़नी पड़ी। असहनीय पीड़ा से जूझते इन मजबूर और विस्थापित लोगों को निर्मम हिंसा का सामना करना पड़ा। वर्ष 2021 में प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी ने विभाजन की असहनीय पीड़ा और दुख से गुजरे लोगों को याद करने और उन्हें श्रद्धांजलि अर्पित करने हेतु विभाजन विभीषिका स्मृति दिवस की घोषणा की। आइए 14 अगस्त 2026 को बंटवारे और उस समय हुई क्रूर हिंसा के शिकार हुए लोगों को अपनी श्रद्धांजलि अर्पित करें। अपने आसपास होने वाले साइलेंट मार्च में भागीदारी करते हुए उनकी याद में 1 मिनट का मौन धारण करें।
2: आकाशवाणी पुदुचेरी நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: ஒரு தொழிற்கூடத்திலிருந்து இன்னொன்றுக்கு ஓடினார்கள் தொழிலாளர்கள். கரிப்புகை படிந்த அந்த சூழ்நிலையில் ஏதோ ஒரு தைரியமும் துணிவும் நிரம்பி பிரதிபலிப்பதாக அவளுக்கு தோன்றியது. இங்கும் அங்கும் எண்ணற்ற பேச்சுக்குரல்கள் கேட்டன. கிண்டலான பேச்சுகளும் உற்சாகமூட்டும் பேச்சுகளும் ஒலித்தன. வயதாக்கி போன தொழிலாளர்கள் உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டார்கள். கவலை தாங்கிய முகங்களோடு முதலாளிகள் அவர்களை கடந்து சென்றார்கள். போலீஸ்காரர்கள் அங்கும் இங்கும் ஓடினார்கள். அவர்களை கண்ட மாத்திரத்தில் கூட்டமாக நிற்கும் தொழிலாளர்கள் மெதுவாக கலைந்து பிரிந்தார்கள் அல்லது பேச்சு மூச்சற்று கம்மென்று நின்றார்கள். அப்படி நின்று கொண்டே எரிச்சலும் கோபமும் மூண்டு பொங்கும் அந்த போலீஸ்காரர்களின் முகங்களை வெறித்து பார்த்தார்கள். எல்லா தொழிலாளர்களும் அப்பொழுதுதான் குளித்து முழுகி வந்தது போல தோன்றினார்கள். குசேவ் சகோதரர்களின் மூத்தவன் விரைவாக நடந்து சென்றான். அவனது தம்பி அட்டகாசமாக சிரித்துக் கொண்டே அவன் கூட ஓடினான். தச்சு பட்டறையின் கங்காணியான வவிவ்லாவ், ஆர்ச் செட்டை குமாஸ்தாவான இசாய் முதலியோரும் தாயை கடந்து சென்றார்கள். குள்ளமான அந்த நோஞ்சான் குமாஸ்தா தன் தலையை திருப்பி சுற்றுமுற்றும் பார்த்தான். பிறகு அந்த கங்காணியின் சுருங்கி போன முகத்தை ஏறிட்டு பார்த்தவாறு தனது தாடியை துடைத்துக் கொண்டே சலசலத்து பேச ஆரம்பித்தான். அவர்களுக்கு இது சிரிப்பாய் இருக்கிறது, இதை கண்டு கேலி செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய மேனேஜர் சொன்ன மாதிரி இது சர்க்காரையே அழிக்க முயலும் காரியம்தான். இங்கே செய்ய வேண்டியது களை பிடுங்குவதல்ல, ஆனால் உழுது தள்ள வேண்டியதுதான். வவிவ்லாவ் தனது கரங்கள் இரண்டையும் பிடரியில் கொடுத்து பிடித்துக் கொண்டவாறு நடந்தான். ஏய் நாய்களுக்கு பிறந்தவனே, நீ போய் என்ன வேண்டுமானாலும் அச்சடித்து தள்ளு என்று உரத்த குரலில் சத்தமிட்டான். ஆனால் என்னை பற்றி மாத்திரம் துணிந்து எதுவும் சொல்லிவிடாதே. ஆமாம், வசிலி குசேவ் தாயிடம் வந்து சேர்ந்தான். நான் இன்றைக்கு 2வது தடவையாக உன்னிடம் சாப்பாடு வாங்கி சாப்பிடப் போகிறேன், நல்ல சுவை என்று சொல்லிவிட்டு தன் குரலை தாழ்த்தி கண்களை சுருக்கி விழித்துக் கொண்டு, அவர்களுக்கு சரியான புட்டிலே அடி விழுந்திருக்கிறது, நல்ல வேலை அம்மா நல்ல வேலை என்றான். அவள் அன்பு ததும்ப தலையை அசைத்துக் கொண்டாள். தொழிலாளர் குடியிருப்பிலேயே பெரிய போக்கிரி என்று பேரெடுத்தவனான வசீலி அவளிடம் மிகவும் மரியாதையோடு நடந்து கொண்டதானது அவளுக்கு இன்பம் தந்தது. மேலும் தொழிலாளர்களிடையே ஏற்பட்டுள்ள உத்வேகமும் அவளுக்கு அதிக இன்பத்தை அளித்தது. அவள் தனக்குத்தானே நினைக்க தொடங்கினாள். நான் மட்டும் இல்லாதிருந்தால்? 3 சாதாரண கூலி ஆட்கள் கொஞ்சம் தூரத்தில் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவன் அதிருப்தி துணிக்கும் குரலில் அடுத்தவனிடம் மெதுவாக பேசிக் கொள்வது அவள் காதில் விழுந்தது. என் கண்ணில் அது படவே காணுமே, அதில் என்ன எழுதியிருந்தது என்பதை கேட்க எனக்கு ஆசை. நானும் எழுத்தறிவில்லாதவன், ஆனால் அது என்னவோ அவர்களை சரியான இடம் பார்த்து அடி விழத் தட்டியது என்பது மாத்திரம் தெளிவாக

0: என்றான் இன்னொருவன். மூன்றாவது கூலி சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு ரகசியமாக சொன்னான், வாருங்கள் பாய்லர் அறைக்குள்ளே போவோம். கூசவ் தாயை பார்த்து கண்ணை சிமிட்டி காட்டினான். பார்த்தாயா எப்படி வேலை என்றான். பலகையா உவகையும் உற்சாகமும் நிரம்பி ததும்பியவாறு வீடு திரும்பினாள். வாசித்து பார்க்க தெரியாததால் ஜனங்கள் எவ்வளவு வருத்தப்படுகிறார்கள் தெரியுமா என்று அவள் அந்திரேயை பார்த்து சொன்னாள். சின்ன பிள்ளையா இருக்கும்போது நானும் கூட எழுத படிக்க கற்றுக்கொண்டேன். இப்போது எல்லாமே மறந்து போய்விட்டது. ஏன் இப்போது படி ஏன் என்றான் ஹஹோல். இந்த வயதிலா என்ன என்ன கேலி செய்து பார்க்கிறாயா? ஆனால் அந்திரே அலமாரியிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து அதன் அட்டையில் உள்ள எழுத்துக்களில் ஒன்றை சுட்டிக்காட்டினான். இது என்ன யர் என்று சிரிப்போடு பதில் சொன்னாள் அவள். சரி இது ஆ. அவளுக்கு தன் நிலைமை பரிதாபகரமாகவும் அவமானகரமாகவும் இருப்பதாக தோன்றியது. ஏனெனில் அந்திரேயின் கண்கள் அவளை பார்த்து கள்ள சிரிப்பு சிரிப்பது போல தோன்றியது. அவள் அந்த பார்வைக்கு ஆளாக விரும்பவில்லை. ஆனால் அவனது குரல் மட்டும் அமைதியும் பரிவும் நிரம்பி இருந்தது. முகத்தில் கேலி பாவமே காணவில்லை. நீங்கள் உண்மையிலேயே எனக்கு சொல்லிக் கொடுக்க நினைக்கிறீர்களா அந்திரியுஷா என்று தன் போக்கில் வந்த சிறு நகையோடு கேட்டாள் அவள். ஏன் சொல்லிக் கொடுக்க கூடாது என்றான் அவன். எப்படி எப்படி என்பதை கற்றுக்கொண்டால் அப்புறம் எல்லாம் மிகவும் லேசாக வந்துவிடும். படித்துதான் பாரேன். மந்திரத்தை சொல்லு, வலித்தால் வெற்றி, பலிக்காவிட்டால் பாபமில்லை. இன்னொரு பழமொழி தெரியுமா? விக்கிரகத்தை வெறித்து பார்த்தால் மட்டும் சன்னியாசியாக முடியாது என்று தலையை வெட்டி அசைத்து கொண்டு சொன்னான் ஹஹோல். பழமொழிகளுக்கா குறைச்சல்? குறைய தெரிந்தால் நிறைய தூங்கலாம். இந்த பழமொழிக்கு என்ன சொல்லுகிறீர்கள்? எல்லா பழமொழிகளும் வயிற்றிலிருந்துதான் பிறக்கின்றன. இவற்றைக் கொண்டு மனதிற்கு கடிவாளம் பின்னுகிறது. வயிறு மனித இதயம். வாழ்க்கை பாதையில் சுலபமாக செல்வதற்காக அதை பக்குவப்படுத்துவதற்காகவே பழமொழிகள் உதவுகின்றன. இது என்ன எழுத்து? எல் என்றாள் தாய். சபாஷ், பார்த்தாயா இவையெல்லாம் எப்படி ஒரே வரிசையில் அமைந்திருக்கின்றன. சரி இது என்ன? அவள் தன் கண்களை சுழித்து விழித்து புருவங்களை சுருக்கி விரித்து மறந்து போன அந்த எழுத்து என்னவென்பதை ஞாபகப்படுத்துவதற்காக அரும்பாடுபட்டாள். தன்னை மறந்து அந்த முயற்சியில் அவள் ஈடுபட்டாள். ஆனால் சீக்கிரமே அவள் கண்களில் அசதி தட்டிவிட்டது. கண்ணிலிருந்து கண்ணீர் பெருகி வழிந்தது. முதலில் வழிந்தது சோர்வு கண்ணீர், பின்னர் வழிந்ததோ சோக கண்ணீர். நானாவது படிக்கிறதாவது என்று பொறுமினாள். 40 வயது கிழவி நான் இப்போதுதான் படிக்க தொடங்குகிறேன். அழாதீர்கள் என்று பரிவோடு கூறினான் ஹஹோல். நீங்கள் நன்றாக வாழத்தான் முடியாது போயிற்று. ஆனால் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு படுமோசமானது என்பதையாவது உணர்ந்து கொண்டீர்கள். நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்பினால் எத்தனை ஆயிரம் பேரானாலும் நல்வாழ்வு வாழ முடியும். ஆனால் அவர்களோ மிருகங்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த வாழ்க்கையை பற்றி பெருமை எடுத்துக் கொள்கிறார்கள். ஒரு மனிதன் இன்றைக்கும் உண்கிறான், உழைக்கிறான், நாளைக்கும் உண்பான், உழைப்பான். தினம் தினம் உண்பதும் உழைப்பதுமாகவே அவன் வாழ்ந்தால் அதனால் என்ன லாபம்? இதற்கிடையில் பிள்ளைகளை வேறு பெற்று போடுகிறான். குழந்தை பருவத்தில் அவை அவனுக்கு குதூகலம் அளிக்கின்றன. கொஞ்சம் வளர்ந்து வயிற்றுக்கு அதிக உணவு கேட்கும் அளவுக்கு அந்த குழந்தைகள் பெரிதாகிவிட்டால் உடனே அவனுக்கு கோபம் பொங்குகிறது. தன் குழந்தைகளையே திட்ட ஆரம்பிக்கிறான். ஏய் பன்றி குட்டிகளா, சீக்கிரம் வளர்ந்து பெருசாகி எங்கேயாவது பிழைக்க வழி தேடுங்கள் என்று கருவுகிறான். அவனே தன் பிள்ளைகளை வீட்டில் உள்ள ஆடு மாடுகள் மாதிரி மாற்றிவிட முனைக்கிறான். அவர்களோ தங்கள் கும்பியை நிரப்பிக்கொள்ளத்தான் உழைக்க முனைகிறார்கள். இப்படியாக அவர்கள் வாழ்க்கை இழுபடுகிறது. மனித சிந்தனையை தலையிட்டு கட்டிய விலங்குகளை எல்லாம் தரித்தெறிய வேண்டும் என்ற காரணத்திற்காக எவன் ஒருவன் தன் வாழ்நாளையே அர்ப்பணித்து வாழ்கிறானோ அவனே மனித ஜாதியில் உயர்ந்தவன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: நேர்களை தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேணி பழனி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024-25 ஆண்டிற்கான சங்கீத நாடக அகாடமி உதவித்தொகை மற்றும் விருதுகளை 115 கலைஞர்களுக்கு இன்று புதுடெல்லியில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் வழங்குகிறார். இந்நிகழ்ச்சியில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், இணை அமைச்சர் திரு ராவ் இந்தர்ஜித் சிங் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் புதுச்சேரி பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் 9.64 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வாய்க்கால் தூர்வாரும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுவின் சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு திறன் மேம்பாடு மற்றும் வாழ்வாதார திட்ட மையம் சூரிய ஆற்றல் நிறுவன உதவி மேலாளர் சான்றிதழ் படிப்பிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாசு கட்டுப்பாட்டு குழுமம் அறிவித்துள்ளது. 64 நாட்கள் நடைபெறும் இச்சான்றிதழ் பயிற்சி வகுப்பிற்கு விண்ணப்பிக்க செப்டம்பர் 21 கடைசி நாள். புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கழனிரம்மன் கோவில் தேர் திருவிழா நாளை நடைபெறவுள்ளது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐயப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து தொடங்கி வைக்கின்றனர். அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐயப்பன் தலைமையில் பாதுகாப்பு மற்றும் அத்தியாவசிய ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. வாகன நெரிசலை தவிர்க்க புதுச்சேரியிலிருந்து வரும் வாகனங்கள் அரியாங்குப்பம் வழியாக வீராம்பட்டினம் செல்வதற்கு ஒருவழி பாதையாகவும், வீராம்பட்டினத்தில் இருந்து வரும் வாகனங்கள் சின்ன வீராம்பட்டினம், ஓடைவெளி, மணவெளி, அரியாங்குப்பம் காவல் நிலையம் வழியாக புதுச்சேரிக்கு செல்ல வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலை தேர்வு இம்மாதம் 21 முதல் 23 வரை புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் பல்வேறு தேர்வு மையங்களில் நடைபெறவுள்ளது. இத்தேர்விற்கான நுழைவுச்சீட்டை தேர்வர்கள் recruitment.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று புதுச்சேரி அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ புதுவாய் 102.8 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. நமக்குள்ள பல்வேறு வேற்றுமைகள் இருந்தாலும் அனைத்தையுமே கடந்து ஒற்றுமையாக வாழ்வதற்கு அடித்தளமாக இருப்பது நம்மளுடைய நாடுதான். நாட்டின் மீது நம்ம கொண்ட இந்த பற்று ஒற்றை வார்த்தையில சொல்லிவிட முடியாதல்லவா? ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறையிலிருந்து நாம வெளிவருவதற்கு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிலடங்கா பலவற்றை இழந்திருக்காங்க. இன்று நம்மளுடைய நாடு நமக்காக இருப்பதற்கு அவர்களுடைய வீரமும் தியாகமும் மட்டும்தான் காரணம். அவர்களை நினைவு கூறும் வகையில பல திரைப்படங்கள் வந்திருக்கு. அந்த வகையில நம்முடைய நாட்டிற்காக தங்களுடைய பங்களிப்பை தந்த பெண்களை முன்னிறுத்தி அவர்களுக்கு உயிர் கொடுக்கும் வகையில அமைந்த பெண் கதாபாத்திரங்கள் சிலரதான் இன்றைய நிகழ்ச்சியில திரையில் பெண்கள் வரிசையில தெரிஞ்சுக்க போறோம்.

முதலாவதாக 1996 இயக்குனர் சங்கர் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் இந்தியன். இதுல அமிர்தவல்லி கேரக்டர்ல நடிகை சுகன்யா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. சுதந்திர உணர்வு தன்னுடைய பொம்மலாட்டம் மூலமாக மக்களுக்கு ஏற்படுத்த

0: பொருத்தும் அமிர்தவல்லி எத்தனை அடிகள் பெற்றாலும் அந்நியருக்கு தலை வணங்க மாட்டேன் என்று உறுதியாக நிற்கிறாங்க. அந்நிய துணிகளை அணிய மாட்டோம் என்று மற்றவர்களுடன் இணைந்து போராடுறாங்க. இந்த காரணத்தால ஆங்கிலேய படையினர் பெண்களை இழிவுபடுத்த அதில் தானும் ஒருவராக அமிர்தவல்லியும் துயரத்தை சந்திக்கிறாங்க. பின்பு நாயகனுடைய துணையுடன் விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டு அவனை திருமணமும் செய்யறாங்க அமிர்தவல்லி. நம் நாட்டு பெண்கள் அன்று சந்தித்த அவல நிலைய அமிர்தவல்லி கதாபாத்திரம் மூலம் நம்மளால உணர முடியும். இப்பொழுது உங்களுக்காக அமிர்தவல்லி ஆங்கிலேயரிடம் பேசும் காட்சி தான் வருது இந்தியன் திரைப்படத்தில இருந்து.
1: இந்திய கொடிய தவிர வேற எந்த கொடியும் வணங்க மாட்டேன்டா.
2: அமிர்தவல்லின் பேருங்க பொம்மலாட்டம் நடத்தி சுதந்திர போராட்டத்துக்கு பிரச்சாரம்
3: பண்றாங்க.
1: முடியாது.
0: சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்ட நம்மளுடைய முன்னோர்கள் பல இழப்புகளை சந்திச்சிருக்காங்க, பல வலிகளை அனுபவிச்சிருக்காங்க, பல்வேறு கொடுமைகளையும் அனுபவிச்சிருக்காங்க. இத்தனையும் கடந்து அவர்களுடைய போராட்டத்திற்கு ஒரு வெற்றியாக நாம் கண்டதுதான் நாம் பெற்ற சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை நினைவு கூறும் வகையில இந்த பாடல் வருது இந்தியன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: வானிலை எப்படி இருந்தாலும் நம்ம வானொலியில ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. 2016 தரணிதரன் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் ஜாக்சன் துறை. இதுல நடிகர் சத்யராஜ் அவர்களுடைய மகளாக பொற்குடி கேரக்டர்ல நேஹா மேனன் நடிச்சிருப்பாங்க. படத்துல கொஞ்ச நேரம் மட்டுமே வந்தாலும் பொற்குடி கதாபாத்திரம் நம்மளுடைய மனசுல தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில இருக்கும். சிறியவர்களுக்கும் நாட்டுப்பற்று உண்டு என்பதை இந்த கேரக்டர் நமக்கு உணர்த்தும். ஆங்கிலேயர்கள் தன்னுடைய மக்களை துன்புறுத்துவதை கண்டு அதை பொறுக்க முடியாம தன்னுடைய கவன் கல்லால தலைமை ஆங்கிலேயனை அடிக்கிறாங்க பொற்கொடி. பின்பு தந்தையிடம் நாடு எப்பொழுது விடுதலை பெறும் என்று தன்னுடைய சந்தேகத்திற்கு விடை பெற்றவள் நம் கொடியை ஏற்று முன்னேறுகையில் ஆங்கிலேயரிடம் கைதாகி பின்பு விடுவிக்கப்படுறாங்க. தன்னை கொல்ல போறாங்க அப்படின்றத தெரிஞ்ச பிறகும் முதுகில் சுடாதே நெஞ்சில் சுடு நான் கோழை அல்ல என்பத செய்கையால உணர்த்தும் அந்த காட்சி நம்மள உணர்வு பிடியில சிக்க வைக்கும். விடுதலைக்காக உயிரை துச்சம் என நினைத்த பலர நினைவு கூறும் வகையில இருக்கும் பொற்கொடி கதாபாத்திரம். இப்பொழுது உங்களுக்காக ஜாக்சன் துறை திரைப்படத்திலிருந்து நடிகர் சத்யராஜ் அவர்களுடன் பொற்கொடி விளையாடும் ஒரு காட்சி வருது.
1: நம்ம நாட்டை விட்டு வெள்ளக்காரங்க எப்ப போவாங்க?
2: நம் நாட்டின் கொடி எப்போது கோட்டையின் மீது பறக்கிறதோ அப்பொழுது.
1: எப்போது நம் நாட்டு கொடி பறக்கும்?
2: அதை நாம் தான் பறக்க விட வேண்டும் பொற்கொடி.
0: பல்வேறு வேற்றுமைகளை கடந்து ஒற்றுமையாக வாழ்வதே நம் இந்தியரின் பண்பு. அந்த மகத்தான பண்பை உணர்த்தும் வகையில் ஒரு பாடல்.

பிரேசிலில் இருக்கும் நம்ம நேயர்கள் செவிக்கு விருந்தாக ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. 2019 வெளியான படம் மணிகர்ணிகா த குயின் ஆஃப் ஜான்சி. இந்த படத்துல ராணி லக்ஷ்மிபாயாக நடிகை கங்கனா ரணாவத் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. வீரத்துடனும் தைரியத்துடனும் வளர்க்கப்படும் மணிகர்ணிகா ஜான்சியுடைய ராஜாவிற்கு மனமுடிக்கப்படுறார். ஆங்கிலேயரிடம் யார் தலை வணங்கினாலும் நான் வணங்க மாட்டேன் என்று தைரியத்துடன் நிமிர்ந்து நிற்கும் லக்ஷ்மிபாய் தன் நாட்டு மக்களை ஆங்கிலேயர்கள் துன்புறுத்துவதை கண்டு வீறு கொள்றாங்க. பிள்ளையை இழந்து பின் கணவனையும் இழந்து

0: வருந்தினாலும் தன் மக்களை காப்பதற்காக தன் தத்து பிள்ளையை முதுகில் சுமந்து கொண்டே ஆங்கிலேயரிடம் சண்டையிடுறாங்க. பெண்களுக்கு உத்வேகம் தந்து போராட வைக்கிறாங்க. முடிவில் வீர மரணம் அடையறாங்க லட்சுமிபாய். விடுதலை போராட்டத்துல பெண்களுடைய பங்காய் எப்பொழுதும் நினைவு கூறப்படுபவர்களில் இவரும் ஒருவர். இப்பொழுது உங்களுக்காக ராணி லட்சுமிபாய் அவர்கள் உரையாடும் ஒரு காட்சி வருது மணிகர்ணிகா தி குயின் ஆஃப் ஜான்சி திரைப்படத்திலிருந்து.
1: இதற்கு மேல் நாம் யாருக்காக போரிட வேண்டும்?
2: காசியில் என் அம்மா உயிர் நீத்த பிறகு ஏதுமறியா சிறுமியாக நான் பெற்றோர் வந்தேன். என்னை மகளாக ஏற்றுக்கொண்ட பேஷ்வாவிடம் நாடு அடிமைப்பட்டிருந்ததை பற்றி கேள்விகள் கேட்பேன். எனது கேள்விகளுக்கு அப்போது பதில் கிடைக்கவில்லை. நாம் போரிடுவோம். இனி வருங்காலத்தில் பிள்ளைகள் அந்த கேள்விகளை கேட்காமல் இருப்பதற்காக நாம் போரிடுவோம். எதிர்கால சந்ததியினர்கள் அடிமைப்பட்டு கிடக்காமல் இருப்பதற்காக, சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக நாம் போரிடுவோம்.
0: நமக்காக பல வழிகளை சுமந்து எண்ணற்ற இழப்புகளை சந்தித்து எத்தனையோ துயரங்களை கடந்து பெற்றுக் கொடுத்த சுதந்திரம்தான் நாம் இப்பொழுது சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம்.
3: ஜெய் ஹிந்த்!

தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னல

0: எண்ணங்கள் எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. மணிகர்ணிகா த குயின் ஆஃப் ஜான்சி திரைப்படத்துல வரும் மற்றொரு கதாபாத்திரம் தான் ஜல்காரி பாய். தன் கணவரின் மீது நேசம் கொண்டவர், பிள்ளைகளுக்காக ஏங்கி தவிக்கிறாங்க. ராணி லக்ஷ்மி பாய் அவர்கள் மீது அதீத அன்பும் மரியாதையும் கொண்ட ஜல்காரி பாய் ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்துல தானும் இணைந்து பங்கேற்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் தான் கருவுற்றிருப்பதை அறிந்தாலும் கணவன் வேறு எங்காவது சென்று விடலாம் என்று கூறி அழைத்தாலும் தன்னுடைய சந்ததியினர் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்ற முனைப்புடன் போரில் ஈடுபடுறாங்க. ராணி லக்ஷ்மிபாய் ஆக தன்னை காட்டி ஆங்கிலேயர்களை திசை திருப்பி தன்னோடு ஆங்கிலேயரையும் அழைக்கிறாங்க ஜல்காரி பாய். இந்த கதாபாத்திரத்துல மிகவும் உணர்வு பூர்வமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை அங்கீதா. இப்பொழுது உங்களுக்காக ஜல்காரி பாய் தன் கணவரிடம் உரையாடும் காட்சி வருது மணிகர்ணிகா த குயின் ஆஃப் ஜான்சி திரைப்படத்துல இருந்து.
1: ஜல்காரி, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவன் கருணை காட்டிருக்காரு. நீ தாயாக போற, என்னை பொறுத்த வரைக்கும் நீ எடுத்திருக்கிற இந்த முடிவு சரியில்லை. இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல, நாம இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம். அடிமை வாழ்க்கை வாழ்ந்தாலும் நம்ம மூணு பேரோட உயிராவது மிஞ்சும்.
2: தன்னோட தாய் நாடு அடிமையா இருக்கும் போது எந்த தாயும் தான் குழந்தைக்கு அடிமை வாழ்க்கையை கொடுக்க ஆசைப்பட மாட்டான். பிறந்த மண்ணோட சுதந்திரத்துக்காக எங்க வாழ்க்கையை கொடுக்க போறமேன்னு நானும் என் வயிற்றில் இருக்கிற குழந்தையும் பெருமைப்படுறோம்.
0: சூழ்நிலை எத்தகையதாக இருந்தாலும் கைவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் துணையாய் ஒற்றுமையாய் வாழ்வதே நம் இந்தியரின் பண்பு. அதை உணர்த்தும் வகையில் பாடல் வருகின்றது பாரதி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: मोदी हर परिवार को घर में बिजली बनाकर वही बिजली बेचकर कमाई का एक और साधन देना चाहता है.
1: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: விரும்பும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 2019 சுரேந்தர் ரெட்டி அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் சைரா நரசிம்ம ரெட்டி. தெலுங்குல எடுக்கப்பட்டாலும் இந்த படம் தமிழிலும் வெளியானது. இந்த படத்துல லக்ஷ்மி கதாபாத்திரத்துல நடன மங்கையாக தோன்றியிருப்பாங்க நடிகை தமனா. காதல் கொண்டவரை கரம் பற்ற முடியாத சூழல் உருவானாலும் நாட்டு மக்களுக்கு தன்னால இயன்ற வகையில உதவுறாங்க லக்ஷ்மி. தன்னோன் மேல் கொண்ட அன்பு நாட்டு மக்களை ஆங்கிலேயருடைய அடக்குமுறையிலிருந்து காக்க வேண்டும் என்று தன்னவன் தந்த ஊக்கம் அனைத்தையும் எப்பொழுதும் நினைவில் கொண்டு செயல்படுறாங்க. ஆங்கிலேயரால் சிறைபிடிக்கப்பட்டாலும் அவர்கள் முன்பு இழிவுபடுத்தப்பட்டாலும் லக்ஷ்மி தைரியத்துடன் தன்னுடைய சேலையில தீப்பற்று வைத்து அங்கிருந்த வெடி மருந்துகளை தீயால வெடிக்க வைத்து ஆங்கிலேயருடன் தானும் அடைந்து போறாங்க. இந்த காட்சி நம்ம பார்க்கும் போதே நம்மள மெய் சிலிர்க்க வைக்கும். காண்பதற்கு சிறியதாக இருந்தாலும் அதன் மகத்துவம் பெரியதென்றால் அதை ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும். உள்ளே 1000 வலிகளை சுமந்திருந்தாலும் வெற்றியை நோக்கி முன்னேறுவதற்கு தடை யாரும் போட முடியாதுதானே.

0: மரணத்துக்கு பின் ஏற்படும் உறக்கத்தில் சிக்கி தவிக்கும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 2022 இயக்குனர் SS ராஜமௌலி அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் RRR. இந்த படத்துல நடிகர் ராம்சரண் அவர்களுக்கு முறை பெண்ணாக சீதா கதாபாத்திரத்துல நடிகை ஆலியா பட் நடிச்சிருப்பாங்க. நாட்டிற்காக போராட சென்றவனுக்காக காத்திருக்கும் சீதா ஆங்கிலேயர்களிடமிருந்து தப்பி வருபவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களை பாதுகாக்கிறாங்க. இதனால தன்னுடைய வயிற்றில் ஆங்கிலேயரால் உதை வாங்கப்பட்டாலும் அந்த வலியையும் பொறுத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு நம்பிக்கை தராங்க. ஆங்கிலேயரால தன்னுடைய குடும்பம் அடைந்த இன்னல்களை மற்றவர்களுக்கு கூறி போராட சென்ற தன்னவனுக்காக காத்திருப்பதையும் சொல்றாங்க சீதா. விடுதலை போரில் பங்கு கொண்டு வெளியே சென்றவர்களுக்காக காத்திருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய நிலையை சீதா கதாபாத்திரம் நமக்கு உணர்த்தும். நம் நாட்டின் சிறப்புகளை இப்பொழுது ஒரு பாடலின் வாயிலாக கேட்க போகின்றோம்.
1: மேலை ஆடும் போற்றிடும் பண்பாடு

சாப்பாடு காதல ஹிட்ஸ்னே இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. RRR திரைப்படத்துல வரும் நாயகனுடைய தாய் கதாபாத்திரமான சரோஜினி கேரக்டர்ல நடிகை ஸ்ரேயா நடிச்சிருப்பாங்க. தன் கணவன் ஆங்கிலேயருக்கு எதிராக போராட தன்னால் இயன்ற வகையில அவனுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க சரோஜினி. காயமடைந்தவர்களுக்கு தன்னால் முடிந்த வகையில மருத்துவமும் பாக்குறாங்க. கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு மற்றவர்களை ஆங்கிலேயரிடமிருந்து காப்பதற்கு முயற்சிக்கிறாங்க. அந்த நேரத்துல தன்னுடைய இளைய மகன் கொல்லப்பட அவனை நோக்கி செல்கையில் சரோஜினியும் ஆங்கிலேயராலும் சுடப்பட்டு மரணிக்கிறாங்க. நாட்டிற்காக விடுதலை போரில் தன்னால் இயன்ற வகையில உறுதுணையாக இருந்த பெண்களை நினைவு கூறும் வகையில இருக்கும் சரோஜினி கதாபாத்திரம். எப்பொழுதும் பிரிவு என்பது நமக்குள் இல்லை, பிரிவுகளை கடந்த ஒற்றுமை உண்டு என்பதை உணர்த்த வருகின்றது பாடல். உங்களுக்காக

எவ்வளவுதான் நம்மை அடிமைப்படுத்த நினைத்தாலும் அனைத்தையும் உதறிவிட்டு அன்பும் பண்பும் நிறைந்து வாழ்வதே நம் இந்தியரின் உணர்வாகும் பாடல் வருகின்றது பூமி திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நிகழ்ச்சியுடைய நிறைவு தினத்துக்கு வந்தாச்சு. நம் நாடு விடுதலை பெற நம் முன்னோர் இழந்தது அவ்வளவு எளிதில் கூற முடியாது எனும் பொழுது, அந்த இழப்புகளை சந்தித்து அவர்களுடைய வலிகளை வார்த்தைகளால விவரிக்கவும் முடியுமா? இன்றைய காலகட்டத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு தடுமாறி போகும் நம்மில் பலர் அன்றைய காலகட்டத்துல அந்நியருடைய கைப்பிடியில பல அடக்குமுறைகளை சந்தித்து தைரியத்துடன் போராட்ட களத்துல பெண்கள் ஈடுபட்டிருக்காங்க என்றால், அவர்களை பற்றி நாம் எவ்வாறு சொல்வது? நம் இந்திய நாடு வீர மக்களை கொண்டது என்பதற்கு இதைவிட வேறு சான்று வேண்டுமா? விடுதலை பெற்று பல ஆண்டுகள் ஆனாலும் நம் முன்னோர்களுடைய தியாகத்தை என்றும் மறவாமல் நினைவு கூர்ந்து சிறந்த குடிமக்களாய் நம் இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்ப்போம். அன்பும் சகோதரத்துவமும் எப்பொழுதும் நம்மிடம் இருந்தால் வேற்றுமைகளை கடந்த வெற்றி நம் அனைவருக்கே. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலங்கள் பல கடந்தும் காவியங்களாக நிலைத்து நிற்கும் பாடல்களின் தொகுப்பு இது, காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜி பூஜா. நேரம் 2:16:17. நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம். கங்கை அமரன் வரிகளுக்கு இளையராஜா இசையமைத்து, கே ஜே யேசுதாஸ் மற்றும் சித்ரா குரல்களில் பாடல்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: காவிய பாடல்களின் தொகுப்பு இது. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி குரல்களில் பாடல். பருவராகம் படத்திற்காக

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: புலமைப்பித்தன் வரிகளுக்கு இளையராஜா இசையமைத்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல் காதல் பரிசு படத்திற்காக.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

2:31 நொடிகள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற காலங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். எஸ் ஜானகி குரலில் இரட்டை மல்குருவி படத்திற்காக.

0: ஏதயத்திற்கு இதம் தரும் இன்னிசை கானம் இது. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். வேலைக்காரன் படத்திற்காக மனு மற்றும் சித்ரா குரல்களில் பாடல்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டிராம் தங்க நகை மாளிகை.
2: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

2:52 நொடிகள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற காணுங்கள். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்து, எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் பாடிய பாடல். சின்ன பூவே மெல்ல பேசு படத்திற்காக.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. காலத்தை வென்ற காணுங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், லதா மங்கேஷ்கர் குரலில் ஆனந்த் படத்திற்காக.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம்

0: இந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: 3:54 இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சிக்கு நேர்களை வரவேற்கும். நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில இன்னைக்கு முதியோர்களுக்கான சரும பராமரிப்பு குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தின் தோல் மருத்துவ நிபுணர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் எம் விஜயகுமார் அவர்கள் பங்கேற்கக்கூடிய நேர்முகம் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. சோ நேர்களே, இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்க தொடர்பு கொண்டு டாக்டர் கிட்ட உங்களுடைய சந்தேகத்திற்கு விளக்கம் பெறலாம். 2271760 மற்றும் 2271770 என்ற இந்த எண்கள்ல. வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்.
1: ஓகேங்க சார். சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா முதியோர்களுக்கான சரும பராமரிப்பு இல்லைங்களா. சோ வயசு அதிகரிச்சிருச்சு அப்படின்னாலே நம்மளுடைய ஸ்கின்ல நிறைய சேஞ்சஸ் வருங்க சார். அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இருபாலருக்குமே வரும். இதுல ரொம்ப கவலைப்படுறவங்க பெண்களா தான் இருப்பாங்க. வயசு அதிகரிக்கிறப்ப சருமத்துல இயற்கையா ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் என்னங்க சார்?
2: சருமங்கிறது நம்ம நார்மலா வந்து உடல்லயே இருக்கிற ஒரு பெரிய ஆர்கன், அதாவது வெளிப்புறத்துல நமக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் கொடுக்கற ஒரு ஆர்கன் வந்து சருமம். ஸோ இதுக்கு பல ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எதிர்ப்பு சக்தியில் ஆரம்பித்து நம்மளை வெளியே இருந்து வரக்கூடிய நோய் தொற்றுலேருந்து சூரிய ஒளி, பொல்யூஷன், இந்த மாதிரி இது நம்ம உடம்பை பாதுகாக்கிற ஒரு அரணாக அமைவது நமது சருமம். ஸோ இதில் வயது ஆக ஆக நமக்கு பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. ஜென்ரலாகவே வந்து நம்மளோட அந்த செல்கள் பராமரிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே போவோம் வயதாக. தோல்லையும் இதே பிரச்சனைகள் வரலாம். ஸோ செல் டேர்ன் ஓவர் சொல்லுவாங்க, செல் டிவிஷன் வந்து கம்மி ஆகிறதுனால தோலில் ஏற்படும் ஒரு வறட்சி தன்மை வரலாம். அது என்ன, எண்ணெய் பசை குறைவதனாலையும் தோலில் ஒரு வறட்சி தன்மை. அப்புறம் நார்மலாக எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம், இப்போ நம்ம ஸ்கின்னை இழுத்து ஒரு பிஞ்ச் பண்ணோன்னா அது திரும்ப பழைய நிலைமைக்கு போயிடும், ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். இப்போ ஏஜாவாக பார்த்தீங்கன்னா அந்த எலாஸ்டிக் தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து வயதின் மூப்பின் காரணமாக நம்ம செல்ஸ் குறைவதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இது தவிர எதிர்ப்பு சக்தி குறைபாடுகளும் ஏற்படும். தோலும் வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு சக்தி இருக்கிற ஒரு உறுப்பு. அதில் வந்து எதிர்ப்பு சக்தி குறையும் போது நமக்கு சில இன்ஃபெக்ஷன்ஸு, இந்த மாதிரி சில பூஞ்சை நோய்கள் இதெல்லாம் அதிகமாக தோலில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜென்ரலாக பார்த்தோன்னா தோல் வறட்சி தன்மையாக மாறும் ஏஜாவாக. ரெண்டாவது சுருக்கங்கள் ஏற்படும், சாகிங் சொல்லுவாங்க, சில இடங்கள் தோல் கீழே இறங்குற மாதிரி ஆகும். ட்ரைனஸ் அதிகமாக இருக்கலாம் ஸ்கின்ல.
1: ஓகேங்க சார். ஸோ இது இந்த சருமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுருக்கம் அப்படின்றது எந்த வயதுலேருந்து வர்றது ஒரு நார்மலான விஷயம் சார்?
2: சுருக்கங்கிறது வந்து நம்ம ஸ்கின்னு டேமேஜ் ஆக ஆரம்பிச்சதுன்னா சின்ன வயசுலேயே கூட வந்துடலாம். அது வந்து நம்ம எந்த அளவு நம்ம வந்து சூரிய ஒளி நம்ம மேலே அந்த டேமேஜ் இருக்கோ இல்லை பொல்யூஷனில் டேமேஜ் ஆகுதோ அந்த இது. பட் நம்ம ஏஜ் வயசு பார்த்தோன்னா ஒரு 50 to 60 கிராஸ் பண்ணும்போது அந்த செல்லோட தன்மைகள் மாறும்போது அந்த சுருக்கங்கள் உருவாக ஆரம்பிக்கும்.
1: ஓகேங்க சார். ஸோ சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே இந்த ஃபேஸாக இருந்தாலும் சரி உடம்பாக இருந்தாலும் சரி ட்ரை ஆகிடுங்க சார். இது என்ன ரீசன் ஆகுதுங்க சார்?
2: வயதான பிறகு வயதாக ஆக, அதாவது நம்ம நான் ஒரு இப்போ இருக்கிற ட்ரெண்டில் பார்த்தோன்னா ஈவன் 40 to 45 சேஞ்சஸ் வர ஆரம்பிக்குது ஸ்கின்ல. நம்ம இப்போ நம்ம வந்து வயதானவர்கள் பெரியவர்கள் நம்ம எடுக்கிற ஏஜ் குரூப் வந்து 60+ சொல்கிறோம். பட் நார்மலாக நம்ம இப்போ சேஞ்சஸ் பார்க்கும்போது 40-45 பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து அதை மோஸ்ட் லைக்லி டேமேஜ் டியூ டு நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸு ப்ளஸ்ஸு பொல்யூஷன் இதனால தோலில் இருக்கிற எண்ணெய் தன்மை குறைய ஆரம்பிக்கும். தோலில் வந்து நார்மலாக ஒரு எண்ணெய் தன்மை உண்டு. அதுதான் வந்து ஸ்கின்னுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்குற, சருமத்துக்கு ஒரு சாஃப்ட்னஸ்ஸு, அந்த சொரசொரப்பு இல்லாமல் ஒரு வழவழப்பு தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து சீபம்னு ஒரு பொருள்

0: எண்ணெய் சுரப்பியிலேருந்து சுரக்கும். இது வந்து நமக்கு வயதாக குறைய ஆரம்பிக்கும். இது குறைய ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்கின் வந்து ஒரு வறட்சி தன்மை உருவாக வாய்ப்பு இருக்கு.
1: ஓகேங்க சார். சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சோப் நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் இல்லைங்க சார்?
0: ஆமாம்.
1: இது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு எந்த அளவு நல்லதுங்க சார்?
0: சோப்பு பயன்பாடு என்பது நம்ம வந்து தோளில் இருக்கும் நம் மேல் படியும் அழுக்கை அகற்றுவதற்காக வந்த ஒரு பொருள். ஸோ இது ஆக்ஷன் எப்படி வருதுன்னா, நம்ம தோல் மேலே எண்ணெய் பசை சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து மேலே படியுது. ஸோ இது காற்றுலேருந்து படியலாம், காற்றோட பொல்யூஷனு இல்லை டஸ்ட்டு இல்லை ரோட் சைடில் வர டஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்கின்ல படிஞ்சு அது நம்ம தோலில் இருக்கிற எண்ணெய் பசையோடு சேர்ந்து அழுக்காக மாறுது. சோப்பு வந்து அந்த நுரைத்தன்மையில் அந்த அழுக்கை பிரித்து தோளிலேருந்து எடுப்பது, அதுதான் அதோடய ஆக்ஷனு. ஸோ இதை வந்து கரெக்டாக செஞ்சதுன்னா ஸ்கின்னு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ ரொம்ப ஹார்ஷான சோப்ஸு, சிலது ரொம்ப நுரைக்கிற சோப்ஸு, இல்லை வந்து தோலில் இருக்கிற எண்ணெய் பசையை கம்ப்ளீட்டாக எடுக்கிற மாதிரி சோப்பாக இருந்தால் ஸ்கின் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி நாம் இந்த டாபிக் இப்போ பேசும்போது வயதானவர்களுக்கு ஆல்ரெடி வந்து எண்ணெய் சுரப்பியோட வேகம் வந்து குறைஞ்சிடுது, ஏஜ் ஆவாக எண்ணெய் பசை தன்மையும் குறைய ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வந்து இவங்க வந்து சோப் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ண வேண்டும். அந்த சோப்பு வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மைல்டான, அதாவது மிதமான, ரொம்ப நுரைக்காத, தோலோட எண்ணெய் பசைத்தன்மை குறைக்காத மாதிரி, முடிந்தால் சில சோப்புகளில் எண்ணெய் பசைத்தன்மை கொடுக்குற மாதிரி சோப்ஸும் இருக்குது இப்போ வரதில். ஸோ அந்த மாதிரி இது யூஸ் பண்ணுறது நல்லது.
1: ஓகேங்க சார். ஸோ இப்போ சோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஹெச் லெவல் கூட சொல்கிறாங்க, இந்த அளவு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி.
0: ஆமாம்.
1: எந்த அளவில் பிஹெச் லெவல் இருக்குது?
0: ஸ்கின் வந்து நம்ம நார்மலாக ஒரு ஸ்லைட்லி ஒரு அசிடிக் பிஹெச், அதுதான் ஸ்கின்னோட நார்மல் பிஹெச். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சோப்ஸ் வந்து நம்ம வந்து இந்த ஜென்டில் சோப்ஸ்னு வரும், இல்லைனா கிளென்சர்ஸ்னு வரும். கிளென்சர்னால் அது வந்து லிக்விட் சோப்ஸாகவும் வரலாம் இல்லை கட்டிகளாகவும் வரலாம். அது கிளென்சருங்கிறது வந்து அதிகமாக நுரைக்காத சோப்புகளாக இருக்கும். ஸோ ஸ்கின் பிஹெச் அந்த 5.5 to 6, 6.5 அந்த பிஹெச் போட்ட சோப்புகளும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக அந்த ஸ்கின் பிஹெச் மேட்ச் ஆகிற சோப்புகள் பிஹெச்சை விட நான் என்ன சொல்லுவேன்னா, அது தோலில் இருக்கிற எண்ணெய் தன்மையை குறைக்காத சோப்புகளாக இருக்கணும். அந்த மாதிரி மைல்டான சோப்ஸு, இல்லைனா கிளென்சர்ஸு. கிளென்சர்ஸுங்கிறது வந்து சோப்பு கிடையாது, அது நுரைக்கிற தன்மை இருக்காது. அது தோளில் போட்டு அந்த அழுக்கு தன்மை அந்த கிளென்சரால் வெளியே போயிடும், பட் எண்ணெய் பசையை வந்து அதை டேமேஜ் பண்ணாது.
1: ஓகேங்க சார். ஸோ சோப் பற்றி பேசியாச்சு. அடுத்து குளிக்கிறது அப்படின்றப்ப நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஹாட் வாட்டரில் சுடுதண்ணியில் தான் குளிப்பேன் அப்படின்றாங்க. நம்ம ஸ்கின்னுக்கு வந்து சுடுதண்ணியில் நார்மல் வாட்டர் எதுங்க சார் வந்து சூட்டபிளாக இருக்கும்?
0: இதுவும் ஒரு இது என்னென்னா, இப்போ நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க என்னென்னா, இப்போ ஏஜ்டு வயதானவர்களுக்கு சில தோலில் அரிப்பு தன்மை வரும், அது நார்மலாக ஜென்ரலாக வரும். இப்போ குளிர்காலம் வர ஆரம்பிச்சதுன்னா தோலோட ட்ரைனஸ் வறட்சி இன்க்ரீஸ் ஆகும், அதனால் அரிப்புத்தன்மை அதிகமாகும். ஸோ இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கேட்டால் நல்ல சூடான தண்ணியில் நான் குளித்தேன், குளித்தோடனே எனக்கு அரிப்பு நின்று போச்சு. இது ஜென்ரலாக பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்க்குறவங்களே சொல்லுவாங்க, அது ரொம்ப நல்லா இருக்குது, குளித்தோடனே அரிப்பு நின்றுடுது. ஆனால் அதில் பிரச்சனை என்னென்னா, அது வந்து ஒரு கவுண்டர் இரிட்டேஷன் மாதிரி. இப்போ நான் வந்து ஒரு அரிப்புத்தன்மை இருக்குது, அது மேலே சூடான தண்ணி படும்போது எனக்கோட அரிப்புத்தன்மை தற்காலிகமாக குறைஞ்ச மாதிரி இருக்கும். பட் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு 1 hour or 2 hours கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அரிப்புத்தன்மை ஜாஸ்தியாகும் ஆக்சுவலாக. ஸோ ஸ்கின்னு டேமேஜ் ஆகும். ஸோ ஹீட்டாக, அதாவது ஓவர் ஹீட்டும் சரி இல்லை ஓவர் கோல்டும் சரி, ரொம்ப குளிர்ந்த தண்ணியும் யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப சூடான தண்ணியும் யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் ரெக்கமெண்டேஷன் என்ன, மிதமான சூடு இருக்கிற தண்ணீர், அதாவது லியூக் வார்ம் வாட்டர், இல்லைனா நார்மல் டேப் வாட்டர். நம்ம இதில் இப்போ வெயில் சீசனில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக டேப் வாட்டரே ஒரு டெம்பரேச்சரில் தான் வரும், அதுவே போதும். இல்லைனா மைல்டு வார்ம் வாட்டர் தான் ப்ரிஃபரபிள், எஸ்பெஷலி ஏஜ்டு எல்டர்லி பீப்புளுக்கு வந்து அந்த மாதிரி தண்ணியில் குளிக்கிறது தான் நல்லது.
1: சோ நீங்க சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல மழைக்காலம் ஆரம்பிக்க போகுது, குளிர்காலமும் வந்துரும். சோ பாத்தீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர் இது வந்து ஒரு யூத்தா இருக்கவங்க இல்ல ஒரு அந்த மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து வித்தியாசமா யூஸ் பண்றாங்க சார். ஆனா ஏஜ்டு பர்சன் அப்படின்றப்ப அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நமக்கு இதுக்கு மேல எதுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் எல்லாம் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்குங்க சார் உண்மை?
0: இந்த மாய்ஸ்சரைசருங்கிறது இப்போ நீங்க யூத்துல பேசுறது காஸ்மெட்டிக் கான்செப்ட் ஆக்சுவலா. அவங்க வந்து அழகை பராமரிக்கிறதுக்காக மாய்ஸ்சரைசர் பேசுறோம். ஆனா வயதானவர்களுக்கு ஆக்சுவலா அவங்களுக்கு தான் மாய்ஸ்சரைசர் முக்கியம். ஏன்னா யங்கா இருக்கிறவங்களுக்கு எண்ணெய் சுரப்பி

0: இப்போ நான் சிலருக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கும், அவங்கள அப்பாற்பட்டு பார்த்தோன்னா ஆயில் ஓரளவு நார்மலாக இருக்கிற ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி கிடையாது மாய்ஸ்சரைசர். பட் நம்ம பொல்யூஷன்லேருந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும், அதுக்காக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது, அது ஒரு கான்செப்ட், அதாவது காஸ்மெட்டிக். பட் நீங்கள் முதியோர்கள் எடுத்தோன்னா அவங்களுக்கு நேச்சுரலாகவே தோலில் இருக்கிற எண்ணெய் பசைத்தன்மை குறைந்து கொண்டே இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்காது, வறட்சியாக இருக்கும் தோல். இப்போ குளிர் நாள் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வர வரன்னு ஆகிட்டு இப்போ அவங்க வந்து என்ன ஆகும், ஒரு அரிப்புத்தன்மை உற்பத்தி ஆகும், தோள்கள் செதில் மாதிரி மாறும். அப்புறம் அந்த அரிப்புனால சொரிய ஆரம்பித்தாங்கன்னா காயங்கள் ஏற்பட்டு எக்ஸிமா, இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போகும். ஸோ இப்போ இதெல்லாம் போகும்போது சீரியஸான ப்ராப்ளமாக மாறும், அதை ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ஷன் எங்கே ஆரம்பிக்குதுன்னா மாய்ச்சரைசேஷன். ஸோ அது வந்து ஸ்கின்னை வந்து வறட்சி இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ அப்படி இப்போ அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இளையோரை விட முதிர்ந்தவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் மாய்ச்சரைசேஷன் முக்கியம். சிம்பிள் மாய்ச்சரைசர்னால் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எண்ணெய்களே போதும், தேங்காய் எண்ணெயோ இல்லை மற்ற எண்ணெய்களோ. நார்மலாக ஒரு லைட் ஆயிலாக மேலே ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதே ஒரு மாய்ச்சரைசேஷன் தான். இல்லைன்னா நார்மலாக கமர்ஷியலாக வரக்கூடிய மாய்ச்சரைசர்ஸையும் யூஸ் பண்ணலாம். பட் ரெகுலர் மாய்ச்சரைசேஷன் வந்து நல்லது. ஈவன் வெயில் நாள்லேயும் இப்போ பார்க்குறது என்னென்னா கிளைமேட்ஸ் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ஸோ குளிர் நாள் மட்டும் இல்லை, இப்போ வெயில் நாளில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருக்குது. ஸோ ஹீட்டுலேயும் ஸ்கின் டேமேஜ் ஆகும், நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் ஸ்கின் டேமேஜ் ஆகும். ஸோ அதுக்கும் வந்து மாய்ச்சரைசேஷன் வந்து மஸ்ட்டாக இருக்கிறதுனால எல்லா காலகட்டத்துலேயும் நம்ம மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணுறது நல்லது.
1: ஓகேங்க சார். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் நினச்சிப்பாங்க நம்ம வெளியில் போனால் மட்டும்தான் இந்த சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு. வீட்டில் இருக்கிற டைமில் எதுக்கு அப்படின்னு நினைப்பாங்க, வீட்டில் இருக்கிற நேரங்களையும் இது அவசியமாக.
0: சன்ஸ்கிரீனுங்கிறது நம்ம வெயிலேருந்து நம்மளை பாதுகாக்கிறது. ஸோ சன்ஸ்கிரீனுங்கிறது நம்ம வெயிலில் போகும்போது தேவைப்படும். ஸோ இந்த இப்போ நம்ம இந்த ஏஜ் குரூப்பை டிஸ்கஸ் பண்ணுறதுனால, அதாவது அந்த வயதானவரை டிஸ்கஸ் பண்ணுறதுனால சன்ஸ்கிரீன் கான்செப்ட் வந்து அவங்க வெயிலில் அதிகமாக வெளியே போகிறாங்கன்னா, அது ரொம்ப நேரம் வெயிலில் இருப்பாங்க, இல்லை ரொம்ப ஹெவி ஹீட்டான என்வாயர்மெண்ட்டில் அவங்க எதாவது வேலை செய்கிறாங்க, இல்லை வெயிலில் அதிகமாக இருக்கிறாங்கன்னா அங்கே வந்து டெஃபினட்டாக சன் ப்ரொடெக்ஷன் தேவைப்படும். ஏன்னா இவங்களுக்கு தோலில் உரிய அந்த வெயிலுக்கு நம்ம தோலில் இருக்கிற எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். ஸோ டேமேஜ் அதிகமாகும். ரெண்டாவது கான்செப்ட் என்னென்னா, வெயில்னால் ஸ்கின்னு டேமேஜ் ஆகும்போது ஏஜான பர்சன்ஸில் அது வந்து இருக்கிற சில மச்சங்களோ சில மருக்களோ கேன்சராக மாறுறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த ப்ரிவென்ஷனுக்காக அல்ட்ரா வயலட் ரேஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அவுட்டோர்ஸு வெளியே இருக்கும்போது சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறது நல்லது. மாய்ஸ்சரைசருங்கிறது வந்து நம்ம காலையில் குளித்த பிறகே, குளித்த உடனே அந்த தோலில் இருக்கிற ஒரு லேசான ஈரத்தன்மை இருக்கும்போதே தோலில் ஒரு எண்ணெயோ இல்லை மாய்ச்சரைசரோ, எண்ணெய்னா வழியிற அளவு கிடையாது, லைட்டாக அந்த மினுமினுப்பு தெரிகிற அளவுக்கு லேசாக எண்ணெயை தடவிட்டோம் இல்லை மாய்ச்சரைசரையோ அப்ளை பண்ணிட்டோன்னா அந்த ஸ்கின்ல இருக்கிற வறட்சி தன்மை குறைந்து அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ மாய்ச்சரைசர் ஆல் த டைம் யூஸ் பண்ணுறது நல்லது, எஸ்பெஷலி குளித்த பிறகு யூஸ் பண்ணுறது நல்லது. சன்ஸ்கிரீனுங்கிறது நம்ம ரொம்ப நேரம் வெயிலில் இருக்க போகிறோன்னா யூஸ் பண்ணுறது நல்லது.
1: ஓகேங்க சார். ஸோ இன்னும் நிறைய தகவல்கள் உங்களோட கேட்குறேங்க சார். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு விளம்பர இடைவெளி. நேயர்களே, முதியோர்களுக்கான சரும பராமரிப்பு குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தின் தோல் மருத்துவ நிபுணர் மற்றும் துறைத் தலைவர் டாக்டர் எம் விஜயகுமார் அவர்கள் நம்மோட நெஞ்சிருக்காங்க. உங்களுக்கு இது குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்திற்கு விளக்கம் பெறலாம். 2271760 மற்றும் 2271770 என்ற இந்த எண்கள்ல.
2: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு, வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி, 1 கிராம் வெள்ளிக்கு ₹5 தள்ளுபடி, கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ₹3 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. இது ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதியோர்களுக்கான சரும பராமரிப்பு குறித்து டாக்டர் எம் விஜயகுமார் அவர்கள் நம்மோட நினைஞ்சிருக்காங்க. ஸோ நான் கேட்குற நிறைய கேள்விகளுக்கு டாக்டர் வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சார், யூஸ்வலாக சொன்னீங்க, இந்த வயசானவங்களுக்கு சருமத்தில் வரக்கூடிய அரிப்பு அப்படின்றது பொதுவான விஷயமா, இல்லை அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ரீசன் இருக்கு?

0: இருக்காங்க சார்.
1: பொதுவாக பார்க்கணுன்னா நம்ம ஏஜ் ஆகும்போது எகெயின் சேம் ப்ராப்ளம், ஸ்கின் வந்து ட்ரை வறட்சித்தன்மை ஆகிறதுனாலையும் தோலில் ஏற்படும் சில எதிர்ப்பு சக்தி மாறுதல்கள்னாலையும் நார்மலாகவே வந்து அரிப்புத்தன்மை இருக்கலாம். இது வந்து நாங்கள் மெடிக்கல் டேர்ம்ஸில் செனைல் இச்சிங் இல்லை செனைல் ப்ரூரைட்டிஸ் அதாவது வயதானவருக்கு வரக்கூடிய அரிப்புத்தன்மை, இது வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடியது, இதுக்கு பயப்பட தேவையில்லை. இது நார்மலாக நம்ம ஸ்கின்னை அந்த எண்ணெய் பசைத்தன்மையை மெயின்டைன் பண்ணோன்னா ஆயில் அப்ளிகேஷன் அண்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது அந்த அரிப்புத்தன்மை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட அதிகமாக அரிப்புத்தன்மை இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது அப்படின்னா நீங்கள் வந்து தோல் மருத்துவ நிபுணர் கன்சல்ட் பண்ணி அதுக்கு தேவையான மாய்ஸ்சரைசரே நம்ம இன்னும் பெட்டராக இன்னும் ஹையர் மாய்ஸ்சரைசர்ஸ் இருக்குது அது மாதிரி யூஸ் பண்ண வேண்டியிருக்கலாம். ஸோ அது நீங்கள் கன்சல்ட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது ஒரு பகுதி, அதாவது நார்மலாகவே இருக்கக்கூடிய பகுதி. இல்லை எனக்கு வந்து சில இடங்களில் சிலருக்கு சில இடங்கள் மட்டும் பர்டிகுலராக அரிப்பு இருக்கலாம், காலில் மட்டும் தொடர்ந்து அரிச்சிட்ருக்கலாம் இல்லை தலையில் மட்டும் தொடர்ந்து அரிச்சிருக்கலாம், இது ஒரு டைப்பு. இல்லைனா ஜென்ரலைஸ்டு ப்ரூரைட்டிஸும் அதாவது உடல் முழுவதுமான அரிப்புத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தால் நார்மலாக நான் சொன்ன இந்த வயதான வர அரிப்பை தாண்டி நிறைய காரணங்கள் உண்டு. ஸோ இது இந்த இப்படி இருப்பவர்கள் வந்து அவசியம் தோல் மருத்துவ நிபுணரை கன்சல்ட் பண்ண வேண்டும். ஏன்னா இது டயபெட்டிஸ் அதாவது சுகரில் ஆரம்பித்து நார்மலாக சொல்லுவாங்க டயபெட்டிஸ்னால் அரிக்கும் அப்படின்னு, அப்படி எடுத்துக்க முடியாது. டயபெட்டிஸில் ஆரம்பித்து உப்பு நீர் அதாவது கிட்னி யூரியா அதிகமாக இருந்தாலோ இல்லை கல்லீரல் பாதிப்பு இல்லை தைராய்டு சுரப்பி பாதிப்பு இது சில டைம் அனீமியா கூட நமக்கு வந்து அயன் சத்து கம்மியாக இருக்கலாம் இல்லை விட்டமின் சத்து கம்மியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரத்த சோகை இருந்தாலோ இது மாதிரி பல காரணங்களால் தோலில் அரிப்பு ஏற்படலாம். ஸோ தொடர்ந்து அரிப்பு இருக்குது இல்லை அப்நார்மலாக இருக்குது எனக்கு வந்து சில இடங்களில் மட்டும் பர்டிகுலராக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் இல்லை தோலில் ஏற்ப சில மாற்றங்கள் தெரிந்தாலும் நம்ம வந்து உடனே மருத்துவ நிபுணரை அணுக வேண்டும்.
0: ஓகேங்க சார். ஸோ இப்போ வயசாகிடுச்சு அப்படின்னால சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கின் வந்து ரொம்ப மெல்லிஸாகிடும் சார். அவங்க சொல்லுவாங்க என்னுடைய ஸ்கின்னே ரொம்ப சாஃப்டாகிடுச்சு, ஏதாவது லேசாக நான் சொரிஞ்சா கூட வந்து என்னுடைய ஸ்கின்னே வந்து உறிஞ்சி வந்துடுது காயமாயிடுது அப்படின்வாங்க. இது என்ன ரீசனால சார்?
1: இது அதான் நம்ம தோலோட மாற்றங்கள்ங்க. தோல் வந்து ஒரு ஒரு ஏஜ்லேயும் ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். தோல் வந்து நார்மலாக நமக்கு தெரியாதது என்னென்னா அது வந்து ஒரு தொடர்ந்து இல்லை கண்டினியூஸாக வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அதான் உங்கள் செல்ஸ் வந்து கீழ் லேயர்லேருந்து மேல் லேயருக்கு டேர்ன் ஓவர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு 4 weeks அதாவது ஒரு 28 நாள்களில் அந்த செல் மாறிக்கிட்டே இருக்கும். அது தொடர்ந்து நடந்துன்னு இருக்கிறதுனால நமக்கு வெளிப்புறமாக தெரியறதில்லை ஸோ தோலோட ஃபார்மேஷன். பட் இந்த இது வந்து ப்ராப்பராக நடந்துகிட்ருக்கிற வரைக்கும் நம்மளோட நார்மல் அந்த நீங்கள் சொல்கிறீங்களா அந்த தோல் சாஃப்ட்னஸ் அது மெயின்டைன் ஆகிட்ருக்கும். இப்போ ஏஜ் ஆவாக நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த செல் பராமரிப்பு வந்து குறைஞ்சிடுது. ஸோ அந்த அந்த வேகம் குறைஞ்சி போயிடும். ஸோ செல்ஸ் ஃபார்மேஷன் குறைந்து விடும். ஸோ அது குறையும் போது தோல் வந்து அந்த திக்னஸ் கம்மியாகி மெலிஸ் ஆகிடும். ஸோ அது மெலிசு தன்மை வந்துடும். ரெண்டாவது நமக்கு தோலுக்கு அடியில் பார்த்தோன்னா ஒரு கொழுப்பு சத்து இருக்கும் ஃபேட்டு, அதுதான் நம்ம தோலை சப்போர்ட் பண்ணி வைக்கிறது. ஏஜ் ஆவாவோ பார்த்திங்கன்னா அந்த கொழுப்பு சத்தும் குறைய ஆரம்பித்து தோல் மெலிசாக ஆரம்பிக்கும். அப்புறம் எண்ணெய் சுரப்பிகளோட வேகமும் குறையிறதுனால எண்ணெய் தன்மை குறையும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தோல் வந்து ஒரு மெலிசான தின்னிங் சொல்லுவோம் ஒரு மெலிதான தன்மை உற்பத்தி ஆகிடும். ஸோ அந்த மெலிசான தோல் வந்து ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன ஆகுனா நம்ம ஒரு நார்மலாக ஒரு சின்ன லைட்டாக எங்கேயோ ஒன்று இடிச்சுக்கிட்டோம் ஒரு அது மாதிரி ஆனாலே ஒரு சின்ன சராய் போகிற இடத்துல ஒரு பெரிய காயமோ இல்லை ஒரு ரத்தக்கட்டோ கூட வரலாம் வயதானவர்களுக்கு. ஸோ இதை வந்து இப்போ ரத்தக்கட்டை வந்து பர்பியூரான்னு சொல்லுவோம், அது தோலில் பார்த்தீங்கன்னா செவந்த மாதிரி ஆகிடும் இல்லை தோலில் ஒரு காயம் கூட வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
0: ஓகேங்க சார். ஸோ சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா படுத்தே இருப்பாங்க சார் வீட்டில், பெட்ல அவங்களுக்கு படுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி படுத்திருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து புண்கள் ஏற்படும்.
1: ஆமாம்,
0: இதுக்கு என்னங்க சார் தீர்வு?
1: இது வந்து நம்ம ஒருத்தவங்க வந்து ஒரே இடத்தில் படுத்தே இருந்தால் அந்த இடத்துல ஒரு அழுத்தம் ஏற்படுது. இப்போ நம்ம ஒரு பெட்லேயே படுத்தே இருக்கிறாங்க வச்சுக்கோங்க, ஒரு பொசிஷன்னா அந்த முதுகில் சில பாயிண்ட்ஸ் இருக்கும், இல்லை கீழே வந்து கீழ்ப்பகுதி காலில்

0: கணுங்காலில் இந்த போன் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அந்த பெட்டில் அழுத்தமாகவே இருந்துகிட்ருக்கோம். ஸோ அதை அழுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த இடங்களில் ரத்த ஓட்டமும் காற்று ஓட்டம் குறையும், தோலில் வந்து ஒரு வறட்சித்தன்மை, தடிப்பு, வெடிப்பு ஏற்படும், ரத்த ஓட்டமும் குறையும். அந்த இடத்துல ஒரு இடத்த நம்ம அழுத்திக்கிட்டே இருந்தோம்னா அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது நார்மல் பர்சனாக இருந்தால் அவங்க வந்து மூமெண்ட் கொடுத்துருவாங்க. இப்போ எனக்கு ரத்த ஓட்டம் குறையும் போது ஒரு விறுவிறுப்பு தெரியும், ஒரு சென்சேஷன் மாறுற மாதிரி இருக்கும். உடனே நான் நவுத்திடுவேன், காலை நவுத்தி வேறு ஒரு பொசிஷனில் வைப்பேன், உடம்பை நவுத்தி வேறு ஒரு பொசிஷனில் இருப்பேன். நீங்கள் ஸோ கேட்குறது வந்து பெட்ரிடன் பேஷண்ட், அதாவது படுத்த படுக்கையானவங்க வந்து அசையவும் முடியாது. ஸோ அவங்களுக்கு அந்த சென்சேஷனும் தெரியாது. அதனால் அந்த இடத்துல ரத்த ஓட்டம் குறையிறதுனால தோல் வந்து ஒரு தடிப்பான இல்லை ஒரு வறட்சியான தன்மைக்கு மாறி அதுக்கப்புறம் அது வெடிப்போ காயங்களோ ஏற்படும். ஸோ இதுக்கு ஒரே ப்ரிவென்ஷன் மெஷர் என்னென்னா சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் தான். நம்ம வந்து ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவங்கள வந்து ஒரு பொசிஷன் மாற்றணும். இப்போ நேராக படுத்திருந்தாங்கன்னா சைடாக ஒரு பொசிஷன், இன்னொரு சைடு ஒரு பொசிஷன், அந்த மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஒரே பொசிஷனில் இல்லாமல் மாற்றுறது ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்க கண்டினியூவாக படுத்திருக்கும் போது அந்த பெட்டோட தன்மையை மாற்றணும். நம்ம சாலிட் பெட்டாக இல்லாமல் ஏர் பெட்டு இல்லைனா வாட்டர் பெட்டு அந்த மாதிரி அந்த கவுண்டர் ப்ரெஷர் இல்லாத ஒரு பெட் சிஸ்டம் மாதிரி யூஸ் பண்ணணும். இது ரெண்டும் தான் வந்து நம்ம சேஞ்ச் ஆஃப் பொசிஷனும் அவங்க அந்த பெட்டோட தன்மையை மாற்றுறது தான் நம்ம ப்ரிவென்டிவாக எடுத்துக்கலாம். தற்காப்பு முறை ஃபார் அந்த படுத்த படுக்கையாக இருக்கிற பர்சன்ஸுக்கு அதுதான் அட்வைஸ்.
1: ஓகேங்க சார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வயசானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹேர் டை யூஸ் பண்ணுவாங்க சார். ஸோ இந்த ஹேர் டை யூஸ் பண்ணுறப்ப அவங்களுடைய நெத்தியில் இல்லை கண்ண பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கருப்பாக மாறிடுது சிலருக்கு. அதுக்கு என்னங்க சார் ரீசன், இல்லை ஹேர் டை தான் ரீசன்லாம்
0: சிலருக்கு இல்லை இது பலருக்கு. இது வந்து ஹேர் டையோட ஒரு அலர்ஜி தன்மை அது. ஸோ ஒன்று வந்து இப்போ அந்த ஹேர் டை நம்ம தலையில் அதாவது முடி மேலே அப்ளை பண்ணாலும் ஸோ அது ஸ்கின்னோட காண்டாக்ட் ஆகும் டை. ஸோ ஸ்கின்னோடனா அந்த தலைப்பகுதியில் இருக்கிற முடியில் காண்டாக்ட் ஆகும். ஸோ அதில் இருந்து சரௌண்டிங் அது சுற்றி இருக்கிற தோலுக்கும் அந்த அதோட இஃபெக்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம தோலில் அது சேரும்போது டைரக்டாக அலர்ஜி வர்றதுங்கிறது ஒரு அரிப்புத்தன்மை. இன்டைரக்ட் அலர்ஜி வந்து வெயில் படுது இல்லையா, அந்த வெயில் படுற இடங்களில் அந்த டையோட கெமிக்கல் ரியாக்ஷனும் சேர்ந்து தோல் வந்து கருவடைய ஆரம்பிச்சிடும். இது ஒரு ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ரிவர்சிபிள், அதாவது அதை நிறுத்த முடியும் இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா நம்ம ஸ்கின் ரெகுலராகவே வெயிலோட ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த கருவடைஞ்ச தன்மை வந்து கண்டினியூஸாக ஓரளவு பெர்மனண்ட்டாக கூட மாறிட வாய்ப்பு இருக்குது.
1: ஓகேங்க சார்.
0: இதுக்கு தீர்வுனா ஹேர் டையை யூஸ் பண்ணாமல் நிறுத்துறது ஒன்று தான் தீர்வை ஒழிய. ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் அலர்ஜிக்கான ஆயின்மெண்ட்டு இல்லை கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து ரிவர்ஸ் பண்ணலாம். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஹேர் டையை நிறுத்தலைன்னா இது ஒரு பர்மனெண்ட்டாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
1: அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெனோபாஸ் டைமில் வந்து உங்களுக்கு முகத்தில் வந்து கருந்திட்டு மாதிரி வர்றது.
0: ஆமாம்.
1: அதுக்கு ஏதாவது ப்ரிவென்ட் பண்ண முடியுமாங்க சார், நம்ம முன்கூட்டியே ஏதாவது அது மாதிரி பண்ண முடியுமா?
0: நீங்கள் கேட்குறது கருந்திட்டு வந்து அந்த மெலாஸ்மான்னு சொல்லுவாங்க, கருந்திட்டு வந்து அது வந்து பேசிக்காக கான்செப்ட் வைஸ் ஜெனட்டிக் ப்ராப்ளம் அது. ஸோ நம்ம ஜீன் மூலமாக வர்றது எல்லாருக்கும் வராது, ஒரு சிலருக்கு தான் வரும். அந்த ஜீன் மூலமாக வரும்போது அந்த முகத்தில் இருக்க சில ஏரியாக்களில் வந்து சில பகுதிகளில் மட்டும் கருப்பாக திட்டு திட்டாக மாறிடும். அதுதான் கருந்திட்டுன்னு சொல்கிறோம். அங்கே நாங்கள் மெடிக்கல் இதில் வந்து மெலாஸ்மான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரெண்டு மூணு ஃபேக்டர் சேர்ந்தது, ஒரு ஃபேக்டர் கிடையாது. ஒன்று வந்து அந்த ஏஜிங், அந்த ஒரு ஏஜ் தாண்டும் போது அந்த மெனோபாஸ்ன்னு இல்லை, மெனோபாஸ் முந்தின ஸ்டேஜில் கூட உங்களுக்கு ஹார்மோனல் உடல் ஹார்மோனல் மாற்றங்கள் ஏற்படும். ஜெனட்டிக்காக நம்ம உடம்புல அந்த ஒரு ஜீன் தன்மை இருந்தால் அது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நிறையா பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க, ஃபேமிலியில் இல்லை ஆனால் ஏன் வருது அப்படின்ட்டு. ஃபேமிலியில் இல்லாமையும் ஜெனட்டிக் பிரச்சனைகள் வரலாம். இப்போ எங்கள் அம்மாவுக்கு இல்லை ஆனாலும் எனக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஜீன் இல்லை, ஜீனுங்கிறது ஃபேமிலியில் இருந்து தான் வரணுங்கிறது இல்லை, தானாகவே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து அடுத்த மூணாவது ஃபேக்டர் தான் சன்லைட்டு. அதாவது வெயிலில் போகும்போது அந்த கருவடைகிறது அதிகமாகிட்டே போகும். ஸோ நம்ம இதில் ஜெனட்டிக் ஃபேக்டரை நான் மாற்ற முடியாது. ரெண்டாவது ஏஜ் ஆவாக அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும். மூணாவது சன்லைட் ப்ரிவென்ஷன் நம்ம செய்யலாம். அதாவது கொஞ்சம் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது, வெயிலில் அதிகமாக போகாமல் வெயில் போகும்போது கொஞ்சம் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது. ஒன்ஸ் அந்த கருந்திட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தோல் மருத்துவரை அணுகி தான்

0: அதுக்கு உரிய ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும்.
1: ஓகேங்க சார். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரும்புள்ளிகள் மாதிரி வருங்க சார், நிறைய கரும்புள்ளிகள் வரும்.
0: கரும்புள்ளிகள், ஆமாம்.
1: அதற்கு என்னங்க சார் பண்ணலாம்?
0: இப்போ இதுவும் ஒரு ஏஜிங் ப்ராசஸ். ஆக்சுவலாக நம்ம தோலில் கரும்புள்ளிகள் மட்டும் இல்லை, வெண்புள்ளிகளும் வரும். நிறைய பேர் எங்கிட்ட பயந்துக்கிட்டு வருது வெண்புள்ளிகளுக்கு தான், கரும்புள்ளிகளை விட. காலில் இல்லை கையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வெள்ளை வெள்ளையாக புள்ளி வரும். ஸோ இது வந்து நம்மளோட நார்மல் கன்ஃபியூஷன் என்னென்னா, அந்த விட்டிலிகோன்னு ஒரு நோய் சொல்லுவோம், அதாவது அந்த வெண்படை அந்த நோய். ஸோ அந்த வெண்புள்ளி நோய் ஒரு வகை என்றால், இந்த சின்ன சின்னதாக வயதானோருக்கு வரும் புள்ளிகள் வேறு. அது வந்து ரொம்ப பெரிதாக மாறாது, ஒரு மேக்சிமம் 5 மில்லிமீட்டர், அதாவது ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவு தான் வளரும். இப்போ நிறைய சிலருக்கு நிறைய புள்ளிகள் வரலாம், அவங்க அவங்களோட தோலில் இருக்கிற வறட்சி தன்மையை பொறுத்தும், வெயில்னால் ஏற்படுற டேமேஜை பொறுத்தும் அந்த வெண்புள்ளிகள் அதிகமாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். இது நார்மலாக இருக்கிறது. அதே மாதிரி கரும்புள்ளிகளும் வரலாம். அதே மாதிரி வெயில் அதிகமாக படுற இடங்களில் சின்ன சின்ன இந்த புள்ளிகளோட அளவு பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், 1/2 சென்டிமீட்டர் சைஸ் தான், கரும்புள்ளியாக இருந்தாலும் சரி வெண்புள்ளிகளாக இருந்தாலும் சரி. இந்த சைஸுக்குள்ளே வர புள்ளிகள்லாம் இது நார்மல்னு எடுத்துக்கலாம், அதாவது நம்ம வயதாகும் போது ஏற்படக்கூடிய மாற்றங்களாக எடுத்துக்கலாம். வெயிலிருந்து பாதுகாக்கிறது தான் இதுக்கு ப்ரிவென்ஷன் மெத்தடு. ஸோ எகெயின், ரொம்ப அதிகமாக வெயிலில் வேலை இருக்குன்னா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும்.
1: ஆனால் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெயிலில் போகிறது நல்லதுன்றாங்க இல்லைங்க சார்?
0: ஆமாம்.
1: எந்த வெயிலில் போகிறது நல்லதுங்க சார்?
0: இளம் வெயில் தான் எப்பயுமே நல்லது. ரொம்ப அனலான வெயில், இப்போ நம்ம காலையில் இப்போ பார்த்தோன்னா ஒரு 10 மணிலேருந்து இப்போ சாயங்காலம் ஒரு 3-4 மணி வரைக்கும் அனல் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அனலான வெயிலில் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணும்போது டேமேஜ் வரும், தோல் வந்து சிலருக்கு வெந்தே போயிடும், தோல் வந்து இப்போ சன் பேர்ன் மாதிரி. ஸோ இந்த பர்டிகுலராக இப்போ இருக்கிற சீசனில் அந்த மாதிரி அனலான வெயில், அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, அது அதிகமாக இருக்கிற வெயிலில் போகிறது அவ்வளோ ஏற்றது இல்லை. பட் அதுக்கு முந்தின வெயில் இருக்கு இல்லையா, அந்த மைல்டாக இளம் வெயில், அதாவது சூடு இல்லாத அந்த வெளிச்சம் மட்டும், அதுதான் நமக்கு ஆக்சுவலாக தேவை. அந்த அது 9 மணிக்கு முன்னாடி இருக்கிறதோ இல்லை 4 மணி 4 5 மணி தாண்டி இருக்கு, அந்த வெயிலில் நம்ம அது அது நம்ம நம்ம மேலே படுறது வந்து அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து நமக்கு நல்லது. ஏன்னா அந்த ஸ்கின்ல ஸ்கின்னோட பராமரிப்புக்கும் அந்த இன்னொன்று விட்டமின் டின்னு சொல்லுவாங்க, அது வந்து தோலும் ஒரு பகுதி, அது உணவுலேருந்து வந்தாலும் அது தோல் ஒரு பகுதி அது விட்டமின் டி ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து அந்த மாதிரி இளம் வெயில் நம்ம ஸ்கின்ல படுறது வந்து நல்லது.
1: ஓகேங்க சார். ஒரு காலர் வராங்க, அவங்களோட பேசிடலாம் சார். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். கடலூர்லேருந்து வெண்ணிலா பேசுகிறேன் மேம்.
1: ஓகே வெண்ணிலா மேம், உங்களுடைய சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க.
2: வணக்கம் டாக்டர். ஹலோ.
0: ஹலோ.
2: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: வந்து இந்த கண்ணுக்கு கீழே ஒரு கருப்பா இருக்கு, வயசு வந்து 30 இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து இந்த கண்ணுக்கு கீழே வந்து கருப்பா இருக்கு, ஒரு மாதிரி வட்ட சைஸ்ல இருக்குது. அப்படியே அவங்க அது போக மாட்டுது, அவங்க எது எதுவும் குளிச்சாலும் மஞ்சள் கிஞ்சி போட்டாலும் கஸ்தூரி மஞ்சள்லாம் போட்டு பார்க்குறாங்க, அதனால அது போக மாட்டுது. அது வந்து நெடுக்க பக்கத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நெடுக்க பரவுற மாரி வருது சார். அது எதனால? அது ஒன்று கேட்கணும். அதுக்கு என்ன ஆயில்மெண்ட் இருக்குமா? அதுதான்.
0: என்ன வயசுங்க அவங்களுக்கு?
2: 30 இருக்கும் சார்.
0: 30ங்களா? கண்ணுக்கு கீழே கருவளையம் மாதிரி சொல்றீங்க.
2: கருவளை இல்ல சார், கருவளை இல்ல, இந்த கண்ணம் இருக்குல்ல கண்ணத்துக்கு கிட்ட, இந்த நடு இதுக்கிட்ட
0: கண்ணத்துல சொல்றீங்க இல்லையா, நடு முகத்துல?
2: ஆமா, நடு இதுல வருது சார். அதே மாதிரி இந்த ஓரத்துல அதே மாதிரி வரதுக்கு கொஞ்சம் டிக்கி டிக்கா வர மாதிரி வருது சார்.
0: ஆமா, இதுதான் நான் இந்த முன்னாடி ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கு சொன்ன மெலாஸ்மான்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்க சொல்றதோட டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த கருந்திட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வகை தோல் பிரச்சனை தான் இது. இதுக்கு நீங்கள் வந்து அதான் வெயிலேருந்து சன்ஸ்கிரீன் மாதிரி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டாவது அதுக்கு சில ஆயின்மெண்ட்ஸு க்ரீம்ஸ் இருக்கும், அதை போட்டு தான் குறைக்க வேண்டியிருக்கும். ஸோ இது இந்த கருந்திட்டில் சில வகைகள் உண்டு, அது நேரில் பார்த்தா தான் நம்ம அது எந்த வகைன்னு பார்த்தா அது தகுந்த மாதிரி மருந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைன்னு விருப்பப்பட்டால் அவங்க வந்து தோல் மருத்துவ நிபுணரை அணுகி அதுக்குரிய மருந்து சாப்பிட வேண்டியிருக்கும். சில டைம் அதிகமாக பரவுதுன்னா சில மாத்திரைகள் கொடுப்பாங்க, இல்லைன்னா மெயினாக ஆயின்மெண்ட் இருந்தாலே போதும்.
1: ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ இல்லை மேம். ஸோ நேயர்களே, இது குறித்து அதாவது முதியோர்களுக்கான சரும பராமரிப்பு குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்களும் டாக்டரை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்திற்கு விளக்கம் பெறலாம். 2271760 மற்றும் 2271770 என்ற இந்த எண்களில்
3: இந்தியா.

0: மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்ல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்.
3: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

0: முதியோர்களுக்கான சர்ம பராமரிப்பு குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தோல் மருத்துவ நிபுணர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் எம் விஜயகுமார் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. சோ நேயரும் காத்துக்கிட்டு இருக்காரு அவருடைய சந்தேகத்தை கேட்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் நாராயணன் பேசுறேன். ஏ நாராயணன்.
0: ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க சார்.
2: ஹலோ சொல்லுங்க.
1: நான் வெங்கடானா இருந்து பேசுறேன். எனக்கு ஏஜ் வந்து 82 ஆகுது, 82 ஆகுது.
2: சொல்லுங்க.
1: எனக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா, 3 மாசமா அந்த அரிப்பு இருக்கு. நீ சொல்ற மாதிரி மாய்ஸ்சரைஸ் யூஸ் பண்ணாலும் அது வந்து சில நாள்ல இருக்கு, சில நாள் இல்ல. ரெண்டாவது நைட்லதான் ஜாஸ்தி அரிப்பு இருக்கு. நான் உங்களை நேர்ல சந்திச்சு என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு பாத்துட்டு கன்சல்ட் பண்ணலாம்னு இருக்கேன். நீங்க என்னென்ன டேஸ்ல இருப்பீங்க சார் ஹாஸ்பிட்டல்ல? என்னென்ன டேஸ் இருப்பீங்க? உங்களுக்கு யூனிட் என்ன டேஸ் சொல்ல முடியுமா?
2: நான் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் இருக்கிறேன். நான் எல்லா நாளும் அவைலபிள், திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் இருப்போம், ஓபிடியில் இருப்பேன்.
1: அப்படியா? சரி சரி சார். அதான் அது அது வேற இன்னொன்று ப்ராப்ளம் என்னன்னா, அந்த அந்த இடத்துல அரிப்பு இருக்கிற இடத்துல ஸ்கின்னு கலர் மாறுது.
2: வெறும் ட்ரை ஸ்கின் இல்ல அந்த இதனால அரிப்பு இருந்தா மாய்ஸ்சரைசர்ல கண்ட்ரோல் ஆயிடும். இல்லைன்னா காலுக்கு முட்டிக்கு கீழே அந்த ஏரியானா அது வேற ஏதாவது எக்ஸிமாவா இல்ல அந்த காலில் அந்த சில பேருக்கு அந்த ரத்த ஓட்டம் குறைபாடு இருக்கும், அதனால சில அரிப்பு தன்மை வரும். அந்த மாதிரி இருக்கா என்னங்கிறது கொஞ்சம் நேரில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் கூட சில ஆயின்மெண்ட் ஏதாவது தேவைப்படலாம். இல்லை ரொம்ப அலர்ஜி மாதிரி இருந்தால் மாத்திரைகளும் தேவைப்படலாம். அது கொஞ்சம் நேரில் பார்த்தா நல்லாயிருக்கும்.
1: முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கணுக்கால் கிட்ட தான்,
2: அதான்
1: அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு.
2: கணுக்கால் கிட்டனா அதான், அது நம்ம வந்து சிலருக்கு இந்த ஸ்டேசிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த வாரிகோஸ் வெயின் மாதிரி, அதனால அந்த இடத்துல கொஞ்சம் அரிப்புத்தன்மை கருப்பாகிறது அப்படி இருக்கலாம். ஸோ அது நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுக்கலாம்.
0: முதியவர்கள் எந்த SPF அளவுல சன்ஸ்கிரீனை பயன்படுத்தலாம்? சன்ஸ்கிரீன் சொல்லிட்டீங்க, எந்த அளவு இருக்கணும் சார்?
2: SPF-னா சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். அதாவது அந்த சன்ஸ்கிரீனுங்கிற பொருள் வந்து நம்ம வெயில் மேலே படும்போது அதை எந்த அளவு நம்மளை பாதுகாக்குது அப்படின்னு கொண்டு வரப்பட்ட ஒரு நம்பர், அவ்வளோதான் அது. ஸோ SPF வந்து இப்போ 10 இருக்கும், 15 இருக்கும், 30, இப்போலாம் சில கம்பெனிஸ் வந்து 100 கூட சொல்கிறாங்க. அந்த அளவு கூட சன்ஸ்கிரீன்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் நார்மலாக நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது நார்மல் ஸ்கின்னு வெயிலேருந்து ப்ரொடெக்ஷன்னா 30+, 30+ மேலே இருக்கணும். ஸோ இந்த 30 SPF 30+ சூஸ் பண்ணுறது நல்லது. ரொம்ப வெயிலில் நம்ம வெளியே போகிறோம் இல்லைன்னா நமக்கு தோலில் வந்து டேமேஜ் ஆகுதுன்னா, அதாவது வெயில்னால டேமேஜ், சில பேர் வெயில்னால அலர்ஜிஸ் வரும். இப்போ வெயில் படுற இடங்களில் அரிப்புத்தன்மை, தடிப்பு அந்த மாதிரி வரும். அப்படி இருக்குது ஸ்கின் டேமேஜ் இருக்கிறவங்க வந்து 50+, அதாவது SPF வந்து 50 மேலே இருக்கிறது சூஸ் பண்ணணும். அதை தவிர சன்ஸ்கிரீன் டைப் வந்து உங்கள் ஸ்கின் டைப்பை பொறுத்து சூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்ம சிலருக்கு எண்ணெய் பசை அதிகமாக இருக்கிறவங்க ஸ்கின்னாக இருக்கும், இல்லை சிலருக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கின் டைப்பு இல்லைன்னா நார்மல் ஸ்கின், இது நடுவில் இருக்கிறது. ஸோ இந்த 3 ஸ்கின் டைப்பை பொறுத்து அந்த சன்ஸ்கிரீனை சூஸ் பண்ணணும். இது ஒன்று. ஆனால் SPF-ங்கிற கணக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு நம்ம தோலை பாதுகாக்கிறதுக்கு 30+ 30 மேலே இருக்கணும். தோலில் ஏதாவது நோய் இருக்குது இல்லை அலர்ஜி இருக்குன்னா 50 மேலே இருந்தால் நல்லது.
0: ஸோ ஓகே, எதுவாக இருந்தாலுமே மருத்துவரை வந்து அணுகி
2: உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு சன்ஸ்கிரீன் சூஸ் பண்ணுறது நல்லது.
0: ஓகேங்க சார், ஒரு காலர் வராங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார்.
2: இந்திரா காந்தி ஹாஸ்பிட்டல் வந்து அந்த பீச் பக்கத்துல இருக்குதுங்களா? இது வந்து பொது மருத்துவமனை.
1: ஆமா ஆமா சார், அதான்.

0: இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை, ஜிஹெச், கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்,
1: பீச் கிட்ட இருக்குது இல்லையா? சரி,
0: பீச் கிட்ட இருக்கிற ஆஸ்பத்திரி. ஆமாம்
1: ஆமாம், அது கதிர்காமன்
0: கதிர்காமன் இல்லை, இது வந்து அந்த பீச்சு கிட்ட இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரி. ஆமாம்
1: ஆமாம் ஆமாம், யூகோ பேங்க் பக்கத்தில் இருக்கு.
0: ஆமாம், கரெக்ட். ஆமாம்,
1: தேங்க்ஸ் சார்.
0: தேங்க்யூ, தேங்க்ஸ்.
2: ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்கின் பிரச்சனை வந்தது அப்படின்னாலே டாக்டர் சொல்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் தண்ணி எந்த அளவுக்கு குடிக்கிறீங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்கிட்டையும் இருக்கும்.
0: ஆமாங்க.
2: அப்போ எந்த அளவுக்கு தண்ணி நம்ம குடிக்கணும் சார்?
0: இது வந்து நம்ம தோலில் நீர் சத்து முக்கியம். அதாவது நம்ம அந்த எண்ணெய் பசை சொன்னோம் இல்லையா, அந்த எண்ணெய் தன்மையை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீர் சத்து ரொம்ப அவசியம். ஸோ அதுதான் ஹைட்ரேஷன் சொல்கிறோம். ஸ்கின் வந்து நீர் சத்து அது இப்போ தேவையான அளவு இருந்தால் தான் அதோட அந்த அந்த தோலுங்கிற உறுப்போட ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வெயில்னாலே இந்த அளவு வெப்பம் இருக்கிற டைமில் ஒருத்தர் வந்து 2.5-3 லிட்டர் அளவாக இது குறைஞ்சபட்சம் தண்ணீர் தேவைப்படும். அதை தவிர்த்து நாம் செய்கிற வேலையை பொறுத்து அதிகமான வேர்வைத்தன்மையோ அந்த மாதிரி நமக்கு நீர் சத்து வேர்வையில் அதிகமாக வெளியே போகிற மாதிரி இருந்தால் இன்னும் அதிகமாக கூட தேவைப்படலாம். ஸோ நார்மலாக ரிக்குயர்மெண்ட் வந்து அட்லீஸ்ட்டு 2.5-3 லிட்டரு. பட் இந்த வயதானோர் நம்ம இப்போ பேசும்போது சிலருக்கு வந்து வேறு சில நோய்கள் இருக்கலாம். ஸோ இப்போ கிட்னி பிரச்சனை இருந்தால் டாக்டர் வந்து ஓரளவு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அதையும் பார்க்கணும். இப்போ லிவர் ப்ராப்ளமோ இல்லை கிட்னி ப்ராப்ளமோ இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இவ்வளோ தான் நீர் சத்து எடுக்கணும்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. சிலருக்கு 500 ml சொல்லலாம், 1 லிட்டர் 1.5 லிட்டர் அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அட்வைஸ் பண்ணி இருக்கிறவங்க வந்து அவங்க டாக்டர்ஸ் என்ன அளவு இப்போ கிட்னி பார்க்குற டாக்டரோ அவங்க என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவு நீர் தான் எடுத்துக்கணும், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது.
2: ஓகேங்க சார். ஸோ ஸ்கின் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான உணவு முறைகளை பின்பற்றணுங்க சார்?
0: தோலுக்கு தேவையானதுனால் 2 முக்கியமானது, ஒன்று வந்து புரத சத்து அதாவது புரோட்டீன், 2வது வந்து விட்டமின்ஸு. விட்டமினில் மெயினாக தேவை பி விட்டமின்னு அண்டு ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க, ஏ விட்டமின், சி விட்டமின். இதுதான் முக்கியமாக தேவையானது. இது இருக்கிற பொருட்கள்னு பார்த்தா புரத சத்துனால் நம்ம மாமிசம் அது மாதிரி இது கறி வகைகள் எடுத்துக்குவாங்கன்னா எல்லா கறி வகைகள்லையும் இருக்கும். முக்கியமாக மீன் சத்து நல்லது. இந்த சின்ன வகை மீன்லாம் சொல்கிறோம்ல, அந்த எசென்ஷியல் ஃபேட் இல்லை எசென்ஷியல் ஆயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, உடம்புக்கு நல்ல கொழுப்பு தன்மை கொடுக்கக்கூடிய எண்ணெய் சத்து இருக்கிற மீன்கள், சின்ன வகை மீன்கள் சாப்பிட்றது நல்லது. அது தோலுக்கும் நல்லது, அந்த இஎஃப்ஏங்கிற சத்து வந்து சேரும். இது தவிர நீங்கள் காய்கறிகள் அதிகமாக உட்கொள்ளணும். கீரை வகைகள் தான் மேக்ஸிமம், அது வந்து கீரை வகைகளில் நிறையா பி விட்டமின்ஸ் இருக்கும். அதனால் எல்லா விதமான கீரை வகைகள் அண்ட் பச்சை கலர் காய்கறி எல்லாத்துலேயுமே பி விட்டமின் அதிகமாக இருக்கும். நம்ம நார்மல் நாட்டுக்காய் மாதிரி எடுத்திங்கனாலே வெண்டைக்காய் அவரைக்காய் இந்த மாதிரி எல்லா காயிலுமே பி விட்டமின் சத்து அதிகமாக இருக்கும். இது தவிர்த்து இந்த கலர்டு வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, இந்த கேரட்டு பீட்ரூட் இந்த மாதிரி காய்கறிகளில் ஏ விட்டமின் சத்து அதிகமாக இருக்கும். பழ வகைகள்லையும் இந்த மஞ்சள் இல்லை ஆரஞ்சு கலர் இருக்கிறதுல ஏ விட்டமின், சி விட்டமின். இதை முக்கியமாக இந்த ஆரஞ்சு சாத்துக்குடி இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு மற்ற எல்லா பழவகைகளுமே உங்களுக்கு வந்து அந்த விட்டமின் சத்து அதிகமாக இருக்கும். ஸோ பேலன்ஸ்டு டயட், அதான் புரதமும் வேண்டிய அளவு இருக்கணும், ப்ளஸ்ஸு காய்கறி வகைகள் கீரை வகைகள் அண்டு பழ வகைகள் இது பேலன்ஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த எல்லா விதமான விட்டமின்ஸும் கிடைக்கும்.
2: ஓகேங்க சார். ஸோ நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மெடிசன் எடுத்துப்பாங்க வயசானவங்க.
0: ஆமாம், மெடிக்கேஷன்.
2: மெடிசன் எடுத்துக்கிறதுக்கும் உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்காங்க சார்?
0: இது வந்து இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ஏஜ்டு இப்போ ஏஜாக நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 75-80% இப்போ பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா எபவ் 60 இயர்ஸ் 2-3 வகை மருந்துகளில் இருப்பாங்க. ஒரு ஹைப்பர் டென்ஷன் அதாவது ஹை பிளட் ப்ரெஷருக்கு பிபி மாத்திரை, சுகர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் குறைக்கிற மாத்திரை, சில டைம் இருதய சிகிச்சைக்கு மாத்திரை. ஸோ சில பேஷன் தான் என்கிட்ட வரவங்களாம் ஒரு 8 மாத்திரை இல்லை 10-12 மாத்திரை எடுத்துக்கிறவங்களாம் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து பல மாத்திரைகளில் தோல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சில மாத்திரைகள் எடுக்கும்போது தோல் வறட்சித்தன்மை, தோல் அரிப்புத்தன்மை, இப்போ நீங்கள் ஹார்ட்டுக்கு மாத்திரை எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கான டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, பிளட் தின்னர்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தோலில் வந்து அந்த ரத்தம் உறையத்தன்மை கம்மியாக இருக்கிறதுனால

0: அவங்க லேசான ஒரு எங்கேயாவது இடிச்சுக்கிட்டாங்க கொண்டுக்கிட்டாங்க கூட ரத்த கசிவு தோலில் ஏற்படும், பர்பியூரான்னு சொல்லுவோம், ஒரு மாதிரி சிவப்பாக கசிஞ்ச மாதிரி வரும். ஸோ இதெல்லாமே வந்து மாத்திரை மருந்துகளில் வரலாம். ஸோ இதுக்கு உடம்புக்கு ரொம்ப பாதிப்பு கொடுக்கலைன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம், நீங்கள் உங்களுக்கு எசென்ஷியலான மருந்தை சாப்பிட்டுக்கிட்டு இதுக்குரிய அடிஷ்னலாக ஆயின்மெண்ட்ஸோ க்ரீம்ஸோ யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ரொம்ப பாதிப்பு இருக்குன்னா அது அந்த தோல் மருத்துவ நிபுணர் பார்த்து முடிவு செய்யணும். ஸோ அவர் அதிகமாக இது பண்ண பாதிப்பு இருக்குன்னா அவர் அந்த கன்சர்ன்டு, இப்போ நீங்கள் ஒரு இருதய மாத்திரையோ இல்லை ஒரு சர்க்கரை நோய்க்கு மாத்திரையோ எடுக்கிறீங்கன்னா அந்த நிபுணர்கிட்ட அதை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க அதை மாற்றுறதுக்கு இது பண்ணும். ஸோ இது வந்து நீங்களாக எதுவும் செய்ய தேவையில்லை. அது ஏதாவது பிரச்சனை அதிகமாக இருக்குதுன்னு அந்த தோல் மருத்துவ நிபுணர் முடிவு பண்ணார்னா அவங்க வந்து கன்சல்ட் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணலாம்.
1: ஓகேங்க சார், ஒரு காலர் வராங்க, அவங்களோட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஆ மேம் வணக்கம், நான் சந்திரசேகர் பேசுகிறேன், வேலூர் காட்பாடியிலேருந்து.
1: சார், உங்களுடைய சந்தேகத்தை டாக்டர்கிட்ட கேளுங்க.
2: ஆ வணக்கம் டாக்டர்.
0: ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள்.
2: ஆ ரெண்டு கேள்விகள் இருக்குது.
1: ம், சொல்லுங்கள் சார்.
2: ஆ அதாவது இந்த

0: அவங்க வந்து கன்சல்ட் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணலாம்.
1: ஓகேங்க சார், ஒரு காலர் வராங்க, அவங்களோட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஆ மேம் வணக்கம், நான் சந்திரசேகர் பேசுகிறேன், வேலூர் காட்பாடியிலேருந்து.
1: சார், உங்களுடைய சந்தேகத்தை டாக்டர்கிட்ட கேளுங்க.
2: ஆ வணக்கம் டாக்டர்.
0: ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள்.
2: ஆ ரெண்டு கேள்விகள் இருக்கு.
1: ம், சொல்லுங்கள் சார்.
2: ஆ அதாவது இந்த ஸ்கின் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்கின் ரிலேட்டடான இஷ்யூஸ் வரும்பொழுது அந்த ஸ்கின்ல பொறி பொறியா வருவதற்கான அந்த காரணம் அப்படிங்கிறது என்ன, அது வந்து எதனுடைய அறிகுறி, அது ஒன்றும். ரெண்டாவது வந்து இந்த சிலருக்கு வந்து அந்த ஸ்கின்ல பாத்தீங்கன்னா இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படின்னு இல்லாம ரொம்ப ட்ரையாவே இருக்கும் அந்த ஒரு ஸ்கின் அப்படிங்கிறது, அவங்களுக்கு ரொம்பவே ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி தரும். இதற்கு என்ன காரணம், இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் எப்படி தங்களுடைய லைஃப் ஸ்டைல மாடிஃபை பண்ணிக்கலாம், இதை பத்தி சொல்லுங்களேன் டாக்டர்.
0: சரிங்க, இப்போ நாம் இந்த டாபிக் வந்து இப்போ நான் வயதானோர் தோல் இதுன்னு, அதனால் அந்த ஆங்கிள்லேருந்து உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் முதல் இது வந்து இந்த பொறி பொறியாக வருதுன்னு கேட்டிங்க. ஸோ இது வந்து தோலில் எக்ஸிமான்னு சொல்லுவோம், ஒரு அலர்ஜி தன்மை அது இருந்ததுன்னா, ஒரு அரிப்புத்தன்மையோ அலர்ஜி தன்மையோ இருந்தால் தோலில் பொறி பொறியாக வரும். இப்போ வந்து இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு இப்போ அந்த வெயிலோட அனல் தன்மையும் டெம்பரேச்சர் இதுவும் அதிகமாக இருக்கிறதுனால அதுலேயே ஸ்கின் டேமேஜ் ஆகி இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தோலில் பொறி பொறியாக வேர்க்கூறுவோ இல்லை வேர்க்கூறுவை தாண்டி ஒரு அலர்ஜி தன்மையாக மாறுற அளவுக்கோ ஒரு அரிப்பு தன்மை இருக்கிற மாதிரி பொறி பொறியாக எரப்ஷன்ஸ் வரும். இதெல்லாமே எக்ஸிமான்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பொறி பொறியாக வர்றதுங்கிறது ஒரு ஜென்ரல் டேர்மு. இதை வந்து நம்ம நேரில் பார்த்தோன்னா என்ன விதமான எக்ஸிமா, அது என்ன டைப்பில் இது பண்ணணும், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது டிசைட் பண்ண முடியும். ரெண்டாவது, நீங்கள் வந்து வறட்சி தன்மை பற்றி கேட்டிங்க இல்லையா,
1: இல்லை கட் ஆயிடுச்சுங்க சார் லைன். சரி, ஆமாம், ட்ரை ஸ்கின் பற்றி,
0: ட்ரை ஸ்கின் பண்ணி கேட்டாங்க. அந்த வறட்சி தன்மைங்கிறது வந்து தோலில் இருக்கிற அந்த எண்ணெய் பசை, அதான் ஏஜ் பர்சன்னா அவங்களுக்கு வந்து ஏஜ் ஆவாக தானாகவே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த எண்ணெய் பசை தன்மை குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து நாம் எக்ஸ்டர்னலாக வெளி இதில் இருந்து நாம் மாய்ஸ்சரைசர் க்ரீம்ஸ் இருக்கு இல்லையா, நான் தான் முன்னாடியே சொன்னேன், அது மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து மைல்டாக இருக்கணும், ரொம்ப வாசமான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண வேண்டாம், கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கிற மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண வேண்டாம், சிம்பிளாக கொஞ்சம் லைட்டாக ஸ்கின்ல ரொம்ப ஒட்டாமல் கொழகொழப்பு தன்மை இல்லாமல் இருக்கிற அளவுக்கான மாய்ஸ்சரைசர்ஸு. முக்கியமாக இந்த சில பொருள் சொல்லுவோம், இந்த செரமைட்ஸுன்னு சொல்லுவோம், அந்த செரமைட்ஸுங்கிறது தோலில் நார்மலாக அந்த ட்ரை ஸ்கின் ஆகாமல் இருக்கக்கூடிய நார்மலாக உற்பத்தி ஆகிற ஒரு பொருள், அது வந்து குறைய ஆரம்பிக்கும், அந்த சீபம்லாம் குறையுதுல அதனால். ஸோ அது மாதிரி இருக்கிற மாய்ஸ்சரைசர்ஸ், அது கலந்த மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணால் நல்லது நமக்கு.
1: ஓகேங்க சார். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேள்விகளுக்கு, அதாவது நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருந்தீங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு கேள்விங்க சார், இப்போ முதியோர்களுடைய அவங்களுடைய சருமத்தை வந்து ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க டெய்லியும் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை சொல்லுங்கள் சார்.
0: அதுதான், அது டெய்லினா இப்போ அவங்க வந்து ஸ்கின்னை வந்து க்ளீனாக இருக்கணும், அதாவது நான் இப்போ வயசாகுது நான் குளிக்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ ஏஜ் ஆனாலும் நம்ம வந்து ரெகுலராக பாத் எடுக்கணும், பாத் எடுக்கிறது தப்புலாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஆனால் ரொம்ப நேரம் ஈரத்தில் இருக்க வேண்டாம், கொஞ்சம் ஒரு கம்மியான நேரம் ஈரத்தில் பாத் எடுத்தால் போதும். சோப்பு யூஸ் பண்ணுறது அதான் முடிஞ்ச வரைக்கும், ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்கின்னுக்கு எண்ணெய் பசை கொடுக்குற மாதிரி, இப்போ மாய்ஸ்சரைசிங்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி எண்ணெய் பசை கொடுக்குற மாதிரி சோப்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. எந்த சோப்பு எது யூஸ் பண்ணாலும் கெமிக்கல்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரியும், ரொம்ப ஒரு ரஃப் ரூல்னா ரொம்ப வாசமாக இல்லாதது, ரொம்ப கலராக இல்லாதது, முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் கலரு, கிட்டத்தட்ட பேபி சோப்ஸ் மாதிரி அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. அது ஒன்று, ரெகுலராக ஸ்கின்னை வந்து ஆயிலினஸ் மெயின்டைன் பண்ணுறது, அதை ஏதோ சாதாரண தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் வந்து அந்த மாய்ஸ்சரைசிங் ஆஃப் த ஸ்கின், அது ட்ரை ஆகாமல் ப்ரிவென்ஷனில் இருக்கிறது, அதிகமான வெயில் படாமல், அதாவது அதிகமானனா வெயிலே படாமல் இருக்க சொல்ல, அதிகமான வெயில் ரொம்ப சூடான வெயில் படாமல் பாதுகாத்துக்கிறது, அதில் அவசியம் போயே தீரணுன்னா கொஞ்சம் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கணும், ஹெல்த்தி மைண்ட் செட்டு, அதாவது நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கிறோன்னு நினச்சி ஸ்கின்னும் ஹெல்த்தியாக இருக்கும். ஃபுட்டு வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ புரத சத்து அதிகமாக இருக்கிற மாதிரியும் காய்கறிகளும் பழங்களும் அதிகமாக இருக்கிற மாதிரியும் ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிட்டால் நம்ம ஸ்கின் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும்.
1: ஓகேங்க சார். ஸோ முதியோர்களுக்கான சரும பராமரிப்பு குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தின் தோல் மருத்துவ நிபுணர் மற்றும் துறைத் தலைவர் டாக்டர் எம் விஜயகுமார் அவர்கள் தான் நம்மளோடு பங்கேற்று

0: கேட்ட கேள்விகள் மட்டுமல்லாம நேயர்கள் கேட்ட பல கேள்விகளுக்கும் ரொம்பவே விரிவாகவும் தெளிவாகவும் பதில் கொடுத்தீங்க. உங்களுக்கு நிலையத்தின் சார்பில் நன்றிகள் சார்.
1: நன்றிங்க, நன்றிங்க.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திரு இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
3: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: தோ உடனே நானும் டியூன் பண்ணி

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். அலையோடு விளையாட நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. நேரம் 5:11. காற்றலையோடு கடல் அலையும் இணையும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. ஆமாங்க, சோ நான் உள்ள ஸ்டுடியோல இருக்கேன். நம்ம ஆர்ஜே அந்த்வான் தாங்க பீச்சுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. எந்த பீச்சுக்கு போயிருக்காரு அப்படின்னு அவரையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: அனைவருக்கும் இனிய ஒரு மதிய வணக்கத்தோட உற்சாகமான இந்த நேரத்துல அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே பூஜா சொன்ன மாதிரி இருக்காங்க. நான் தான் உங்களுடைய எவர் ஃபேவரட்டான ஆர்ஜே அந்த்வான். பாண்டிச்சேரி பீச் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு இடமா அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பாண்டிச்சேரியன்ஸ் மட்டும் இல்லைங்க, வெளிநாடு வெளி மாநிலம் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் பாண்டிச்சேரி பீச். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதோட விளையாட்டு நிகழ்ச்சியும் ஒரு பீச் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வகையில இன்னைக்கு நான் சீஸ் பண்ண பீச் எது அப்படின்னா பாண்டிச்சேரி மக்களுடைய எவர் ஃபேவரட்டான பாண்டி மெரினா தான். ஸோ இன்னைக்கு பாண்டி மெரினால இருந்து நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம ஷோல முதலாவது பேசுவாங்க, வாங்க வந்து பேசுவோம். வணக்கம்.
3: வணக்கம் ப்ரோ.
2: வணக்கம் ப்ரோ. வணக்கமே பயங்கரமா இருக்கு. பேர் சொல்லுங்க.
3: என் பேர் விஷ்ணு.
2: விஷ்ணு சார் எங்க இருந்து வரீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: அடியூர்ல இருந்து வரோம் ப்ரோ. லாயரா இருக்கும்.
2: லாயரா இருக்கீங்க, பயங்கரம். இந்த நேரத்துல பீச் வர காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாமா?
3: வாரத்துல 7 நாளும் பீச் வருவீங்க?
2: வாரத்துல 7 நாளும் பீச் வருவீங்க. சரி, 7 நாளும் எந்தெந்த பீச்?

0: மெரினாக்கு மட்டும்தான் வருவீங்களா இல்ல அதை தாண்டி வேற பீச்சஸ் ஏதாவது போவீங்களா?
1: மெரினா தான்
0: வரும். பக்கத்துலயே இருந்தாலும் மெரினாக்கு பீச் திருப்பிடுவீங்க.
1: எல்லாமே நமக்கு பக்கமா இருந்தாலும் மெரினா பீச் வரும்போது கொஞ்சம் ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். பக்கம் கூட
0: போறது வாரத்துல 7 நாளும் ஒரு வந்து சொல்லுங்க இல்லையா. இந்த 7 நாளையும் எப்படி வருவீங்க? தனியா வருவீங்களா, ஃப்ரெண்ட்ஸோட வருவீங்களா இல்ல ஃபேமிலியோட வருவீங்களா?
1: எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸோட தான் ப்ரோ.
0: எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸோட தான். இன்னும் மட்டும் தனியா வந்துருக்கீங்க?
1: நான் தனியா வரேன், என் ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்கேன்.
0: அப்படியா? நானும் அவங்களை தனியா பாத்துக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க தனியா உட்காந்து ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தீங்களா, அதனால நீங்க தனியா வந்துருக்கீங்க.
1: சாப்பிடறதுக்காக வாங்கிட்டு வரேன்னு போனாங்க.
0: ஒன்னும் வரல. சரி ஓகே, இப்ப சாப்பிட பீஸ்கொண்டா என்ன நல்லா நீங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லுங்க.
1: நம்ம மோஸ்டா எதுவும் இங்க வந்து எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டோம். அங்க இருந்து வந்து பேக் பண்ணிட்டு வந்துருவோம்.
0: அங்கிருந்தே பேக் பண்ணிட்டு வந்துடும். பட்ஜெட் கொஞ்சம் கம்மி ஆயிடும். சரி, அப்படி பேக் பண்ணிட்டு வந்தா என்ன பேக் பண்ணிட்டு வருவீங்க அதை சொல்லுங்க, தெரிஞ்சுக்குவோம்.
1: கேக் ஐட்டம் தான், கேக் ஷாப்.
0: அங்கிருந்து வரும்போதே பேக் பண்ணி எடுத்துட்டு வந்து இங்க சாப்பிட்டு வரீங்க. சில பேர் நான் பீஸ் பண்ண ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னுவாங்களே, அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது இப்ப நீங்க வந்து சின்ன பிள்ளையில வச்சுக்கோமே ஃபேவரட்டான ஒரு டிஷ் பீஸ் பண்ணாங்க நான் சாப்பிடுவேன் அப்படின்னா
1: டீ ஃபுட்,
0: டீ ஃபுட் சாப்பிடும். ஒரு சூப்பர் பவர்ங்களா, அதாவது ஒரு சூப்பர் பவர், ஒரு ஒரு
1: மாட்டாங்க
0: நினைக்கிறேன். ஒரு இன்சிடென்ட்
1: நல்லவாட்டு
0: ரொம்ப அப்படியே பயங்கரமான யோசிக்க வேண்டாம் சின்ன சின்னதா அப்படியே ஷார்ட் அண்ட் சுவீட்டா யோசிக்கலாம். ஆனா இதுல நீங்க ஏதாவது தப்பா சொல்லிட்டு அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெனால்டி கேம் கொடுப்பேன். விளையாடுறதுக்கு ரெடியா
1: இருக்கும்.
0: இன்ட்ராக்ட் பண்ண நீங்க என்னென்ன பண்றீங்க, உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு இப்பதான் நம்ம கேம் செக்மெண்ட்லயே வரும். ஓகேங்களா, விளையாடுவோமா? சரி, ஃபர்ஸ்ட் நான் ஒரு கேள்வி கேட்கறேன், ரொம்ப சிம்பிளா கேள்வி. பொங்கல் ஃபெஸ்டிவல்
1: இருக்கு
0: ஒரு ஊர்ல வந்து, பொங்கல் ஃபெஸ்டிவல் ஆன உடனே அந்த ஊர் ஃபுல்லா ரோடு போட்டாங்க, என்னவா இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. பொங்கல் கை பிறந்தா வழி பிறக்கும்ல, அதனால அந்த ஊர்ல கை பிறந்ததுனால எல்லா ஊருக்கும் வழி போட்டாங்க.
1: ஒரு பழமொழியிலே நல்ல
0: காமெடி. பறவைங்களா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? பறவை பேர்ட்ஸ் தான் பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: சரி, அதுல ஒரு பேர்ட் எப்பயுமே மேக்கப் போட்டுட்டே இருக்குமா, எந்த பறவை
1: சொல்லுவேன்?
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுவேன் அப்படின்றீங்க, சொல்லுங்க.
1: மைனா.
0: நீங்க வந்து திருச்சின்னு அவுட் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். மைனா. சரி, அப்ப இன்னொரு கேள்வி கேக்குறேன். இதே மாதிரி சாடு இருக்குல்ல, காட்டுக்கு வரி கட்டுற ஒரு விலங்கு இரு சொல்லுங்க.
1: வரி குதிரையா?

0: கேரட் கேரட் ரைட் சரி இன்னொன்னு காக்காக்கு பிடிச்ச நாடு அது
1: காக்காக்கு பிடிச்ச நாடா ஆமா தெரியல ப்ரோ எனக்கு
0: தெரியலையா யோசிச்சு யோசிச்சு இதெல்லாம் யோசிச்சு சொன்னீங்களே மரத்துல காய்க்காத ஒரு காய் எந்த காய் சொல்லுங்க இந்த கொஸ்டின் தப்பா இன்னொரு கேள்வி மரத்துல காய்க்காத காய் எந்த காய் சொல்லுங்க மரம் இருக்குல்லப்பா மரத்துல நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வரல ஃப்ரூட்ஸ் ஆகும் போதே அது காயா தானே இருக்கும் அது காய் மரத்திலே காய்க்காத ஒரு காய் எந்த காய் ரொம்ப சிம்பிள் பயங்கரமான அவுட் ஆக மாட்டேன்டா அப்படின்னு காய் ஊறுகாய் வந்து எட்டு பொருள் அஞ்சு முட்டாய் ஓகே அடுத்தது ரைட்டு அப்புறம் என்னன்னா டக்டர் யோசிக்கூடாது யோசிச்சா அப்புறம் நீங்க நோக்கிய
2: நம்ம சத்து ஒண்ணு நுழையும் போது சாப்பிட்றதுதான்
0: சொல்லுவேன் அஞ்சு முட்டாய் இப்ப
1: சொன்னீங்களே
0: இருக்காதிங்க அடுத்தது வாங்க அடுத்தது
2: சாப்பிட்றதாயிட்டுதான்
0: சரி பஞ்சு முட்டாய் சொல்லுவாங்க அப்புறம்
2: அப்புறம் என் வாக்கிங்
0: வாக்கிங் எடுப்பாங்க போட்டோ எடுப்பாங்க
2: வேற என்ன லைட் ஹவுஸ் பார்ப்போம்
0: லைட் ஹவுஸ் பார்ப்போம் அடுத்தது
2: பறவைகள்
0: பறவைகள் பறக்கிறது பார்ப்போம் அடுத்தது ஒரு புடிச்ச ஒரு பெரிய நம்பர் ஒன்னு சொல்லுங்க அப்படின்னா தலைக்கேடு சொல்ல போறீங்க எப்படி சொல்ல போறீங்கன்னா ஒரு நம்பர் இங்கிலீஷ்லயும் ஒரு நம்பர் தமிழ்லயும் சொல்ல போறீங்க இந்த கேம் கடக்கணும் விளையாடணும் ஓகேவா ரெடியா ஒரு வார்த்தை தமிழ் ஒரு வார்த்தை ரெடி இல்ல நீங்க வேற ஏதாவது வார்த்தை ரெடியா ரெடி ஸ்டார்ட்டா அப்புறம் வந்து அழுவ
2: கூடாது ரெடி
0: 19 20 21 22 23 24 25 26 5 4 3 2 1 0 விடாமுயற்சி பயங்கர பயங்கர பட் ஆனா நடுவில் இருக்கு ஒரு ஒரு லேப்லாம் நீங்க பட் ஓகே சூப்பரா முடிச்சீங்க
2: கம்ப்ளீட் டாஸ்க்
0: கம்ப்ளீட் முடிச்சீங்கன்ற மாதிரி விடாமுயற்சியா வந்து முடிச்சீங்க எனிவே இவ்வளவு நேரம் கேட்டு உடனே பேசுறேன்னு சொல்லி போட்டிவா கேட்ட கேட்டுக்கலாம் பயங்கர ஜாலியா பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி எஃப்எம் கேட்கிற பழக்கம் எல்லாம் இருக்கா
2: எஃப்எம் ப்ரோ
0: தொடர்ந்து கேளுங்க நீங்களும் தொடர்ந்து எஃப்எம் ஓட இணைந்திருங்க ரெயின்போ புதுவை
3: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश
4: वंदे मातरम प्यारे देशवासियों आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं आज हम अमर शहीदों को नमन करते हैं और

5:19 ஆயாச்சு. அலையோட விளையாடு ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நம்ம ஆர்ஜே அந்துவானதாங்க நம்ம வந்து மெரினா பீச்க்கு அனுப்பியிருந்தோம். திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா காணாம போயிட்டாரு. சோ கிடைச்சிட்டாருங்க, பேசிடலாம் அவரோட. வந்ததுதான் வந்தாரு. என்னடா இது அந்துவான் கிடைச்சிட்டாரு அப்படின்னு பார்த்தோன்னா பயங்கர சவுண்டோட வந்திருக்காரு. ஸோ ஒரு பாட்டு கேட்டலாம், அப்புறோட மீண்டும் இணையலாம். இது FM ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு.

0: பேக் டு த ஷோ. இது அலையோட விளையாடு. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோ பார்த்தீங்க அப்படின்னா மெரினா பீச்ல இருந்தாங்க போயிட்டு இருக்கு கடி ஜோக் சூப்பர் பவர் ரேபிட் ஃபயர் கொஸ்டின் அப்படின்னு நம்ம அஜய் அந்தவான் அசத்திக்கிட்டு இருக்காரு. அடுத்ததா யாரோட பேச போறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ அலையோடு விளையாடு. நான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஜி சொன்ன மாதிரி தாங்க வாங்கி மெரினால இருந்து பேசிட்டு இருக்கேன். அந்த வகையில பாத்தீங்கன்னா அடுத்தது ஒருத்தவங்க ரொம்ப நேரமா அப்படி வாக்கிங் இருக்க வரைக்கும் போயிட்டு இருந்தாங்களா, வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டா நானும் பேசுறப்பா அப்படின்னு தெரியாம வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க. சாந்தி மேம் எங்க இருந்து வரீங்க? பக்கத்துலயா? ஓகே, ரெகுலரா எப்பவுமே வாக்கிங் வருவீங்களா? டெய்லி வருவீங்க? சரி, அப்ப உங்களோட தான் நிறைய விஷயம் கேட்டு போறோம். டெய்லி வரீங்க இல்லையா பீச்சுக்கு? டெய்லி ஏதாவது ஒரு மாற்றத்தை பாக்குறீங்களா அந்த பீச்ல? ஓகே ஓகே, அதுதான் கேக்குறேன். லீவ் நாள் ஒரு மாதிரி. இதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? அமைதியா இருக்கிறது நிறைய பேர் இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கா? அமைதி அமைதியோ அமைதியா இருக்கா? அமைதி நினைக்கிறேன். சரி ஓகே மேம், இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க பக்கத்துல இருந்தாலும் இங்க டெய்லி பீச் வந்துடுறது சொல்றீங்க. உங்களுக்கு பீச்க்கு எப்படி வர பிடிக்கும்? ஃபேமிலியோட வர பிடிக்குமா, ஃப்ரெண்ட்ஸோட வர பிடிக்குமா, இல்ல இந்த டெய்லி தனியாவே வருவீங்களா? மூணுமே எந்த ஆப்ஷனுக்கும் ஒன்னால பீச்சுக்கு வரல. பீச் எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு? ஏன்னா பக்கத்துலயே இருக்கீங்க, அப்ப வீட் பத்தி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சு வந்து இன்னொரு வீடு மாதிரி வீடு அடுத்த வந்துட்டு ஜாலியா பீச்சை பாத்துட்டு போனீங்க. சரி, இப்ப பீச் இப்ப நாங்களாம் பாத்தீங்கன்னா அங்க கிளம்பி வந்து பீச்சை பாத்துட்டு ஏதாவது சாப்பிடுவோம். இப்ப நீங்க பக்கத்துல இருக்கல, அடிக்கடி வருவீங்கல்ல, என்னெல்லாம் சாப்பிடுவீங்க அப்படி
2: வந்தீங்கன்னா?
1: இல்ல ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும்ப்பா, காலையில கிளம்பி ஒரு கூட எடுத்துட்டு
2: வந்துட்டா
1: மீன்லாம் வந்துட்டு ஜாலியா
2: கிடைக்கும்
1: ஒரு மூணு வாரம் கொடுக்குறாங்க. ஒரு சூப்பர் பவர், ஒரு பவர் வந்து டைம் டிராவல் பண்றது, இன்னொன்னு வந்து காலத்துல பறந்து போறது, இன்னொன்னு வந்து கடன் கடையில போறதுலாம். நீங்க எதை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு மூணு வாரத்துல எந்த வரம் உங்களுக்கு? பறக்கிறது, டைம் டிராவல் பண்ணி நீ முன்னாடி பின்னாடி வந்து இல்ல கடலுக்குள்ள போய் வாங்க பறந்து. சரி, இப்ப பறந்து போனா எந்த ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க? வேற ஏதாவது ஒரு ஊருக்கு, ஏதோ ஒரு ஊருக்கு பேர் எப்படி, ஏதோ ஒரு ஊரு எப்படி இருக்குன்னு பாக்கணும். ஓகே, அங்கெல்லாம் மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பாக்கணுமா? சூப்பர், போனதில்லை.

0: கூட நல்லா இருக்காது. பறந்து போற பவர் உங்களுக்கு எந்த ஊரு கடா போயிருக்கீங்க? இப்ப வந்து நான் வந்து அலைவர் விளையாடு அப்படின்னு ஒரு விதத்துல வந்து வரேன். என்னன்னா இங்க வரவங்க வந்து சும்மா ஜாலியா அந்த கடி ஜோக்ஸ் எல்லாம் கடி ஜோக்ஸ் எல்லாம் கேட்டுருக்கீங்களா? அதுதான் உங்களை இப்ப நான் கேட்க போறேன் ஓகேங்களா? ஐயோல ரொம்ப பெரிய வேலை, ஜாலியா அப்படி சிம்பிளா சொல்லிருக்கீங்களா ஓகேங்களா? சக்கரை போட்டாங்களா இல்ல அப்படின்னு கொஞ்சம் யோசிக்காதே. பறவை அழகா இருக்கும் போடுற பறவை பறவை பேர்லாம் சொல்லி
1: பாருங்க.
0: இல்ல இந்த ஒண்ணு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் லாஸ்ட் ஆப்ஷன்
1: சொல்லுங்க.
0: மைனா கரெக்ட், சூப்பர் சூப்பர் கரெக்டா சொல்றீங்க மைனா. ஏன்னா இல்ல மை இருக்குல்ல அது ஓகேவா. இன்னொரு கேள்வி கேக்குறேன் இதே மாதிரிதான் ஜாலியா இருக்கீங்க. காட்டுக்கு வரி கட்டுற ஒரே ஒரு விலங்கு எந்த விலங்கு? ஆமா வரி அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி ஓகேங்களா. மூச்சு விடும்போது மூச்சு விடுற கண்ணாடி எது? சூப்பர் கரெக்டா சொல்லுங்க பாருங்க. இப்ப நீங்க கரெக்டா சொல்லுங்களா, அதனால உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேக்குறேன் ஓகேங்களா. மரத்துல காய்க்காத காய் எந்த காய்? எல்லா காயும் மரத்துல தான் காய்க்கும். ரைட், நீங்க வந்து இப்படி காமெடியா யோசிங்க. ஊர்காய் ரைட்டா? சரி ஓகே, நீங்க தோத்துல காரணால உங்களுக்கு வந்து நான் ஒரு கேம் கொடுக்க போறேன் ஓகேங்களா. இப்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு நம்பர் சொல்லுங்க. 15 ஓகே சூப்பர். இப்ப வந்து 15 இருந்து 1 வரைக்கும் தலைக்கீடு சொல்ல போறீங்க. சும்மா ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா, எப்படி சொல்ல போறீங்க? நீங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படலாம் வேணாம். ஒரு 20 இருந்து தலைக்கீடு கடை கடக்கன்னு சொல்லுவாங்க தமிழ்லயே சொல்லுங்க. கரெக்டா சொல்லணும், கடை கடை கடக்கன்னு சொல்லணும். 15, 14, 13 பாட்டு கேட்கிற பாட்டு நல்லா இருக்கா? சரி, இப்ப நீங்க வந்து பீச் வந்தா இந்த பாட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு 3 பாட்டு சொல்லுங்க. இந்த பாட்டுலாம் நான் கேட்பேன்பா அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 பாட்டு கத்துறதுன்னு சொல்லுங்க. ஏதாவது சித்திரமா பாடல சார், ஏதாவது ஒரு 3 பாட்டு சொல்லுங்க பேர் சொல்லுங்க.
2: விசேஷ் சந்தேஷ்
3: வந்தே மாத்ரம். பியாரே தேஷ்வாசியோ, ஆப் சபீ கோ ஸ்வதந்திரதா திவஸ் கி ஹார்திக் சுப்காம்னாயே. ஆஜ் ஹம் அமர் ஷஹீதோ கோ நமன் கர்தே ஹேன் ஔர் ராஷ்ட்ர நிர்மாண் மே ஜுடே ஹர் பாரதீய கா அபிநந்தன் கர்தே ஹேன். விக்ரம் 1 கி லான்ச்சிங், 5 trillion dollar கி அர்த்வ்யவஸ்தா கா லக்ஷ்ய, ராஷ்ட்ர மண்டல் கேலோ மே 39 பதக் ஔர் டிஜிட்டல் கிராந்தி, யஹி ஹே நயே பாரத் கி பெஹச்சான். ஃபிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே ஹர் கர் திரங்கா ஹர் தின் திரங்கா அபியான் ஸே ஜுடே. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாத்ரம்.
4: 14 अगस्त 1947 भारत के इतिहास का वो रक्त रंजित दिन जब देश का विभाजन हुआ और लाखों लोगों ने इस बंटवारे की त्रासदी से विभाजन के कारण लोगों को अपना घर परिवार जमीन और संपत्ति भी छोड़नी पड़ी। असहनीय पीड़ा से

0: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश।
1: वंदे मातरम, प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं। आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं। विक्रम वन की लॉन्चिंग, $5 ट्रिलियन की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान। फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े। जय हिंद, जय भारत, वंदे मातरम।
2: FM Rainbow புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க அலையோடு விளையாடு. இன்னைக்கு நம்ம ஷோ பாத்தீங்க அப்படின்னா பாண்டி மெரினா இங்க இருந்தாங்க போயிட்டு இருக்கு. சோ வீக் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பாண்டி மெரினால பயங்கரமான ரஷ்ஷா இருக்கும். ஸோ இது வந்து வீக் டேஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் ரஷ் கம்மியாக தாங்க இருக்கும். இருந்தாலும் நம்ம ஆர்ஜே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்களை பிடிச்சி அவங்க இருக்கவங்க கூடிய கேம் ஷோ அதாவது கடிஜோக் அப்படின்னு சூப்பராக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அடுத்ததாக யாரோட பேச போறார் நம்ம ஆர்ஜே அந்த்வான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. ஆர்ஜி சொன்ன மாதிரி தாங்க, நான் இன்னைக்கு பாண்டிச்சேரியில இருந்து சூப்பராகவே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். பல பேரை பயமுறுத்தி நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அடுத்தத நம்ம கூட பேச இன்னொருத்தர் ரெடியா இருக்கிற விஷயம். வணக்கம், ஹலோ சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் விஜய்.
3: விஜய் சார் எங்கேருந்து வரீங்க?
4: பாண்டிச்சேரி.
3: பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரியில எந்த ஏரியால இருந்து வரீங்க? என்ன பண்ணிக்கிறீங்க?
4: ஒர்க் போயிட்டு இருக்கீங்களா?
3: சரி, இப்ப ஒர்க் போற டைம்ல இந்த டைம்ல பீச் வர காரணம் என்ன? சும்மா கூட பீச்சுக்கு வர்றீங்களா?
4: சும்மா
3: வரக்கூடாது. சும்மா வரக்கூடாது.
4: சரி,
3: எல்லாருக்கூட பீச்சுக்கு வருவீங்க? யார் பீச் கூட கிளம்பி வந்துடுவீங்க? ஒரு வீக்ல எத்தனை தடவை பீச்சுக்கு
4: வருவீங்க?
3: பீச் வந்தா என்ன நல்லா பண்ணுவீங்க? நிறைய பீச்சஸ் இருக்கு, ராக் பீச்சஸ் இருக்கு, மெரினா பீச் இருக்கு, செனிடி பீச். இதுல உங்களுக்கு எந்த பீச் ரொம்ப பிடிக்கும்? இதனால மெரினா பிடிக்கும். ரீசன் சொல்லுங்க. ஒரு சூப்பர் பவர் கிடைக்குதுன்னு மூணு சூப்பர் பவர் ஓகேவா
4: என்ன பண்ணுவீங்க?
3: கடல் பேசுறியா? ஓகே, அதுல சவாரி பண்ணணும். பயங்கரமான

அதுக்கு பிடிச்ச ஒரு நாடு இருக்கு, காக்காக்கு பிடிச்ச ஒரு நாடு என்ன நாடா இருக்கும்? ஆப்பிரிக்கா தான். அது என்ன ஆப்பிரிக்கா? இது என்ன பயங்கர இதுதான் இருக்கு. வட ஆப்பிரிக்கா வந்து காக்காக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா வட இருக்குல்ல. அது ஓகே, ரைட் ஓகே, ரைட்டா சேர்த்துங்க. பாதி பாதி, ஓகே, பாதிக்கு பாதி. சரி ஓகே, சரி உங்களுக்கு ஒரு சொல்லுங்க. மரத்துல காய்க்காத ஒரு காய் எந்த காய்? இப்ப செடி கொடிலாம் இருக்குல்ல, அது எல்லாத்துலயும் காய் காமி காய்க்கும் ஓகேங்களா. ஒரு மரத்திலயும் செடியிலயும் காய்க்காத ஒரு காய் எந்த காய்? கொஞ்சம் யோசிங்க. மரம் காய், காய்க்கு அப்புறம் பழம், செடி காய்க்கு அப்புறம் நம்ம வெஜிடபிள் சாப்பிடறோம். இது மரம் செடியில காய்க்காத ஒரு காய் இருக்கு, எந்த காய்? அதை நம்ம சாப்பிடுவானா? இல்லடா, இவ்வளவு டிஃபிகல்ட்டா கேட்கறது யோசிக்கிறீங்களா? பயங்கர டிஃபிகல்ட். காட்டுல லைன் இருக்கு, அது மாதிரி காட்டுல இருக்கிற எல்லா விதமும் மீன் பேர்லதான் பிரம்மாண்டமா பறவை கம்மியான நம்பர் சொல்லுங்க. மண்ணு

0: தண்ணி பாவை பறவை அதே சொல்ல கூடாது.
1: போர்டு ப்ரொஜெக்டர் அப்புறம் ஸ்பேரிட் பெஞ்சி அப்புறம் வந்து டஸ்ட்பின் டஸ்ட்பின் சுவிட்ச் போர்டு போர்டு இன்னும் உள்ள போர்டு எங்களுக்கு
0: டீச்சர் சார் ரைட் சார் ஓகே இன்னும் ஒரே ஒரு கேள்வி இதையும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு சின்ன கேம் விளையாட்டு கற்றுக்கிறோம் கிஃப்ட் தானே லாஸ்ட் தானே கட்டிடுவோம் இன்னும் ஒரே ஒரு கேள்வி நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் போறீங்க ஓகேவா அங்கே பார்க்குற டக்குன்னு ஏழு பொருள் சொல்லுங்க
1: டைனிங் டேபிள்
0: அழகா
1: முன்னிட்டு

0: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश।
1: वंदे मातरम प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं। आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं। विक्रम वन की लॉन्चिंग, $5 ट्रिलियन की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान। फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े। जय हिंद, जय भारत, वंदे मातरम।
2: இன்னைக்கு நம்ம ஷோ போயிட்டு இருக்கு. அந்தவான் அடுத்ததா யாரோட பேச ரெடியா இருக்காரு கிட்ட தெரிஞ்சுக்கலாம்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்த்தி சொன்ன மாதிரி இருக்காங்க. அந்த வகையில அடுத்ததா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அங்க கூட வந்து பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறோம், பேசும் போதே சிரிப்போட சார் பேசுறதுனால பேசணும். உங்களுக்கு புரியுது. சூப்பர், ஓகே மேம். இதே புடிக்க சாப்பிடலாம் சூப்பர். பயங்கர ஓ மை காட், நான் மாத்தமா வந்து அங்கிட்டே மாத்திக்கிட்டே எப்படி சாப்பாட்டுக்கே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, நீங்க சொல்லுங்க. இது வந்து நீங்க அவங்க சாப்பாடுக்காக அவங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு யூஸ்வலா வந்து பாடியில பாத்தீங்கன்னா நிறைய டிஷஸ் எல்லாம் இருக்கும். மெரினா, ராக், நீங்க வந்து உங்களுக்கு போர் அடிச்சா எந்த போன ஆசைப்படுவீங்க சார்? நீங்க ராக் தான், ராக் பீச் தான் பிடிக்கும் சார். ஓகே, உங்களுக்கு ராக் பீச் பிடிக்குமா மெரினா பீச் பிடிக்குமா? எதுனால ராக் பீச் பிடிக்கும்? பழங்கால நினைவுகள், நீங்க வந்து சின்ன பிள்ளைங்க நினைவுகள் சொல்லுங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு பழங்கால நினைவுகள் தான் சொல்லுங்க. உங்களுக்கு பீச்ல வந்து ஒரு தேவதை தோன்றது, உங்களுக்கு வந்து ஒரு வரம் கொடுக்குறாங்க, மூணு வரம் கேக்குறாங்கங்களா? அதை நான் சொல்றேன். அதுல வந்து நீங்க ஏதோ ஒண்ணு சூஸ் பண்ண ஏதாவது ஒண்ணுதான் சொல்லுங்களா. ஒண்ணு வந்து டைம் டிராவல் பண்ணி உங்களுக்கு புடிச்செடுக்க போறது, இன்னொன்னு கடலுக்கு நடுவில் நடந்து போறது, இன்னொன்னு பறந்து எங்க போறோம் ரெண்டு பேரும் பறக்கும் போறீங்க, பறந்து எங்க போறோம்?

0: ராஜா அப்படின்னு நாங்க என்ன அர்த்தம் மூணு பறவை சாப்பாடு
1: ஓகேங்களா,
0: அதுல ஒரு பறவை மட்டும் இருந்துச்சு தெரியாம என்ன பறவை நிறைய பண்ணுவாரு நினைக்கிறேன். சொல்லுங்க சார், ஆன்சர் சொல்லுங்க. இல்ல சார், நீங்க சொல்லக்கூடாது. நான் பவர் தப்பா பதில் சொல்லுவாருன்னா ஒரு நம்பர் இங்கிலீஷ் ஒரு நம்பர் தமிழ் சொல்ல போறீங்க சரியா? ஓகே சார், திருப்பி திருப்பி
1: சொல்லுங்க.
0: அவருக்கு ஃபேவரட் நம்பர் நினைக்கிறேன். ஒரு நம்பர் ஒரு நம்பர் அவங்க அவுட் ஆயிட்டாங்க. ரெண்டு பேரும் பயங்கர போட்டியா இருக்குது. என்ன பயங்கரமா கலந்து கேம் விளையாடுறது நீங்களும் தொடர்ந்து இரண்டு நிலைகளை 85 ரூபாய் 100 இரண்டு கொண்டு ஏற்றுக்கொள்ளுங்கள்.

0: கேம் ஷோன்னு போயிட்டா நம்ம ஆர்ஜேஸுக்கெல்லாம் டைம் போறதே தெரியாதுங்க. ஸோ நம்ம ஆர்ஜே அந்த்வான் பயங்கரமா அங்க கேம் விளையாடிட்டு இருந்தாரு. ஸோ டைம் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட மீண்டும் இணையலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. அப்படி சொல்ல வரதுக்குள்ள பாத்துக்கோங்களா, டைம் கரெக்டா கட கட கடக்கன்னு ஒரு மணி நேரம் ஓடுது. நீங்க கடந்த ஒரு மணி நேரமா பாத்தீங்களா அப்படின்னா, நான் இன்னைக்கு உங்களோட ஃபேவரட்டான ஆர்ஜே ஹாலிவுட் விளையாட நிகழ்ச்சிக்காக மெரிதாசன் பிளஸ் இன்னைக்கு சூப்பரா ஷோ போச்சு அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் பயங்கரமா பண் பண்ணாங்க. லாஸ்டா பேசினவங்க பயங்கரமா பண் பண்ணி இந்த கேமை வந்து பயங்கரமா முடிச்சு வச்சாங்க. நீங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இப்போ ரெயின்போ புதுவை 2.8 இன்னொரு அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே அன்பு.

0: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். நாட்டுப்புற கலைகள் அழிவை நோக்கி செல்வதை தடுக்கும் வகையில் கலை வடிவங்களை பேணி காக்க சிறப்பு முயற்சிகள் தேவை என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழக அரசு சார்பில் சென்னையில் இன்று நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. புதுச்சேரி கடற்கரை சாலையில் காவல்துறையினர் மற்றும் மாணவ மாணவிகளின் பங்கேற்புடன் சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகை இன்று நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் 2024 மற்றும் 2025 ஆண்டிற்கான சங்கீத நாடக அகாடமியின் ஃபெலோஷிப் மற்றும் விருதுகளை 100 மேற்பட்ட கலைஞர்களுக்கு வழங்கி சிறப்பித்தார். இசை, நடனம், நாடகம், நாட்டுப்புற கலைகள் மற்றும் பழங்குடி கலைகள் சார்ந்த கலைஞர்கள் இதில் அடங்குவர். விழாவில் குடியரசுத் தலைவரின் உரை குறித்து ஒரு தொகுப்பு.
2: பலதரப்பட்ட கலை வடிவங்களுக்கு பெயர் பெற்ற நாடான இந்தியாவில் கலைஞர்களுக்கு வழங்கப்படும் விருதுகளால் நாட்டின் கலாச்சார மரபுகளுக்கே பெருமை என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருது வழங்கும் விழாவில் பேசுகையில் கூறினார். விருது பெறும் கலைஞர்களில் இந்திய கலைகளை வெளிநாடுகளில் பரப்பும் கலைஞர்களும் இடம்பெற்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டி பாராட்டினார். நாட்டுப்புற கலைகள் அழிவை நோக்கி செல்வதை தடுக்கும் வகையில் கலை வடிவங்களை ஆவணப்படுத்தவும் பேணி காக்கவும் சிறப்பு முயற்சிகள் தேவை என குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார். மூத்த கலைஞர்கள் அடுத்த தலைமுறைக்கான வழிகாட்டிகளாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.
1: நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. கடந்த மாதம் 20 தொடங்கிய நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் 25 நாட்களில் 19 அமர்வுகளாக நடைபெற்ற பின்னர் இன்று முடிவடைந்துள்ளது. மழைக்கால கூட்டத்தொடரில் பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுப்பதற்கான திருத்த மசோதா, தீர்ப்பாயங்களில் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கான மசோதா, தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் தொடர்பான திருத்த மசோதா உட்பட முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. அரசியல் சாசனத்தில் கேரளா என்ற பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான மசோதாவும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. வெளிநாட்டு நன்கொடைகளின் ஒழுங்குமுறை தொடர்பான திருத்த மசோதாவை கூட்டு நாடாளுமன்ற குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப இரு அவைகளிலும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதே சமயம் நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான மாணவர் போராட்டம் மற்றும் போலீஸ் நடவடிக்கை குறித்து எதிர்க்கட்சிகள் அமளி ஏற்படுத்தியதால் இரு அவைகளிலும் அலுவல்கள் மீண்டும் மீண்டும் பாதிக்கப்பட்டன. பிரச்சினை குறித்து விரிவான முறையில் விவாதிக்க தயார் என அரசு பலமுறை உறுதியளித்த நிலையிலும் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற அலுவல்களை தடைப்படுத்தும் வகையில் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டன. மழைக்கால கூட்டத்தொடர் குறித்து கூடுதல் விவரங்கள். மக்கள் பிரச்சினைகளை எழுப்புவதற்கான வாய்ப்புகளை உறுப்பினர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று அவையில் முடிவுரையில் கூறினார். அப்படியிருந்தும் அவையில் 12 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் மொத்தம் 37:49 அலுவல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அவையின் செயல்திறன் 39.17% கணக்கிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் பேசுகையில் மழைக்கால கூட்டத்தொடரில் 12 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட போதிலும் ஒரு மசோதா மீது மட்டுமே இரு அவைகளிலும் விவாதம்

0: சம்பவங்கள் இடம்பெற்றதாக கூறினார். அறிமுக எம்பிக்கள் பலர் நாடாளுமன்றத்தில் பேசும் அனுபவத்தை பெற இயலவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இம்முறை மக்களவையின் செயல்திறன் 19% பதிவாகி இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். குளிர்கால கூட்டத்தொடரிலாவது ஆக்கப்பூர்வ அணுகுமுறை ஒன்றை எதிர்க்கட்சிகள் கடைபிடிக்கும் என தாம் நம்புவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உட்பட பல்வேறு அமைச்சர்கள் இன்று தங்களின் வீடுகளில் மூவர்ண கொடி ஏற்றி ஹர் கர் திரங்கா இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். வீடுதோறும் மூவர்ண கொடி ஏற்றுவதற்கான ஹர் கர் திரங்கா இயக்கத்தினால் மக்கள் மனங்களில் தேசப்பற்றும் நாடு குறித்த பெருமித உணர்வும் மேம்படுவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சமூக ஊடக பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். நாடு முழுவதும் கோடிக்கணக்கிலான மக்கள் இந்த இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்னும் உணர்வை வலுப்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்த அழைப்பின் பேரில் நாடே ஹர் கர் திரங்கா இயக்கத்தை கொண்டாடி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சமூக ஊடகத்தில் கூறியுள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரும் வீட்டில் மூவர்ண கொடி ஏற்றுவது குறித்த புகைப்படத்தை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். தமிழக அரசு சார்பில் சென்னையில் இன்று நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் கையெழுத்தாயின. மொத்தம் 67,452 கோடி ரூபாய் முதலீடுகளுக்கான இந்த ஒப்பந்தங்களால் 106,998 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழக தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா மாநாட்டில் பேசுகையில் தொழில் வளர்ச்சிக்கு உகந்த சூழல் தமிழகத்தில் உள்ளதாக கூறினார். இளைஞர்கள் வேலைக்காக சொந்த ஊரை விட்டு செல்லக்கூடாது என்பதே அரசின் இலக்கு என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி கடற்கரை சாலையில் காவல்துறையினர் மற்றும் மாணவ மாணவிகள் பங்கேற்ற சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகை இன்று நடைபெற்றது. தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. சுதந்திர தினத்தையொட்டி கடற்கரை சாலை மற்றும் இதர பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காரைக்காலிலும் சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகை கடற்கரை சாலை சீகல்ஸ் உணவகம் எதிரே இன்று நடைபெற்றது. ஏனாமில் GMC பாலயோகி விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகையில் காவல்துறையினர் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் சுதந்திர தின விழா எவ்வித இடையூறுகளும் இன்றி சிறப்பான முறையில் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புதுச்சேரி கலை விழா வரும் 15 முதல் 17 வரை நடைபெற உள்ளது. இவ்விழாவில் பாரம்பரிய இசை, நடனம், நாட்டுப்புற கலைகள், தற்காப்பு கலைகள் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. கரகம், காவடி, தப்பாட்டம், தெருக்கூத்து உள்ளிட்ட நாட்டுப்புற கலைஞர்களும் பிரான்ஸ் நாட்டின் ரீயூனியன் தீவை சேர்ந்த கலைக்குழுவினரும் நிகழ்ச்சிகளை வழங்க உள்ளனர். விழாவின் மற்றொரு பகுதியாக இவ்வாண்டு முதல் முறையாக கல்லூரி மாணவர்களுக்கான கலை போட்டிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வளரும் இளம் கலைஞர்களுக்கு சிறந்த வாய்ப்பளிக்கும் மேடையாக இவ்விழா அமையும் என்றும் கலை பண்பாட்டுத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி கலைவிழா போட்டிகள் மற்றும் போட்டி அல்லாத நிகழ்ச்சிகளில் பங்கேற்க விரும்புவோர் புதுவை கொண்டாட்டம் .in இணையதளம் மூலமாக நாளைய தினத்திற்குள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கலைவிழா நிகழ்ச்சிகள் கடற்கரை சாலை, காந்தி திடல், காமராஜர் மணிமண்டபம், மந்தைவெளி திடல் மற்றும் மாரியம்மன் கோயில் திடலில் நடைபெறும். வில்லியனூரில் திருக்காமேஸ்வரர் கோயில் ஆடிப்பூர தேர் திருவிழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ரவிக்குமார், திரு கார்த்திகேயன் ஆகியோர் தேரோட்டத்தை வடம் பிடித்து தொடக்கி வைத்தனர். ஏராளமான பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தேசிய அளவிலான 3 அறிவியல் அகாடமிகளுக்கு இடையிலான கூட்டு அறிவியல் கல்விக்குழு சார்பில் உயிரியல் அமைப்புகளில் உலோக அயனிகள் தொடர்பான அண்மைக்கால முன்னேற்றங்கள் என்பது குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 3 நாள் விரிவுரை பயிலரங்கம் இன்று முடிவடைந்தது. பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு பல்துறை ஆராய்ச்சிகளின் முக்கியத்துவம் குறித்து நிகழ்வில் சிறப்புரையாற்றினார். திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் எம் பழனி ஆண்டவர், ரூர்க்கி IIT உயர்கல்வி நிறுவனத்தைச் சேர்ந்த பேராசிரியர் எம் சங்கர் உள்ளிட்டோர் தொழில்நுட்ப அமர்வுகளில் விரிவுரையாற்றினர். நாட்டின் பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களிலிருந்து 150 மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் பயிலரங்கில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 9 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்று அதிகாலை நடுக்கடலில் கைது செய்து மீன்பிடி படகு ஒன்றையும் பறித்துச் சென்றுள்ளனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மன்னார் நீதிமன்றத்தில்

0: ஆஜர்படுத்தப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மீனவர்கள் மற்றும் படகுகளை மீட்க மத்திய அரசும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர் சங்கம் கோரியுள்ளது. இதற்கிடையே தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் இன்று தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மீனவர்களை மீட்க மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். சட்டமன்றத்தில் மீன்வளத்துறைக்கான மானிய கோரிக்கையின்போது சாதகமான திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இன்று நீலகிரி தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று, தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டுப்புற கலைகள் அழிவை நோக்கி செல்வதை தடுக்கும் வகையில் கலை வடிவங்களை பேணி காக்க சிறப்பு முயற்சிகள் தேவை என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழக அரசு சார்பில் சென்னையில் இன்று நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. புதுச்சேரி கடற்கரை சாலையில் காவல்துறையினர் மற்றும் மாணவ மாணவிகளின் பங்கேற்புடன் சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகை இன்று நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் சரியாக 6:20.
2: உயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
3: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
2: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
4: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
5: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிள் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,24 வாங்கணும். ஒரு உதவியாவே ரொம்ப சமயமாவும் இருக்கு எங்களுக்கு. உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள அறுவடை பண்ண முடியாம
6: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
7: வங்கிக் கிளைகள், காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
6: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
2: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நேரம் சரியாக 6:22:32. இந்த நிகழ்ச்சியில உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை நீங்க கேட்டு ரசிக்கலாம். அந்த பாட்டு எந்த பாட்டு வேணா இருக்கலாம், ஒரு ஃபாஸ்ட் பீட் பாட்டா இருக்கலாம், இல்ல ஒரு மெலடியான ஒரு பாட்டா இருக்கலாம், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு, எஸ் அந்த பாட்டை பிளே பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கு. அதுக்கு நீங்க ஒன்னே ஒன்னுதான் பண்ணணும், ஜஸ்ட் கால் பண்ணணும். கால் பண்ணுங்க 0413-22-11760 மற்றும் 2275-230 அப்படின்ற இந்த நம்பருக்கும் கால் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியில கூடிய ஃபர்ஸ்ட் காலர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
2: வணக்கம் சார், போனகில இருந்து வீரமணி பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா சார்?
1: வீரமணி சார் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: சின்ன ஒரு படத்துல இருந்து படகோட்டி பட்டமா, சித்ராமா வாய்ஸ்ல.
1: ஆஹா, சூப்பரான ஒரு பாட்டு. தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு. எஸ் புவனகிரியில இருந்து வீரமணி சார் கேட்ட மாதிரியே அவருக்கு வந்து சின்னவர் திரைப்படத்துல இருந்து சூப்பர் ஹிட்டான பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ் இதே மாதிரி நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் போன் பண்ணுங்க 0413-22-71760 மற்றும் 2275-230 அப்படின்ற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் கால் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். ஏஸ் கேட்டுருக்கீங்க, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சிய நேசரக்கூடிய அடுத்த காலர். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: வணக்கம் சார், சிறுமர் இன்ப கண்ணன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க கண்ணன் சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? கண்ணன் சார் கேட்ட மாதிரியே அவருக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்துல இருந்து. இதே மாதிரி நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் போன் எடுங்க, கால் பண்ணுங்க. 0413-227-1760 மற்றும் 2275-230 அப்படின்ற இந்த இரண்டு எண்களையும் கால் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
3: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा, हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, वंदे मातरम.

0: எஸ் வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சியை. நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்? வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: மனம் தவழ்ந்த புத்தல சிவஞானம் பேசுறேன் சார், நலமா இருக்கீங்களா
0: சார்? சிவஞானம் சார் நலமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சார்.
0: சூப்பர், உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: திரைப்படம் வந்து வருஷம் 16
0: நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா போனை எடுங்க, கால் பண்ணுங்க.
2: சரிகடதி சரிகடதி சரிகட

0: எஸ் ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சியை. நேசர்கூடிய அடுத்த காலர் என்ன பாடலை கேட்க போறாங்க அப்படின்றத நானும் உங்களை பெரிய ஆர்வமா இருக்கேன், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க
0: சந்திரசேகர் சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் சார். எப்படி போயிட்டு இருக்கீங்க? பொழுதெல்லாம்
0: சூப்பரா போயிட்டு இருக்கு, செம்மையா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க டக்குனு.
1: எனக்கும் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு, அஜால் குஜால போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன்.
0: ஓகே ஓகே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இன்னைக்கு வந்து உன் பேர் சொல்ல அந்த பாட்டு ரொம்ப அற்புதமா இருக்கும், மின்சார கண்ணா இந்த திரைப்படத்துல இருந்து.
0: ஓகே சூப்பர், உங்களுக்கான பாடல் வந்து இருக்கு. தேங்க் யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு. சந்திரசேகர் சார் கேட்ட மாதிரி அவருக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, மின்சார கண்ணா திரைப்படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க சார்?
3: வணக்கம் சார், நான் ஒரே ஊர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
2: கங்காதரன் சார் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
3: வெற்றி கொடி கட்டுன்ற திரைப்பட்டில இருந்து உழைத்து உழைத்து பாரு இந்த உலகம் உனக்கு சோறு அப்படின்னு அழகான ஒரு பாடல்.
2: தில்லே இல்லை அந்த பாட்டா?
3: தில்லே இல்லை, தில்லே இல்லை ஃபர்ஸ்ட்ல அப்படி வரும்.
2: ஓகே, வெற்றி கொடி கட்டு திரைப்படத்தை சங்கர் மகாதேவன், கிருஷ்ணராஜ் வந்து சேர்ந்து பாடிருக்காங்க. சோ அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் எஃப்எம் ரெயின்போட கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா போனை எடுங்க, கால் பண்ணுங்க 0413-227-1760 மற்றும் 2225-230 அப்படின்ற இந்த நம்பருக்கும் கால் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடத்தை எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: ஆயே சுன்தே ஹே ஃபிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே பிரசிடென்ட் ஸ்ரீ நவீன் ஜிந்தல் கா விசேஷ் சந்தேஷ்.
3: வந்தே மாத்ரம் பியாரே தேஷ்வாசியோ, ஆப் சபீ கோ ஸ்வதந்திரதா திவஸ் கி ஹார்திக் சுப்காம்னாயே. ஆஜ் ஹம் அமர் ஷஹீதோ கோ நமன் கர்தே ஹேன் ஔர் ராஷ்ட்ர நிர்மாண் மே ஜுடே ஹர் பாரதிய கா அபிநந்தன் கர்தே ஹேன். விக்ரம் வன் கி லான்ச்சிங், 5 trillion dollar கி அர்த்தவ்யவஸ்தா கா லக்ஷ்ய, ராஷ்ட்ர மண்டல் கேலோ மே 39 பதக் ஔர் டிஜிட்டல் கிராந்தி, யஹி ஹே நயே பாரத் கி பஹச்சான். ஃபிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே ஹர் ஹர் திரங்கா ஹர் தின் திரங்கா அபியான் ச ஜுடே. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாத்ரம்.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில கூட அடுத்த காலர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், சொல்லுங்க, யாரு இங்க பேசுறீங்க சார்?
4: வணக்கம், அறிவிப்பாளர் விஜய்கே.
0: வணக்கம், வணக்கம்.

0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் தென்மேற்கு கணேஷ் ராஜா.
0: சொல்லுங்க கணேஷ் ராஜா சார், உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: படம் வந்து அரச கட்டளை. பாடல் வந்து ஆடிவா ஆடிவா. இந்த மாதம் முடிய போகுது, ஆனா இந்த மாசம் நானு வா வா வான்னு கூப்பிடுறேன்.
0: ஓகே கணேஷ் ராஜா சார், உங்களுக்கான பாடல் வந்துருக்கு. தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு.
1: தேங்க்யூ தேங்க்யூ.
0: ஓகே, இளமரத்தை தொடர்ந்து நம்ம பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.
2: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
4: वंदे मातरम प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम

0: நேரம் 7 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மலர்விழி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் சங்கீத நாடக அகாடமியின் ஃபெல்லோஷிப் மற்றும் விருதுகளை 100க்கும் மேற்பட்ட கலைஞர்களுக்கு வழங்கி சிறப்பித்தார். பலதரப்பட்ட கலை வடிவங்களுக்கு பெயர் பெற்ற நாடான இந்தியாவில் கலைஞர்களுக்கு வழங்கப்படும் விருதுகளால் நாட்டின் கலாச்சார மரபுகளுக்கே பெருமை என்று அவர் கூறினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. கடந்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் 25 நாட்களில் 19 அமர்வுகளாக நடைபெற்ற பின்னர் இன்று முடிவடைந்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா, வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் இன்று தங்களின் வீடுகளில் மூவர்ண கொடி ஏற்றி ஹர்கர் திரங்கா இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். தமிழக அரசு சார்பில் சென்னையில் இன்று நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் கையெழுத்தாயின. புதுச்சேரி கடற்கரை சாலையில் காவல்துறையினர் மற்றும் மாணவ மாணவிகள் பங்கேற்ற சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகை இன்று நடைபெற்றது. காரைக்கால் மற்றும் ஏனாமிலும் சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. புதுச்சேரியில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புதுச்சேரி கலை விழா வரும் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இவ்விழாவில் பாரம்பரிய இசை, நடனம், நாட்டுப்புற கலைகள், தற்காப்பு கலைகள் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெறவுள்ளன. ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 9 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்று அதிகாலை நடுக்கடலில் கைது செய்து மீன்பிடி படகு ஒன்றையும் பறித்துச் சென்றுள்ளனர். இன்று நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணி

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியர் கூடிய அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: சார் வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: திருக்கோணம் ராஜா.
1: நேயர்களே, நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா போனை எடுங்க, கால் பண்ணுங்க 0413-221-760 மற்றும் 2275-230 அப்படின்ற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் கால் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியை நம்ம வந்து ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறமா தொடர்ந்து அந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.
3: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.

0: நேயர்களை, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
0: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சியை நிகழ்ச்சக்கூடிய அடுத்த காலர் என்ன பாடல கேட்க போறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க சார்?
3: என்ன
0: பாடல் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க? உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு.
3: வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நன்றி.

0: நேயர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் போட்டியிட உள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டிகள் இந்தியா மலேசியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் இன்று தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கோடிக்கணக்கான மக்கள் தேசிய கொடியை ஏற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு ஏற்ப நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள அனைத்து நகரங்களிலும் கிராமங்களிலும் இந்த பேரணி நடைபெறும் என்றும் திரு ஜே பி நட்டா கூறினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இந்த இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அனைவரும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தின் கீழ் பேரணி நடைபெற்றது. ஆளுநர் திரு குலாப் சந்த் கட்டாரியா தொடங்கி வைத்த இந்த பேரணியில் ஏராளமான இளைஞர்களும் சிறுவர்களும் தேசிய கொடியேந்தி பங்கேற்றனர். மத்திய பிரதேசத்தில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தின் கீழ் படகு பேரணியை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தொடங்கி வைத்தார். போபால் ஏரியில் நடைபெற்ற இந்த படகு பேரணியில் தேசிய கொடியை ஏந்தி ஏராளமானோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மோகன் யாதவ், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு ஏற்ப இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கடந்த ஆகஸ்ட் 9 தொடங்கிய இந்த இயக்கம் வரும் 17 வரை நடைபெறும் என்றும் அனைத்து மக்களும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் காந்தி நகரில் உள்ள அவரது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குஜராத் மாநிலத்தில் 70 லட்சம் வீடுகளில் தேசிய கொடி ஏற்றப்படும் என்று கூறினார். அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பாக எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களிலும் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குஜராத் மாநில துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ராய்ப்பூரிலிருந்து அகமதாபாத் வரை தேசிய கொடி ஏந்தி விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அனைத்து இடங்களிலும் இந்த இயக்கம் தேசப்பற்றை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் கத்துவா நகரில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் சார்பில் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்றது. காவல்துறையினர், பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் பங்கேற்றனர். தேசிய கொடியை ஏந்தி நாட்டுப்பற்று பாடல்களை பாடி கத்துவா விளையாட்டு அரங்கத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணி மாவட்ட காவல்துறை தலைமையகம் வரை நடைபெற்றது. சுதந்திர தினத்தையொட்டி உலக புகழ்பெற்ற சுற்றுலா மற்றும் புராதன சின்னமான கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயம் கண்ணை கவரும் வகையில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள இந்த கோவில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் கோவிலின் முகப்பு, கோபுரம் உள்ளிட்ட இடங்களில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தினம் வரும் ஆகஸ்ட் 15 கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி வரலாற்று சிறப்பு மிக்க புராதன சின்னங்களில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ பேரரசின் மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டு உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் புராதன சின்னமாகவும் உள்ள பிரதீஸ்வரர் ஆலயம் பொதுமக்களின் கண்களை கவரும் வகையில் ஹெர்கர் திராங்கா இயக்கத்தின் கீழ் கோயில்

0: கோபுரம் மற்றும் முகப்பு வாயில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளிக்கிறது. இதனை வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். நாட்டு மக்கள் மத்தியில் தேசபக்தியை தூண்டுவதும் நமது தேசிய கொடியின் பெருமையை நினைவு கூறுவதும் இதன் முக்கிய நோக்கமாகும்.
1: அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
2: தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மால்யா, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு மாநில மற்றும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையங்களில் தணிக்கை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது. நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து 2 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேசிய நுகர்வோர் ஆணையத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று முடிவடைந்தது. இரு அவைகளின் நடவடிக்கைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு 2,66,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 12ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்தியாவை உலகின் உற்பத்தி மையமாக உயர்த்துவதற்கான முக்கிய துறைகள் என்ற தலைப்பிலான அறிக்கையை நிதி ஆயோக் துணைத் தலைவர் திரு அசோக் குமார் லஹிரி இன்று வெளியிட்டார். உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் நிலையில் உள்ள 12 முக்கிய துறைகள் குறித்து இந்த அறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் திறன், மதிப்பு கூட்டுதல், வேலைவாய்ப்பு உருவாக்கம், உலகளாவிய விநியோக சங்கிலியுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் உற்பத்தி துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டம் ஆகியவை இதில் அடங்கியுள்ளன. மின்னணு பொருட்கள், எஃகு, வாகனம், பாதுகாப்பு தளவாடங்கள், ட்ரோன்கள், ரசாயனங்கள், ஜவுளி, மருந்து பொருட்கள் உற்பத்தி, உபகரணங்கள் உள்ளிட்டவை உற்பத்திக்கான முக்கிய துறைகளாக இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. கென்ய நாட்டின் நாடாளுமன்ற தூதுக்குழுவினர் இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை புதுதில்லியில் சந்தித்தனர். திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா கென்யா நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால உறவுகள் குறித்து பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த சந்திப்பு அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று பாரம்பரியம், ஜனநாயக மாண்புகள் உள்ளிட்டவை குறித்து கென்ய குழுவினருடன் தாம் பேசியதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பங்களாதேஷ் அதிபர் தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் போட்டியிடவுள்ளார். பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதிபர் தேர்தலில் அந்நாட்டின் எதிர்க்கட்சியான ஜமாத் இ இஸ்லாமி கூட்டணி சார்பில் திரு ஒலி அகமது போட்டியிட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபராக இருந்த திரு முகமது சஹாபுதீன் கடந்த ஜூலை 24ஆம் தேதி தமது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அங்கு அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. அந்நாட்டு நாடாளுமன்ற அவைத் தலைவர் திரு ஹபீசுதீன் அகமது தற்போது பொறுப்பு அதிபராக பதவி வகித்து வருகிறார். கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 3/2 பெரும்பான்மையுடன் பங்களாதேஷ் தேசிய கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இதனையடுத்து அக்கட்சி சார்பில் போட்டியிடும் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற அதிக வாய்ப்பிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒடிஷாவின் வட மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜலாக்கா, புத்தபலங்கா உள்ளிட்ட ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஒடுகிறது. இதனையடுத்து பாலசோர், மயூர்பஞ்ச் உள்ளிட்ட மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஒடிஷாவின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தின் கடலோரப் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. புலிரியா, மேற்கு மிதினாபூர், புர்த்வன் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கேரளம் மாநிலத்தின் கோட்டயம், பத்தனம்திட்டா, இடுக்கி, கண்ணூர், வகைநாடு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டிகள் இந்தியா மலேசியாவை வென்றது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் அனைத்து போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச்

0: செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் போட்டியிட உள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 7:25:20.
2: ஆயே சுந்தே ஹே ஃபிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே பிரசிடென்ட் ஸ்ரீ நவீன் ஜிந்தல் கா விசேஷ் சந்தேஷ்.
3: வந்தே மாத்ரம் பியாரே தேஷ்வாசியோ, ஆப் சபி கோ ஸ்வதந்திரதா திவஸ் கி ஹார்திக் சுப்காம்னாயே. ஆஜ் ஹம் அமர் ஷஹீதோ கோ நமன் கர்தே ஹே ஔர் ராஷ்ட்ர நிர்மாண் மே ஜுடே ஹர் பாரதிய கா அபிநந்தன் கர்தே ஹே. விக்ரம் 1 கி லான்சிங், 5 trillion dollar கி அர்த்வ்யவஸ்தா கா லக்ஷ்ய, ராஷ்ட்ர மண்டல் கேலோ மே 39 பதக் ஔர் டிஜிட்டல் கிராந்தி, யஹி ஹே நே பாரத் கி பஹச்சான். ஃபிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே ஹர் கர் திரங்கா ஹர் தின் திரங்கா அபியான் சே ஜுடே. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாத்ரம்.
1: ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சியை விஜய் என் கூட. எஸ், இன்னைக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியா கூடிய அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க. யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்?
4: வணக்கம் சார்.
1: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: இளமாங்கலம் ஆர் முருகன்.
1: முருகன் சார் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
4: பொன்னுமணி திரைப்படத்துல இருந்து ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா. இது என்னுடைய மூத்த நேயர் எம் ராஜு நொலம்பூர் அவருக்கு இந்த பாட்டை வந்து பிரஸ் பண்றேன்.
1: ஓகே ஓகே, தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு.
4: நன்றி சார் உங்களுக்கும்.
1: ஓகே நன்றி நன்றி. ஓகே, இளமங்கலத்துல இருந்து முருகன் சார் கேட்ட மாதிரி அவருக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. பொன்னுமணி திரைப்படத்துல இருந்து எஸ் இதே மாதிரி நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா போனை எடுங்க, கால் பண்ணுங்க. 0413-2271-760 மற்றும் 2275-2330 அப்படின்ற இந்த இரண்டு எண்களையும் கால் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை எஃப்எம் ரெயின்போட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஸ், டைம் கரெக்டாக 7:32, 15 நொடிகள் ஆயிடுச்சு. வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெண்டு புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியில் கூட அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்களா?
3: வணக்கம் சார், பாண்டன் ஜெயா பேசுறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: ஜெயம்மா நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் சூப்பரா இருக்கேன் சார்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க.
3: பாடல்
2: காலம் எல்லாம் காதல் ரக சார், பாடல் வெண்ணிலவி. ஓகே, உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு.
4: பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம். நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: நேயர்களை, ராம் தங் நகை மாளிகையின் சூழறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். எஸ் கேட்டுருக்கீங்க FM ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சிய. நேரம் சரியாக 7:40 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சிய அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்களா? தமிழ்செல்வி அம்மா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
3: உத்தமராசா படத்துல இருந்து இந்த மாமனோட மனசு மல்லிகப்பு போலே பொன்னானது.
2: ஜானகி அம்மா பாடுற மாதிரியே எனக்கு கேக்குது. எனக்கு
3: தமிழ்செல்வி.
2: ஓகேம்மா, தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு.
3: தேங்க்யூப்பா,
2: நன்றி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 7:45 நொடிகள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேயர்களை, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சிய. நிகழ்ச்சி கூடிய அடுத்த நேயர் வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க சார்?
4: வணக்கம் சார்.
0: வணக்கம். தட்சிணாமூர்த்தி சார் சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
4: எங்கே அந்த வெண்ணிலா வருஷமெல்லாம் வசனம் படத்துல அந்த பாடல், பாடலுக்கு ஒரு சின்ன கவிதை.
0: ம், சீக்கிரம்.
4: சோக கவி வடித்து சுகத்தின் இசை கலந்து சொர்க்கத்தை தோற்றுவிக்கும் ஓர் தேன்மதுர பாடல் இது. குழலினும் குழல் இசைத்து ஜீவ நரம்புகளை சுண்டி இழுக்கும் ஒரு சுதந்திரம் சுகந்த பாடல் இது. கண்ணில் அவளின் பிம்பம் தேடி தேடி காணவில்லை, முல்லை கல்லை கனியாக்கினாள், முல்லை மலனாக்கினாள், என்னை கவிஞனாக்கினாள், ஏன் காதலை காணலாக்கினாள். இங்கே
0: நன்றி நன்றி நன்றி தட்சிணாமூர்த்தி சார். ஓகே, நேரில் நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 0413-227-1760 மற்றும் 2275-230 அப்படின்ற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் கால் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேயர்களே, ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
3: भारत के इतिहास का वो रक्त रंजित दिन जब देश का विभाजन हुआ और लाखों लोगों ने इस बंटवारे की त्रासदी से विभाजन के कारण लोगों को अपना घर, परिवार, जमीन और संपत्ति भी छोड़नी पड़ी। असहनीय पीड़ा से जूझते इन मजबूर और विस्थापित लोगों को निर्मम हिंसा का सामना करना पड़ा। वर्ष 2021 में प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी ने विभाजन की असहनीय पीड़ा और दुख से गुजरे लोगों को याद करने और उन्हें श्रद्धांजलि अर्पित करने हेतु विभाजन विभीषिका स्मृति दिवस की घोषणा की। आइए 14 अगस्त 2026 को बंटवारे और उस समय हुई क्रूर हिंसा के शिकार हुए लोगों को अपनी श्रद्धांजलि अर्पित करें। अपने आसपास होने वाले साइलेंट मार्च में भागीदारी करते हुए उनकी याद में एक मिनट का मौन धारण करें।
2: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஷோவுடைய எண்ட்ல இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நிகழ்ச்சி நிறைவு செய்ய காத்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க சார்?
4: வணக்கம் சார், நான் வாண்டப்பட்டேன், அந்தோணி சாமி பேசுறேன்.
2: அந்தோணி சாமி சார் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
4: மனிதன் பார்த்தா மனிதன் மனிதன் பாட்டு.
2: சரி, ஓகே, உங்களுக்கான பாடல் வந்ததுக்கு தேங்க்யூ சோ மச் சார், கால் பண்ணதுக்கு
4: ரொம்ப ரொம்ப நன்றி.
2: நன்றி.

45 நாட்களில் 19 அமர்வுகளாக நடைபெற்ற பின்னர் இன்று முடிவடைந்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா, வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் இன்று தங்களின் வீடுகளில் மூவர்ண கொடியேற்றி ஹர் கர் திரங்கா இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். உலக அளவிலான உற்பத்தி கேந்திரமாக இந்தியாவை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கேற்க தகுந்த 12 முன்னுரிமை துறைகள் குறித்து நிதி ஆயோக் துணைத் தலைவர் திரு AK லஹரி இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் காவல்துறையினர் மற்றும் மாணவ மாணவிகள் பங்கேற்ற சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகை இன்று நடைபெற்றது. காரைக்கால் மற்றும் ஏனாமிலும் சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. புதுச்சேரி விமான நிலையத்தில் இன்று நடைபெற்ற விமான கடத்தல் தடுப்பு ஒத்திகையில் சம்பந்தப்பட்ட பல்வேறு துறையினர் கலந்து கொண்டனர். இன்று ஆடிப்பூர திருநாளையொட்டி வில்லியனூரில் திருக்காமேஸ்வரர் கோயில் தேர் திருவிழாவும், திருக்காஞ்சியில் கெங்க வராக நதீஸ்வரர் கோயிலும் தேர் திருவிழாவும் விமர்சையாக நடைபெற்றன. புதுச்சேரியில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புதுச்சேரி கலை விழா வரும் 15 முதல் 17 வரை நடைபெறவுள்ளது. இவ்விழாவில் பாரம்பரிய இசை, நடனம், நகர்ப்புற கலைகள், தற்காப்பு கலைகள் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெறவுள்ளன. ஷிரோமணி அகாலி தள தலைவரும் பஞ்சாப் மாநிலத்தின் முன்னாள் துணை முதலமைச்சருமான திரு சுக்பீர் சிங் பாதல் இன்று மகாராஷ்டிர மாநிலம் நாந்தேட் நகரில் உள்ள குருத்வாரா ஒன்றில் தாக்குதலுக்கு ஆளான போதிலும் சிறு காயத்துடன் உயிர் தப்பினார். திரு பாகலை கத்தியால் குத்த முயன்ற குருத்வாரா சிம்மந்தி ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. கடந்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர்

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக், சென்னை அஞ்சல்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 9:16 மூன்று நொடிகள்.

காற்றலையில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய இரவில் இனிமையான இசை கீதங்களோடு நேயர்களின் இரவுகளை மெல்லிசை மொட்டுக்களால் மென்மையாக்க வருவது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜே விஜய். நிகழ்ச்சி தொக்கமாக பாடலுக்கு கேட்கலாம் ஹரிணி, ரூப்குமார் ரத்தோட், ஆண்ட்ரியா ஜெர்மியா இணைந்து பாடியது மதராசப்பட்டினம் திரைப்படத்திற்காக.

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். அமைதியான இரவு, மெதுவான காற்று, தொலைவில் நிலா, அருகில் உன் நினைவு. இதைவிட என்ன வேணும்? மழை நின்ற பிறகும் காதல். பாட்டு கேட்கலாமா? கல்யாணி பாடியது ராமன் தேடிய சீதை திரைப்படத்திற்காக. நேரம் சரியாக 9:30

காற்றலியில் இனிமையான இசை கீதங்களை நேர்களின் சுவைகளுக்கு இசை விருந்தாக கொடுத்துக் கொண்டிருப்பது தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியினை பாடலுக்கு கேட்கலாம். உதித் நாராயணன், ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடியது குருவி திரைப்படத்திற்காக. பாட்டு கேட்கலாமா?

நேயர்களை, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். காற்றலையில் இனிமையான இரவு வேளையில் இசைமழையாய் காற்றலையில் இனிமையான இசை கீதங்களை கேட்டுருக்க இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தெய்வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு கேட்கலாம். ஜாவத் அலி சௌமியா ராவோ இணைந்து பாடியிருக்க பாடல் பாட்டு கேட்கலாம்.

காற்றை கண்டவுடன் நடனமாடும் மரங்களைப் போல அவளை கண்டதும் என் மனமும் நடனமாடுகிறது. பாடலுக்கு கேட்கலாம் ஹரிச்சரன் பாடியது கல்லூரி திரைப்படத்திற்காக. நேரம் சரியாக 9:50:34.

கற்பனையான உலக கூட பிடித்து போனது. அதிலும் நிலவை போல நீயே உலா வருவதால இன்னும் உருகியும் போயிடுது. பாடல்களுக்கு கேட்கலாம், சங்கர் மகாதேவன் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடியது வெயில் திரைப்படத்திற்காக.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய இரவில் இனிமையான இசை கீதங்களை கேட்டுருக்க இந்த நேரம் பார்த்தீங்கன்னா 10:02:34. தேன் சிந்தேவானம் நிகழ்ச்சி நினைப்பாடலுக்கு கேட்கலாம். பெள்ளிராஜ் தீபா இணைந்து பாடியிருக்காங்க சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திற்காக. பாட்டு கேட்கலாமா?

பூவோடு சேர்ந்ததுனாலே அது ஒரு வாசம் தான் இல்லையா? உன் நினைவோடு சேர்ந்திருக்கக்கூடிய என் வாசமானது இன்னும் அழகாக பூக்கும். பாடலுக்கு கேட்கலாம், ஜானகி பிரசன்னா இணைந்து பாடியது நினைத்தாலே இணைக்கும் திரைப்படத்திற்காக.

நேரம் சரியாக 10:13:35. இனிமையான இரவு வேளையில இசைமழையான பாடல்களை கேட்டுட்டு இருக்க அழகான நிகழ்ச்சி தேன் சிந்துதை வானம். நிகழ்ச்சியினை பாடல் ஒழுக்கி கேட்கலாம். ஹரிஷ் ராகவேந்திரா பாடியது ரேணிகுண்டா திரைப்படத்திற்காக. மழைச்சாரலாய் நீ அன்பை பொழிய வாழ வேண்டும் என்ற ஆசையும் துளிர் விடுகிறது மழை பெய்யும் போது. பாட்டு கேட்கலாமா?

காற்றலையில் இனிமையான இசை கீதங்களை நேயர்கள் கேட்டிருக்க இந்த நேரம் 10:20. வாழ்க்கையில உனக்காக தவிப்பதுதான் காதல் என்றால் சுகமாக ஏற்றுக்கொள்வேன் காலமெல்லாம் காதலாக. பாடலுக்கு கேட்கலாம் பாம்பே ஜெயஸ்ரீ ஹரிச்சரன் இணைந்து பாடியது லாடம் திரைப்படத்திற்காக.

உணர்ந்த தனிமை, உணராத வெறுமை, நடுவே சிக்கி தவிக்குது உன் நினைவு என்னும் காதல். பாடல் ஒலிக்க கேட்கலாம். யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து பாடிய பாடல். சிவா மனசுல சக்தி திரைப்படத்திற்காக பாட்டு கேட்கலாமா?

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய

0: நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம். நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 10:32:30. காணாமல் போன என் புன்னகையும் நொடியில் மலர்கிறது. உன்னை காணும் போதுதான் மகிழ்வோடு இன்னும் சொல்ல போனால் வெண்ணிலாவாக. பாடல் ஒலிக்க கேட்கலாம். சிசிலி ஹரிஷ் ராகவேந்திரா இணைந்து பாடியது பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்காக.

வெற்றிடம் என்று ஏதுமின்றி மனமெங்கும் நிறைந்து விட்டாய் என் சுவாசமாக. பாடல் அடுக்கி கேட்கலாம். பிரியா ஹிமேஷ் பாடியது கழுகு திரைப்படத்திற்காக. நேரம் சரியாக 10:42:20.

தேன் சிந்ததை வானம் நிகழ்ச்சியில் பாடலுக்கு கேட்கலாம். ஹரிச்சரண் ஷாஷா திருப்பதி இணைந்து பாடியது கெத்து திரைப்படத்திற்காக. நேரம் சரியாக 10:47:46.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 10:53 14 நொடிகள்.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் 11 மணி. இனி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் உங்கள் அனைவருக்கு. மேதகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையினை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் இரவு 7 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களது உரையின் தமிழாக்கம் இரவு 9:30 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இனி இதர நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க இணக்கமே இனிய இல்லறம். வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பாகற்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் முதல் பகுதி. பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கும் பாசிகள். தொடர்ச்சி. வழங்குபவர் முனைவர் ஜே ராஜமுருகன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை வாழ்விக்க வந்த காந்தி. அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களை. எட்டு முதல் எட்டு முப்பது முதல் எட்டு ஐம்பத்தைந்து மணி வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சந்தியா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம். 10:02 கெட்செட் கோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் திருமதி ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே. இந்நிகழ்ச்சியில் கவிதை எழுதும் ஆற்றல் எனும் தலைப்பில் ஃபிலோ மார்கரெட் அவளுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே சிந்து. பிற்பகல் 2:15 காலத்திவென்ற கானங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர். இந்நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிரிகள் குறித்து

இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சிவராமகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம். மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங், 5 மணி முதல் 6-10 மணி வரை அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் அஜய் சோனியா. மாலை 6:20 முதல் 6:50 மணி வரை மனம் விரும்புவதை தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். 10:00 தேன் செஞ்சதே வானம். பதினோரு மணிக்கு நிகழ்ச்சி நிரல், அதைத் தொடர்ந்து வானிலை அறிக்கை. 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 MHz நாளைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், மாலை 6:57 இரவு 8 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது நாளை நமது FM ரெயின்போ புதுவை 102.8 இடம்பெறும் நிகழ்ச்சிகள்.